0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வையே.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: கொண்டிருந்தார்.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதி, மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேட்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதி, மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட், தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: தோல்வியை கண்டு தரையில விழாதீங்க, வெற்றியை கொண்டு விண்ணை தொட முயற்சி செய்யுங்க. இன்னைக்கான நாள் உங்க எல்லாத்துக்குமே செமையா சூப்பரா ஜாலியா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு மிஸ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுத ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாத்துறதுக்காக சத்யா நான் இன்னைக்கு பல தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையுமே ஒன்னா சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் வராத ஆளே கிடையாதுங்க. ஆனா அந்த தோல்விக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படிங்கறதா நம்ம வாழ்க்கையவே முடிவு பண்ணுது. சின்ன குழந்தை நடக்கும்போது கீழே விழுது அப்படின்னா எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் சரி இனிமேல் நடக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லாது, மறுபடியும் எழுந்து எழுந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளோட லைஃப்லையுமே தோல்வி கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அந்த தோல்வியில் நம்ம என்ன விஷயத்தை கற்றுக்கிட்டோம் அந்த அனுபவத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கணும். முயற்சி மட்டும் விட்டுறவே கூடாது, வெற்றி கிடைக்கிற வரைக்கும் அப்படி போய்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வெற்றி வாகை கண்டிப்பாக நம்ம சூட முடியும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 36°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28°C இருந்திருக்குது. இன்னைக்கு வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்க்குறோம் சூரியன் லைட்டான ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு, பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததா உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ் உங்க அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியை சத்யா என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு எப்போது கொண்டாடப்படுகிறது? தமிழ் புத்தாண்டு எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காம நம்மளோட நிலை எண்ணுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் வந்துட்டு காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களோட பதிலை சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பதில் உங்களுடைய பேரும் ஊருமே நம்முடைய நிகழ்ச்சியின் இறுதி பகுதியில் சொல்லப்படும். ஸோ மறக்காம ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது, அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக முதல் பாடலாகவே பிளேசியுடைய தன்னானே நானே சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: டியூஷன் மற்றும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இணைந்து வழங்கும் நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ் இலவச வழிகாட்டி நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் டாப்பர் திரு சபரீஸ்வரன் அவர்கள் பங்கேற்கிறார்.
0: நடைபெறும் நாள் மற்றும் இடம் ஜூலை 16 காலை 9 மணி முதல் 1:30 மணி வரை, ஸ்ரீ வல்லியப்பா ஆடிட்டோரியம், சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சேலம்.
1: இன்றைய பதிவு செய்யுங்கள் தொடர்புக்கு 7200670655 அல்லது 9444227273.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பத்தி தாங்க சொல்ல போறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்துல கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராம சுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர். ஆனால் சில்வியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் மலருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராம சுப்பிரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராம சுப்பிரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராம சுப்பிரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்தவித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் பதின் பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம். அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
7: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, வர 18ஆம் தேதி சில ரயில்களில் இயக்கத்தில் வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. ஈரோடு டு கரூர் தடத்தில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால வர 18ஆம் தேதி சில ரயில்களுடைய இயக்கத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. அதுபடி அன்னைக்கு காலையில் 7:25 புறப்படக்கூடிய திருச்சி டு ஈரோடு பயணிகள் ரயில் கரூர் வரைக்கும் மட்டும்தான் இயக்கப்படும் அப்படின்னும், கரூரில் இருந்து ஈரோடு வரைக்குமே ரத்து செய்யப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு காலையில் 5:20 கிளம்பக்கூடிய செங்கோட்டை டு ஈரோடு எக்ஸ்பிரஸ் ரயில் கரூர் வரைக்கும் மட்டும்தான் இயக்கப்படும். பராமரிப்பு பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா முன்பதிவற்ற சிறப்பு ரயிலாக ஈரோடு வரைக்குமே இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய மறுமார்க்க ரயில் அன்னைக்கு மதியம் 2 மணிக்கு பதிலாக 3:05 கரூர்லேருந்து கிளம்பும் அப்படின்னும், ஈரோடுலேருந்து கரூர் வரைக்குமே ரத்து செய்யப்பட இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவலை சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 20 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 30 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 48 ரூபாய், பெரிய வெங்காயம் 42 ரூபாய், பச்சை மிளகாய் 38 ரூபாய், கத்தரிக்காய் 50 ரூபாய், வால் கத்தரிக்காய் 50 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 48 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 46 ரூபாய், வெண்டைக்காய் 34 ரூபாய், முருங்கைக்காய் 60 ரூபாய், பீர்க்கங்காய் 50 ரூபாய், சுரக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 38 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 36 ரூபாய், பாகற்காய் 58 ரூபாய், நாட்டு பாகற்காய் 65 ரூபாய், தேங்காய் 55 ரூபாய், முள்ளங்கி 34 ரூபாய், பீன்ஸ் 108 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 94 ரூபாய், அவரைக்காய் 78 ரூபாய், கேரட் 78 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 45 ரூபாய், புவன் வாழை 45 ரூபாய், தேன்வாழை 50 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 75 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 200 ரூபாய் வரைக்குமே விற்பனையாகிட்டு இருக்குது. அதேமாதிரி கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாய் வரைக்குமே விற்பனையாகிட்டு இருக்குது. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, சூரமங்கலம் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் யாராவது இன்றைக்கி காய்கறிகள் வாங்குறதாக சந்திக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விலை நிலவரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மார்டின் கார்டினுடைய சைனாமேடு காதல் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: ஏ மச்சான், என்னடா பார்த்து ரொம்ப நாள் ஆகுது.
4: டேய், நேத்தானே பார்த்தேன்.
3: ஓ அப்படியா,
4: சரி வா ஏன் காஃபி குடிக்க போலாம்.
3: இல்ல மச்சான், காஃபி உடம்புக்கு நல்லது இல்லடா.
4: எப்படிடா எல்லாரும் தானே குடிக்கிறாங்க.
3: மச்சான் உனக்கு தெரியாதா, காஃபியில 2 E இருக்குடா, அதனாலதான்.

0: அக்கா அக்கா நானும் வரங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நட பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வா ஷீலா, போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேஷன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போல, வா போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டுருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி இப்போது ஒரு அப்டேட் சொல்ல போகிறேன். அந்த அப்டேட்டுக்கு மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்துருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விமான நிறுவனத்தில், அதாவது HAL அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிறுவனத்தை இப்போ காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாக இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, ஆப்ரேட்டர் பிரிவில் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக் ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன் அப்படிங்கிற இந்த பிரிவுகளில் 19 பணியிடங்களும், அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் பிரிவில் HR, நிதி, IT இந்த பிரிவுகளில் 9 வேக்கண்ட்டும் வந்துட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தமாக சேர்த்து மொத்தமாக 28 இடங்கள் காலியாக இருக்குது அப்படின்னும், இவங்களுக்கான கல்வி தகுதி ஐடிஐ பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும், இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 28 வயசு இருக்கக்கூடியவங்க நீ தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான தேர்ச்சி முறை, உடல் தகுதி தேர்வு, எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு முறை மூலமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறக்கூடிய முறை வந்து ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் 200 ரூபாய், SC ST பிரிவினருக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 7/7/2026 நாளைக்கு ஈவினிங்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். இது பற்றின விவரங்கள் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா NAEL.CO.IN அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இவங்களை பற்றின கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து ஜாப் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. இப்போ அடுத்ததாக, இன்றைக்கி ஒரு இடத்துல மின்தடையானது ஏற்பட போகுது நம்ம சேலத்தில். எங்கே அப்படின்னா, மெய்யனூர் துணைமின் நிலையத்தில் மீன் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால பள்ளப்பட்டி, மூன்று ரோடு, சின்னேரி வயல்காடு, சினிமா நகர், புத்தா நகர், அங்கம்மாள் காலனி, TVS பஸ் ஸ்டாப், ஹவுசிங் போர்டு, போடிநாயக்கன்பட்டி, திருவாக்கவுண்டனூர் பைபாஸ், திருவாக்கவுண்டனூர், அம்மாசி நகர், சுந்தரம் காலனி, புது பஸ் ஸ்டாண்ட், கோகுலம் மருத்துவமனை, தென் அழகாபுரம், சுவர்ணபுரி, 5 ரோடு, சீ காலனி, தேவி மருத்துவமனை, பாறை வட்டம், EP காலனி, தெய்வீக மண்டபம், மேம்பால நகர், மேத்தா நகர், நெடுஞ்சாலை நகர், வசந்தம் நகர், முல்லை நகர், கென்னடி நகர், பழனியப்பா நகர், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலை எதுவுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக நரேஷ்குமாருடைய இது எங்கள் செயலஞ்சலா பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. உற்பத்தி சரிவு, நுகர்வு அதிகரிப்பு இது மாதிரியான விஷயங்களால் இப்போது முட்டையோடைய விலை தொடர்ந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க.

நாமக்கல்ல தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு கூட்டம் நேத்து நடந்திருக்குது. அதுல முட்டை உற்பத்தி மார்க்கெட்டிங் நிலவரம் குறித்து பண்ணையாளர்கள் விவாதிச்சிருக்காங்க. இதையடுத்து 675 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்ட முட்டையோட விலை 5 காசுகள் அதிகமாகி 680 காசுகளா வந்துட்டு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது. முட்டை உற்பத்தி சரிவு, நுகர்வு அதிகரிப்பு மற்றும் தீவன மூலப்பொருட்களுடைய விலை உயர்வு காரணமா கொள்முதல் விலை அதிகரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 6 நாட்களில் கொள்முதல் விலை 30 காசுகள் அதிகமாகிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. நாட்டுடைய பிற மண்டலங்களில் முட்டையோட விலை எப்படி இருக்குது அப்படின்னா, சென்னையில் 745 காசுகள், ஹைதராபாத்தில் 710 காசுகள், விஜயவாடாவில் 730 காசுகள், பார்வாடாவில் 701 காசுகள், மும்பையில் 770 காசுகள், மைசூரில் 750 காசுகள், பெங்களூரில் 735 காசுகள், கொல்கத்தாவில் 765 காசுகள், டெல்லியில் 730 காசுகள் அப்படிங்கிற மாதிரி நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது. நாமக்கல்லில் நேற்று நடந்த பண்ணையாளர் வியாபாரிகள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் 1 கிலோ முட்டை கோழி 125 ரூபாய், பல்லடத்தில் நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் 1 கிலோ கறிக்கோழி 148 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ முட்டையோட விலை அடுத்தடுத்து அதிகமாகிட்டே வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் இப்போ தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலையுமே எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,160 ரூபாயாகவும், தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,05,280 ரூபாயாகவும் விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 235 ரூபாயாகவும், வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,35,000 ரூபாயாகவும் விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை இப்போ 6.80 காசுகளாக தான் வந்துட்டு விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை அதே ரேஞ்சில் தான் இருந்துட்டு இருக்குது. ரொம்ப அதிகமாகவும் ஆகல, ரொம்ப கம்மியாகவும் ஆகல, அதே மாதிரியே தான் இருக்குது. ஆனால் முட்டையோடைய விலை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அதிகமாகி இப்போ 6.80 காசுகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேலத்தில் வந்துட்டு விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகம் போகுதா இல்லை கம்மியாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அடுத்ததான் உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட்மே இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்மளுடைய சேலம், ஈரோடு, கரூரில் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி வானிலை ஆய்வு மையம் எச்சரிச்சிருக்காங்க. தமிழகத்தில் இன்றைக்கும் நாளைக்கும் வெப்ப அலை வீசும் அப்படிங்கிறனால ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்குது. இது பற்றி சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழக கடலோர பகுதிகள் உள்ளிட்ட பெரும்பாலான இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்னைக்கும் நாளைக்கும் இயல்பான வெப்பநிலையை விட 4 டிகிரி வரைக்குமே வந்துட்டு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து இன்னைக்கு திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல் மற்றும் மதுரை ஆகிய இடங்களில் வெப்ப அலை வீசும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு விருதுநகர், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களுடைய ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் அப்படின்னும், இன்றைக்கி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசான மழைக்கும் நாளைக்கு மிதமான மழைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. நம்ம சேலத்தில் இன்றைக்கி வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே வெப்ப அலையுமே வீசக்கூடும் அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதனால் மதியம் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நீங்கள் யாராவது வெளியே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து மாற்றிக்கோங்க. மேக்ஸிமம் வந்துட்டு 12 மணிலேருந்து 3 மணிக்கும் எமர்ஜென்சி தவிர மற்ற எதுக்காகவும் வந்துட்டு வெளியே போக வேண்டாம். அதே மாதிரி நிறைய வந்துட்டு தண்ணி குடிக்கிறது, அதுக்கப்புறமா நீர் ஆகாரங்கள், குளிர்ச்சியான ஆகாரங்கள் இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப அதிகமாக எடுத்துக்கோங்க. உடம்பை எப்பவுமே ஹைட்ரேட்டாகவே வச்சுக்கோங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக இன்றைக்கி நம்ம சேலம் மேட்டுமணியோடைய நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 75.36 அடியாகவும் நீர் இருப்பு 37.48 TMC இருந்து வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 30 கனஅடியாகவும், அணையில் இருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவும்

எப்பவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ கடந்த நாட்கள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் நீர்வரத்து இன்னுமே கம்மியாக தான் இருக்குது. அதே நேரத்தில் நீர்த்திறப்பு அதிகமாக இருக்குது. நீர்த்திறப்பு கிட்டத்தட்ட 1000 கனடியாக இருக்குது, ஆனால் நீர்வரத்து வெறும் 30 கனடியாக மட்டும்தான் இருக்குது. ஸோ இதனால நீர்மட்டம் மற்றும் நீரிழப்புமே வேகமாக குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட்டுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக மார்ட்டின் காட்டினருடைய வச்சு செய்ய போகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பராக பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நாளையிலேருந்து வர 20ஆம் தேதி வரைக்குமே சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட போகிறாங்க அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. வார இறுதி நாட்களை முன்னிட்டு நாளையிலேருந்து வர 20ஆம் தேதி வரைக்குமே சேலம் கோட்டம் சார்பில் 200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்குது அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதுபடி சேலம், புறநகர், பெங்களூரு, சென்னை, ஓசூர், கோவை, திருப்பூர், திருவண்ணாமலை, சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டுகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னும், இதுக்கு அரசு விரைவு போக்குவரத்து முன்பதிவு மையம் அப்படின்னா இணையதளம் செயலி வழியாக நீங்கள் முன்பதிவு செய்து பயணிக்கலாம் அப்படி மாதிரி கோட்டை நிர்வாக இயக்குனர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த சிறப்பு பேருந்தில் வந்துட்டு பயணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அடுத்ததாக இன்றைக்கி நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்குடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன்பட்டி, குகை ஜங்ஷன், அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், பொன்னமாப்பேட்டை, புதிய பஸ் நிலையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை இந்த பகுதிகளை தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக வந்துட்டு டிராஃபிக் ரூல் ஃபாலோ பண்ணி போங்க. அதே மாதிரி நம்ம அவசரமாக கிளம்பும் போது கப்புக்கு சாப்பாடு வாட்டர் பாட்டிலாக விட்டுட்டு போயிடுவோம். அது எதுவுமே விட்டுட்டு போகாமல் எல்லாத்தையுமே ப்ராப்பராக கரெக்டாக இருக்குதா அப்படி மாதிரி எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வண்டி கிளம்புங்க. முக்கியமாக காமாக போங்க, ரொம்ப ஸ்பீடாகலாம் போக வேணாம், கொஞ்சம் நிதானமாகவே கிளம்பி போங்க. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டோம். என்ன அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு எப்போது கொண்டாடப்படுகிறது, தமிழ் புத்தாண்டு எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலில் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களோட பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட பதிலை பதிவு பண்ணுங்கள். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அசோக் சரவணுடைய அடி ராட்டினம் போல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் ஃபெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் ஃபெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம் தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பெயர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பெயர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ், ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு

0: செர்வராயன் மலைத்தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில் இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும், ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி அந்த பாறைகளை மோதி மோதி அந்த பாறைகளுக்கு உள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்கில் உருட்டிக்கிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமாக கரைகளில் அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்தனங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள் தேடுதல் பணிகளில் இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்தின கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேர். அப்புறம் முத்து அப்படின்றது, முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும் அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண் முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்களிலையும் வரலாற்றுலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறனால தான் இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்திருக்கும், அவைகள்ல இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லயும் திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இத வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் எஸ்டிஆர்ல எஃப்ஜே ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏ மச்சான், என்னடா பார்த்து ரொம்ப நாள் ஆகுது.
2: டேய், நேத்து தானே பார்த்தேன்.
1: ஓ அப்படியா,
2: சரி வா ஏன் காஃபி குடிக்க போகலாம்.
1: இல்லை மச்சான், காஃபி உடம்புக்கு நல்லது இல்லைடா.
2: எப்படிடா எல்லாரும் தானே குடிக்கிறாங்க.
1: மச்சான் உனக்கு தெரியாதா, காஃபியில் ரெண்டு ஈ இருக்குடா, அதனால தான்.
0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
7: இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இப்போ அரசு வந்து ஒரு முக்கியமான ஒரு உத்தரவை தான் வந்து பிறப்பிச்சிருக்காங்க. அது பத்தின ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான். எழுந்திருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ வந்துட்டு யாராவது இப்போ அரசு அதிகாரிகள் லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு புகார் அளிக்கிறதுக்காக 9498 1 1 8 0 9 3

ஆறு அப்படிங்கிற இந்த ஒரு நம்பர் வந்து இப்போ அறிமுகம் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் லஞ்சம் வாங்கக்கூடிய அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் குறித்து புகார் தெரிவிக்க வசதியாக 9498180936 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த தகவல்களை அரசு அலுவலகங்களில் விளம்பரப்படுத்தவும் வந்து உத்தரவிடப்பட்டிருக்குது. இது பற்றி அனைத்து அரசு துறைகளுக்கும் தலைமைச் செயலர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, லஞ்சம் கேட்கக்கூடிய அரசு ஊழியர்கள் தொடர்பாக 9498180936 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் புகார் அளிக்கலாம் அப்படின்னும், லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னா யாரிடம் புகார் தெரிவிப்பது என்பது உள்ளிட்ட தொலைபேசி விவரம் அடங்கிய தகவல்களை அனைத்து அரசு துறையினர், உள்ளாட்சி அமைப்புகள், பொதுநலத்துறை நிறுவனங்கள் தங்களது இணையதளத்தில் வெளியிடப்பட வேண்டும் அப்படின்னும், லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னா புகார் தெரிவிக்கக்கூடிய இடங்கள், தொலைபேசி எண்கள் பற்றிய விவரங்கள் அனைத்து அரசு அலுவலகங்கள்லையுமே பிரதானமாக காட்சிப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னும், லஞ்ச ஒழிப்புத்துறை ஃபோன் நம்பர், முக்கிய முகவரி ஆகியவை தமிழ் ஆங்கிலத்தில் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி லஞ்சம் வாங்கக்கூடியவர்களும் லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் அப்படின்னும், வாசகத்தோட ஊழல் குறித்த புகார் எண்கள் இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்கம் எண் 299 MKN திரு ஆலந்தூர் சென்னை 600006 அப்படிங்கிற இந்த முகவரியும் இடம்பெற வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி DVAC@NIC.in அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் முகவரி மூலமாக பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக, இன்னைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா ரமேஷ் அண்ணா, அவங்க வந்துட்டு சேலம் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ரமேஷ் அண்ணா. உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரி எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் என்னென்ன விஷயங்களை அச்சீவ் பண்ண நினைச்சிங்களோ அந்த விஷயங்களுமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கான உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: டியூஷன் மற்றும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இணைந்து வழங்கும் நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ் இலவச வழிகாட்டி நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் டாப்பர் திரு சபரீஸ்வரன் அவர்கள் பங்கேற்கிறார்.
0: நடைபெறும் நாள் மற்றும் இடம் July 16 காலை 9 மணி முதல் 1:30 மணி வரை ஸ்ரீ வல்லியப்பா ஆடிட்டோரியம் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம்.
1: இன்றைய பதிவு செய்யுங்கள் தொடர்புக்கு 7200670655 அல்லது 9444227273.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நானும் வரங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நடை பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேஷன் என்கிட்டதான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போலவா? போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ். நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்கெல்லாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்த்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேலாம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: கழிவுகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர்கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை சார்பாக கல்வெட்டியல் அறிஞர்களுக்கு வி வெங்கையா கல்வெட்டியல் விருது வந்துட்டு வழங்கப்பட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது கூடவே 50,000 ரூபாய் ரொக்கப்பரிசும் வழங்கப்பட இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்காக வர 19ஆம் தேதி வரைக்குமே அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்குது. நீங்கள் இதை எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால், awards.tnt@gmail.com அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் முகவரியில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. awards.tnt@gmail.com அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் முகவரியில் வர 19ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை நீங்களுமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு அப்டேட் இருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, 80% ஜென்இசட் ஊழியர்கள் வேலையை முடித்தாலுமே வேலை செய்கிற மாதிரியான நடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படி மாதிரி சாஃப்ட்வேர் ஃபைண்டர் நிறுவனம் வந்துட்டு நடத்திருக்கக்கூடிய ஆய்வில் தெரிய வந்திருக்குது. மவுஸை கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, மெசேஜ்களுக்கு லேட்டாக ரிப்ளை பண்ணுறது, தேவையற்ற டேபுகளை வந்துட்டு திறந்தே வச்சுக்கிறது, பொழுதுபோக்குவதாகவும் வேலை செய்யாமல் இருக்கிறதாகவும் மேலாளர் நினச்சிடுவாரோ அப்படிங்கிற அந்த பயத்துலேயும் வேலைப்பழு இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரியும் அது வந்து அதுக்காகவே இது மாதிரி செய்கிறாங்க அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணிக்குள் பிறப்பாகக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சியை கேளுங்க. குரு அவங்களோட உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், சோஷியல் மீடியா ட்ரெண்டிங், அப்புறம் ட்ரெண்டிங்கான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு சேர்த்துருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க, இது வாலிப வயசு நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணிக்குள் குரு அவங்களோட. அடுத்ததாக இன்னைக்கான எட்டு திக்கும் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்னன்னா, தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் உலக பொருளாதாரமா உள்நாட்டு தேவையா? தங்கத்தின் விலை உயர்வுக்கு காரணம் உலக பொருளாதாரமா உள்நாட்டு தேவையா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பத்தின ஃபீட்பேக் ஏதாவது இருக்குது அப்படின்னாலுமே அதையுமே நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் மார்டின் காட்டிச்சுடைய மிட்டா மிராஸ் பாட்டு வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. சேலம் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி பெறுவதற்காக படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் மற்றும் அனைத்து வகை மாற்றுத்திறனாளி இளைஞர்கள்கிட்டருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, 10ஆம் வகுப்பு தோல்வி மற்றும் அதற்கு மேலான தகுதிகளை பெற்றிருக்க கல்வி தகுதிகளை பெற்றிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து பதிவினை தொடர்ந்து புதுப்பித்து 5 ஆண்டுகள் நிறைவடைந்ததுக்கு அப்புறமா வேலைவாய்ப்பு இல்லாமல் காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும், வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து 1 ஆண்டு நிறைவடைந்த மாற்றுத்திறனாளி இளைஞர்களுக்கும் தமிழ்நாடு அரசால் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருது. இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற மனுதாரர்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 72,000 மிகாமல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மனுதாரர்கள் 45 வயதுக்குள்ளேயும் இதர இனத்தைச் சேர்ந்தவர்கள் 40 வயதுக்குள்ளேயும் இருக்கணும். அதே மாதிரி மாதம் 1 பத்தாம் வகுப்பு தேர்வுக்கு தோல்விக்கு வந்துட்டு இப்போ 200 ரூபாய், 10ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கு 300 ரூபாய், மேல்நிலை தேர்ச்சிக்கு 400 ரூபாய், பட்டப்படிப்பு தேர்ச்சிக்கு 600 ரூபாய் வீதம் காலாண்டிற்கு ஒரு முறை பயனாளிகள் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் அப்படின்னும், மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பயனாளிகளுக்கு வந்து 10ஆம் வகுப்பு தோல்வி மற்றும் தேர்ச்சிக்கு 600 ரூபாய், மேல்நிலை கல்வி தேர்ச்சிக்கு 750 ரூபாய் மற்றும் பட்டப்படிப்பு தேர்ச்சிக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் வந்து வழங்கப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொறியியல், மருத்துவம், கால்நடை மருத்துவம், விவசாயம், சட்டம் போன்ற தொழிற்படிப்புகள் படித்தவர்கள் மற்றும் அரசின் பிற துறை சார்ந்த நலத்திட்டங்களின் கீழ் உதவித்தொகை பெற்று வரக்கூடிய பயனாளிகள் ஆகியோருக்கு வேலைவாய்ப்பற்று உதவித்தொகை வழங்கப்பட மாட்டாது அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, உதவித்தொகை விண்ணப்பம் படிவம் பெறுவதற்கு விண்ணப்பதாரர்கள் வந்துட்டு தங்களுடைய வேலைவாய்ப்பு அடையாள அட்டையை ஆதாரமாக காமிச்சு சேலம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் விண்ணப்பங்களை அனைத்து அலுவலக வேலை நாட்களுமே இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும், அப்படி இல்லைனா www.tnvelaivaippu.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் விண்ணப்பத்தை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, ரமேஷ்குமார் அண்ணா வந்துட்டு ஆட்டையம்பட்டி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்னைக்கு கொண்டாடுறாங்க, நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சபாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ரமேஷ்குமார் அண்ணா. இது இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மதன் தங்கதோரையா யார் அவங்க இருக்க அந்த சாங் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்கிறதுக்காக ஒரு விஷயம் நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்குது. என்ன அப்படின்னா, இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறதான். இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் உலக பொருளாதாரமாக உள்நாட்டு தேவையா. தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் உலக பொருளாதாரமாக உள்நாட்டு தேவையா அப்படிங்கிறதான் இன்னைக்கு தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் அதே மாதிரி உங்களுடைய ஃபீட்பேக் ஏதாவது இருக்குது, அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதே மாதிரி நம்மளோட நிலை என்னான்னு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்காக மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வரது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்தியா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு எப்போது கொண்டாடப்படுகிறது, தமிழ் புத்தாண்டு எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் April 14. இந்த கேள்விக்கான பதில் யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ருக்மணி பாட்டி தாதக்கா பட்டியிலிருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூர்ல இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்ல இருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தக்கா பட்டியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியில இருந்தும், ராணி அக்கா தருமபுரியில இருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம் இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தனிஷ், தர்னிஷா, மாரிமுத்து, காவியா, ஜோஷ்வா இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மறக்காமல் நம்மளோட சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்கு ஒலிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ளே மறக்காமல் உங்களோட பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களோட பதில பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடுபடுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா போபனர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன். எல்லோருக்கும் அருமையான காலை வணக்கம் மேடியர் மக்களே. இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களை ஜாலியாக பேசிட்டு வந்துட்டோம் திவாகர் மற்றும் பிரதீபா. இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் நாம இந்த 2 மணி நேரம் நிகழ்ச்சியில் விளையாட போகிறோம். அது என்ன விளையாட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மக்களே, இந்த நாள் வந்து உங்களுக்கு அற்புதமான நாளாக, அசத்தலான நாளாக, வேறு லெவல் நாளாக போகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அப்படியே விளையாட்டுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து நான் ரொம்ப நாள் இந்த விளையாட்டு உங்களோட விளையாண்டு அப்படி ஒரு சூப்பரான விளையாட்டை தான் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா, இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன் தான் அப்படிங்கிற விளையாட்டு. பேர் கேட்டவனே தெரிஞ்சிருக்கோம். நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து ஒரு வரிகள் சொல்லுவேன், அதில் வந்து இங்கிலீஷ் தமிழ் ரெண்டையுமே கலந்து சொல்லியிருப்பேன். அதில் இருக்க இங்கிலீஷ் ஆங்கில வார்த்தைகளை தூக்கிட்டு நீங்கள் அதுக்கு பதிலாக தமிழ் வார்த்தைகளை போட்டு சொல்லணும். இதுதான் இன்றைக்கி அந்த விளையாட்டை விளையாட போகிறோம். இந்த 2 மணி நேரத்தில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் பண்ணுங்கள் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகர் என் கூட ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் நிறைய சூப்பரான பாட்டெலாம் இருக்குது, எல்லாத்தையுமே கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஒன்ஸ் அகேன் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் மக்களே. இப்போ நம்ம கூட இந்த இங்கிலீஷ் பேசினாலும் தமிழ் தான் விளையாட்டு விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேயர் காத்துட்டு இருக்காரு, அவர் கூட விளையாடுவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேன்.
1: மாணிக்கவேல் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: சூப்பர் மாணிக்கம் அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்
2: தெரியுமா? இங்கிலீஷ்
1: பேசினாலும் தமிழ்
2: தான்
1: விளையாண்டுருவோமா? காலையில நான் பஸ் ஏறி ஊருக்கு போயிட்டு இருந்தேன்.
2: காலையில பேருந்தில் ஏறி பயணம் செய்து கொண்டிருந்தேன்.
1: அப்ப கண்டக்டர் நான் கூப்பிட்டு டிக்கெட் எடுக்கலையான்னு கேட்டாரு.
2: நடத்துனர் என்ன கூப்பிட்டு பயணச்சீட்டு வாங்கலையான்னு கேட்டாரு.
1: டக்குன்னு டிரைவர் அண்ணா பஸ் நிறுத்திட்டாரு.
2: டக்குன்னு ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தி விட்டார்.
1: சூப்பர் அண்ணா, அருமையா அண்ணா. நீங்க மணியம், ரொம்ப நன்றி அண்ணா.
2: நன்றி
1: நன்றி. மங்களபுரத்துல இருந்து நம்ம மாணிக்கம்னா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி மாணிக்கம்னா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து இங்கிலீஷ் பேசினாலும் தமிழ் தான் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும் நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டெலாம் நம்ம நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்குது. எல்லா பாட்டையுமே கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அந்த பாட்டெலாம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன் மற்றும் பிரதீபாவுடன்.

0: இன்ஸ்டிடியூஷன் மற்றும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இணைந்து வழங்கும் நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ் இலவச வழிகாட்டி நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் டாப்பர் திரு சபரீஸ்வரன் அவர்கள் பங்கேற்கிறார்.
0: நடைபெறும் நாள் மற்றும் இடம் July 16 காலை 9 முதல் 1:30 மணி வரை ஸ்ரீ வல்லியப்பா ஆடிட்டோரியம் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம்.
1: இன்றைய பதிவு செய்யுங்கள் தொடர்புக்கு 7200670655 அல்லது 9444227273.

0: டெவலப்மெண்ட் அண்ட் ஹியூமனிட்டி ட்ரஸ்ட் நடத்தும்
1: பிரம்மாண்ட நட்சத்திர விருது வழங்கும் விழா.
0: இந்த பிரம்மாண்ட விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக திருப்பாச்சி பட நடிகர் பெஞ்சமின், தொழிலதிபர் விஜய் வெங்கடேசன் மற்றும் தொழிலதிபர் குணச்செல்வி அவர்கள் பங்கேற்கிறார்.
1: இந்த நட்சத்திர விருதுகளை பெற்றுக் கொள்பவர்கள்
0: டைலரிங், ஆரி ஒர்க், பியூட்டிஷியன், இது போன்ற சிறு தொழில் செய்யும் பெண்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக சேவையில் ஈடுபடுபவர்கள், சாதனையாளர்கள் மற்றும் சாதனை படைத்த குழந்தைகளுக்கு இந்த விருது வழங்கப்பட இருக்கிறது.
1: நடைபெறும் நாள் ஜூலை 20 மதியம் 2 மணி முதல்.
0: நடைபெறும் இடம் மாதவம் மண்டபம், மரவநேரி, சேலம்.
1: தொடர்புக்கு 9952167485.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பத்தி தாங்க சொல்ல போறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்துல கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராம சுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர். ஆனால் சில்வியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் வளருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராம சுப்பிரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராம சுப்பிரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராம சுப்பிரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்தவித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் 10 பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க மக்களே. இதுவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இப்போ நம்ம கூட வந்து பிரதிபா நினைஞ்சிருக்காங்க. பிரதிபா, நீங்கள் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு
2: இருக்கோம்? இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன் தான் அந்த விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்
1: சார். இந்த விளையாட்டுலோட விதிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட நான் வந்து ஒரு 2-3 லைன் சொல்லுவோம், நாங்கள் ரெண்டு பேரும் சொல்லுவோம். அதில் வந்து எங்கெங்கெல்லாம் ஆங்கில வார்த்தைகள் இருக்கோ அதை அப்படியே வந்து நீங்கள் மக்களே தமிழில் சொல்லணும். தூய தமிழில் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, அந்த பேச்சு வழக்கில் இருக்க தமிழில் சொன்னால் கூட ஓகே தான். எந்த விளையாட்டு தான் இப்போ நம்ம விளையாண்டுட்டுருக்கோம்? இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சோனா எஃப்எம் தொகுப்பாளர்கள், இது தீபாவர் அவங்க தமிழியா?
1: பிரதீபா,
2: பிரதீபா
3: விளையாடுறோம்
1: தெரியுமாண்ணா?
3: ஆங்கில
1: விளையாடுவோமா?
2: இன்னைக்கு காலையில நான் வாக்கிங் போயிட்டு இருந்தேன்.
3: இன்னைக்கு காலையில நான் நடந்து சென்று கொண்டிருந்தேன்.
2: ஓகேண்ணா. அப்போ எனக்கு எதிரில் டாக்டர் வந்தாரு.
3: அப்போ எனக்கு எதிரில் மருத்துவர் வந்தார்.
2: டெய்லி என்ன எக்ஸசைஸ் பண்ண சொன்னாரு.
3: தினமும் என்னை உடற்பயிற்சி செய்ய சொன்னார்.
2: கரெக்ட்ண்ணா,
1: சூப்பரா விளையாண்டீங்க, அதோட நான் நன்றி அண்ணா.
2: என்னோட பேர் பிரதீபா.
3: நன்றி
1: நன்றி
2: நன்றி
1: நன்றி
3: அண்ணா,
1: நன்றி நன்றி அண்ணா, நன்றி.

0: மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோன எஃப்எம் 107.8. இப்போ நம்ம கூட வந்து திருப்பூர்லேருந்து ஆதவன் அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா நம்ம கூட விளையாண்டதுக்கு. பிரதீபா, உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கவா?
1: கேளுங்க.
0: விளாடுவோமா? நானும் நீங்களும் விளாண்டு பார்ப்போமா? ஓகே. உங்களுக்கானது என்ன அப்படின்னா, காலையில் ஸ்டவ்வில் சாப்பாடு செஞ்சிட்டு இருந்தேன்.
1: காலையில் அடுப்பில் சாப்பாடு வடிச்சிட்டு இருந்தேன்.
0: ஓகே. அப்போ வந்து எனக்கு நிறையா தாகம் எடுத்துச்சுன்னு நான் வாட்டர் குடித்தேன்.
1: அப்போ எனக்கு நிறையா தாகம் எடுத்ததுன்னு தண்ணீர் குடித்தேன்.
0: சூப்பர் பிரதீபா, அருமையாக விளாண்டுருங்க. உங்களுக்கு ஒரு கைத்தடல் கொடுத்துக்கோங்க நீங்கள்.
1: ஓகே.
0: மகளே, இதே போலவே நீங்களும் விளையாடணும்னு வச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இதுவாக்கிறேன். இதுவாக்கர் மற்றும் பிரதீபா கூட இந்த விளையாட்டு ஜாலியாக எல்லாம் உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. ஜெகதீஷோட அடிக்கல்லி அப்படிங்கிற பாடல், பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: ஏ மச்சான், என்னடா பார்த்து ரொம்ப நாள் ஆகுது.
4: டேய், நேத்தானே பார்த்தேன்.
3: ஓ அப்படியா,
4: சரி வா, ஏன் காஃபி குடிக்க போலாம்.
3: இல்ல மச்சான், காஃபி உடம்புக்கு நல்லது இல்லடா.
4: எப்படிரா, எல்லாரும் தானே குடிக்கிறாங்க.
3: மச்சான் உனக்கு தெரியாதா, காஃபில 2 ஈ இருக்குடா, அதனாலதான்.

0: நானும் வரங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நட பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேசன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போலவா? போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ். நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேலாம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கோம் திவாகர் மற்றும்
4: பிரதீபா.
3: இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு
4: பிரதீபா? இங்கிலீஷ் பேசினாலும் தமிழ தான் அந்த விளையாட்டு.
3: இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்ன தெரியுமா?
4: தெரியும்ண்ணா. எப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்றோம்னா அதை வந்து தூய தமிழ் இல்லைனாலும் ஒரு தமிழ் வார்த்தையில சொல்லணும்.
3: ஆமா, தூய தமிழ்ல நீங்க சொல்லணும்னாலும் ஒரு ஆளு பேச்சு வழக்கில் சொல்லணும். நாங்கள் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே கலந்து சொல்லுவோம். அதுல இருக்க இங்கிலீஷ் வார்த்தையை தூக்கிட்டு பேச்சு வழக்கில் இருக்க தமிழ்ல சொல்லணும். இந்த விளையாட்டுல நீங்க விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க
4: 9787-7108
3: அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகர் மற்றும் பிரதீபா எங்களோட ஜாலியாக சேர்ந்துகிட்டே விளையாடலாம். இப்போ நம்ம கூட இந்த இங்கிலீஷ் பேசினாலும் தமிழ் தான் அப்படிங்கிற விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம்.
4: வணக்கம் அக்கா.
5: 107.8 நம் சோனா வானொலி மக்கள் வானொலி சமுதாய வானொலியுடன் நெருப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் ஐயமுதூர்லேருந்து கலைச்செல்வி அன்பு திவாகர் பிரதீபா அவர்களே.
4: வணக்கம் அக்கா.
3: வணக்கம் கலைச்செல்வி அக்கா.

0: பிட்டினார்.
1: அப்புறம் நான் பைக்ல வீட்டுக்கு வந்துட்டேன்.
0: அதற்கு பிறகு நான் இருசக்கர வாகனத்துல என்னோட வீட்டுக்கு வந்துட்டேன்.
1: சூப்பர் அக்கா, செம்மையா விளாண்டீங்க.
2: நன்றிகளை செல்வி அக்கா.
0: தீபா திவாகர் நிகழ்ச்சி அருமையா போது, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி நன்றி அக்கா, நன்றி
0: நன்றி திவாகர்.
2: மேட்டூர் வட்டமாய முதூர்லேருந்து கலைசெல்வி அக்கா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க எங்களோட மக்களே. இதே போலவே நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை, உங்கள் ஃபோன் எடுத்து கால் பண்ணுங்க.
1: 9787701078
2: அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாடலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில், பாட்டு கேட்டு வாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவா நிகழ்ச்சியில் திவாகர் மற்றும்
1: பிரதீபா.

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிட்டு இருக்கிறது நான் உங்க பிரதீபா மற்றும்
2: திவாகர். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ் பேசினாலும் தமிழ் தான் அப்படிங்கிற விளையாட்டு தான் மக்களை விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, உங்ககிட்ட நான் வந்து ரன்ல இருந்து 3 லைன் சொல்லுவேன், இங்கிலீஷ் தமிழ் ரெண்டையுமே கலந்து சொல்லுவோம். அதுல நீங்க வந்து இருக்கிற ஆங்கில வார்த்தைகள்லாம் தூக்கிட்டு வெறும் தமிழ் வார்த்தைகளை மட்டும் போட்டு பேசணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் திவான், பிரதீபா.
1: வணக்கம் அக்கா.
3: சேலம் இரும்பாலையிலிருந்து இணைத்திருப்பவர் எழிலரசி. நிலையத்தில் நலமா?
1: நலம் அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கும் பிரதீபா. திவாக்கா
2: என்னோட பையன்
3: பள்ளிக்கு தாமதமாக தான் செல்கின்றான்.
2: அங்க டீச்சர் வெளியே நின்னுட்டு இருக்காங்க.
3: அங்கே ஆசிரியர் வெளியில் நின்று கொண்டிருந்தார்.
2: போறப்ப என்னோட பையன் அவனோட பேக்கும் புக்கையும் மறந்துட்டு போயிட்டான். போறப்ப என்னோட பையன் அவனோட பேக் புக்கு ரெண்டையுமே மறந்துட்டு போயிட்டான்.
3: போறப்ப என்னோட பையன் அவனுடைய புத்தகமும் புத்தக பையும் மறந்து போயிட்டான்.
2: சூப்பர் சூப்பர் எழிலக்கா, அருமையா விளாண்டுங்க. நன்றி அக்கா.
3: நன்றி. பாய் திவா. பிரதீபா.
1: பாய் பாய் அக்கா.
2: நன்றி நன்றி எழிலக்கா, சூப்பராக விளையாண்டிங்க. நம்ம கூட கால் பண்ணி மக்களே நீங்களும் இது விளையாடணும் நான் கால் பண்ணுங்க.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: நாங்கள் இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னா நான் சொல்கிறேன், நம்ம கால் பண்ணுங்க. 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கறேன் கூட விளையாடலாம். நம்ம கூட பிரதிபாவம் நினைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் பேசினாலும் தமிழ் தான் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
1: பிரதீபா.
2: உங்களுக்காக சமையான பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு இங்கிலீஷ் பேசினாலும் தமிழ் தான் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம்.
2: வணக்கம் அண்ணா.
3: வணக்கம் பாமிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
2: நான் நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன். எப்படி போயிட்டு இருக்கீங்க? காலை பொழுதெல்லாம் உங்களுக்கு
2: ரொம்ப அருமையா போயிட்டு இருக்குண்ணா.
3: ரொம்ப சந்தோஷம்ப்பா.
1: சந்திரசேகர் அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
2: போறப்போ என்னோட மொபைல் போன் கீழே விழுந்து டிஸ்பிளே டேமேஜ் ஆயிடுச்சு.
3: போறப்போ என்னுடைய கைபேசி கீழே விழுந்து அந்த திரை பழுதடைந்து விட்டது.
2: அத ரிப்பேர் பண்றதுக்கு ரிப்பேர் ஷாப்புக்கு போனேன்.
3: அத சரி செய்வதற்கு பழுது பார்க்கும் நிலையத்திற்கு சென்றேன்.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா இருக்கீங்க. நன்றி அண்ணா.
3: தேங்க் யூ பா. இந்த டே ஒன்று உங்களுக்கும் சூப்பர் ஃபேண்டஸ்டிக் டேவா அமையட்டும். பை
1: பை அண்ணா. காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டார் மக்களே. இப்போ உங்களுக்கு அசாமியான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கோம் பிரதீபா மற்றும்
2: திவாகர். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் பிரதீபா?
1: நாங்க இங்கிலீஷ்ல சில வார்த்தைகள், தமிழ் கலந்த இங்கிலீஷ்ல சில வார்த்தை சொல்லும் போது நீங்க அதை தமிழ்ல சொல்லணும்.
2: இதுதான் இன்னைக்கான விளையாட்டை நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம் பாட்டி, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம் சாமி, நல்லா இருக்கோம். பிரதீபம்மா எப்ப வந்து சேர்ந்தாங்க? என்ன கொடுத்துருக்கீங்க? ட்ரைனிங் தான் கொடுத்துட்டு இருக்கீங்களா?
2: பிரதீபம்மா அப்பிலிருந்தே சேர்ந்துட்டாங்க, அவங்க அப்பிலிருந்தே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பேசுறாங்க?
1: கண்டிப்பா நன்றிமா.
2: சரிங்க பாட்டி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு
3: இருக்கோம் தெரியுமா? ஆங்கிலம் பேசினாலும் தமிழா அப்படின்னு வீரமா சொல்லிட்டு
2: அது விளையாண்டுலாமா?
3: விளையாடலாம் விளையாடலாம்.
1: கேக்குறதா பாட்டி?
3: சொல்லுங்கப்பா.
1: ட்ரெஸ் எடுக்க ஃபேமிலியோட நியூ பஸ் ஸ்டாண்ட் போனேன்.
3: துணி எடுக்க
1: குடும்பத்தோட
3: சென்றோம்.
2: பாட்டி சூப்பர் பாட்டி, அருமையா நீங்க பாட்டி.
3: இந்த மாலை நேரத்து அந்த பாட்டும் அதுக்கு முன்னாடி உன்னை கண்ட
2: நன்றி. மகளை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க திவாகர் மற்றும்
1: பிரதீபா.
2: இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், இங்கிலீஷ் பேசினாலும் தமிழ் அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னா கால் பண்ணுங்க
1: 9787-70178 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
2: இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேர் அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம் தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பெயர் வச்சிருக்காங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பெயர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பெயர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, செர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி, அந்த பாறைகளை மோதி மோதி, அந்த பாறைகளுக்கு உள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிக்கிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமா கரைகள்ல அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்தனங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகள்ல இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்தின கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேரு. அப்புறம் முத்து அப்படின்றது முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும், அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்கள்லயும் வரலாற்றுலயும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுனால தான் இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்திருக்கும், அவைகள்ல இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லயும் திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இத வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல ஜே ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவாவில் ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன் தான் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து ஆங்கிலம் தமிழ் கலந்த மாதிரி ரெண்டு மூணு வார்த்தைகள் சொல்லுவேன். அதை நீங்கள் கேட்டுக்கிட்டு அப்படியே நீங்கள் வந்து என்கிட்ட தமிழில் மட்டும் சொல்லணும், தூய தமிழில் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் பேச்சு வழக்கில் இருக்கிற தமிழில் சொன்னால் கூட ஓகே தான். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகர் மற்றும் பிரதீபாவோட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் பூபதி.
2: பூபதி எங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் சேலம்.
2: சேலம்ல இருந்து பேசுறோம்.
5: ஆமா, சேலம் அரிசிபாளையம்.
2: அரிசிபாளையம் நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன் சார்.
2: சரிங்க, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்னு தெரியுமா?
5: தெரியும். நீங்க சொல்ற இங்கிலீஷ்ல சொல்றத நான் தமிழ்ல சொல்றேன்.
2: ஆமா, விளையாடுறோமா? ஓகே,
5: ட்ரை பண்ணுவோம்.
6: இன்னைக்கு காலேஜுக்கு லேட் ஆச்சு.
5: இன்று கல்லூரி நேரம் ஆயிடு.
6: காலையில நான் வாக்கிங் போயிட்டு இருந்தேன்.
5: காலையில் நான் நடந்து கொண்டிருந்தேன்.
6: நான் நேத்து ஷாப்பிங் மாலுக்கு போனேன்.
5: நான் நேத்து
2: சரி, பூபதிக்காக நான் ஹெல்ப் பண்றேன். வேணும்னு கேக்குறீங்களா பிரதீபா? பூபதி கஷ்டமா? ஓகே, ஷாப்பிங் மால்னா வணிக வளாகம் பூபதி.
5: நன்றி
2: நன்றி பூபதி, சூப்பரா விளையாண்டீங்க.
5: ப்ரோக்ராம் நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு உங்க ப்ரோக்ராம்.
6: நன்றி
2: நன்றி நன்றி நன்றி. நான் தேங்க்யூ சோ மச். நமக்கு வந்து சேலம் அரிசிப்பாளையம்ல இருந்து பூபதி கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி பூபதி இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன் இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ் பேசினாலும் தமிழ் தான். அந்த விளையாட்டு எப்படி விளையாடுறது பிரதீபா?
6: நாங்கள் வந்து இங்கிலீஷ் கலந்து தமிழில் வந்து கேள்வி கேட்போம், நீங்கள் கரெக்டான தமிழில் ஆன்சர் பண்ணணும்.
2: ஆமாம், இங்கிலீஷும் தமிழும் ரெண்டுமே கலந்து நாங்கள் வந்து சொல்லுவோம். அதெல்லாம் நீங்கள் வந்து வெறும் தூய தமிழில் இல்லைன்னா கூட பேச்சு வழக்கில் இருக்க தமிழில் நீங்கள் பதில் சொல்லணும். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் திவாகர் மற்றும் பிரதீபாவுடன்.

0: டியூஷன் மற்றும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இணைந்து வழங்கும் நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ் இலவச வழிகாட்டி நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் டாப்பர் திரு சபரீஸ்வரன் அவர்கள் பங்கேற்கிறார்.
0: நடைபெறும் நாள் மற்றும் இடம் July 16 காலை 9 மணி முதல் 1:30 மணி வரை ஸ்ரீ வல்லியப்பா ஆடிட்டோரியம் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம்.
1: இன்றைய பதிவு செய்யுங்கள் தொடர்புக்கு 7200670655 அல்லது 9444227273.

0: die Viren.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: என்ன மச்சான், சாப்பிட்டியா?
3: இல்லடா.
2: என்னடா இன்னும் சாப்பிடாம இருக்க?
3: டேய், வீட்ல போடல சாப்பிடல.
2: மச்சான், நான் சமைச்ச மீன் குழம்பு இருக்கு, சாப்பிடுறியா?
3: டேய், நீ சமைப்பியா? அதுவும் மீன் குழம்பா? எங்க குடு.
2: டேய், அதெல்லாம் நான் சூப்பரா சமைப்பேன், இந்தா சாப்பிட்டு பாரு.
3: டேய், என்னடா மீன் குழம்பு இனிக்குது?
2: மச்சான், அது ஜிலேபி மீன்டா, அப்படிதான் இனிக்கும்.
4: தலை வலிக்குதுடா, தலை வலிக்குது.

0: போறக்கா நானும் வரங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நாடா பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேஷன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா இது உன் தம்பி தான் போல, வா போய் பார்க்கலாம்.
1: சார் என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இத பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் பத்திரமா பாத்துக்கணும். இனிமேலாம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஈரக்கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர் கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்க பிரதீபா மற்றும் திவாகர். இப்போ நாம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம்னா, இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன்தான். நான் இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, நாங்கள் இங்கிலீஷ் கலந்த தமிழில் கேள்வி கேட்போம், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தமிழ் வார்த்தையில் பதில் சொல்லணும். இதுதான் இன்னையோட விளையாட்டு. இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு, வாங்க அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் பாபா, நான் திருப்பூர் மாவட்ட குறைநகர்ப்பிலிருந்து கஸ்தூர் பேசுறேன்.
3: ஆ வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
4: என்னோட
3: போன்ல சவுண்ட் கேக்கல, அதனால நான் ரேடியோ கேட்டேன்.
4: என்னோட கைபேசியில சவுண்ட் ஒலி கேக்கல, அதனால வானொலியில கேட்டேன்.
3: ஓகேண்ணா, அதுக்கு அப்புறம் கரண்ட் போயிடுச்சு.
4: அதுக்கு அப்புறம் மின்சாரம் போயிடுது.
3: சூப்பர்ண்ணா, செம்மையா விளாண்டீங்க, நன்றிண்ணா. வாழ்த்துக்கள், நான் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
4: நாளைக்கு ஒரு பாட்டு சொல்லிடுங்க.
3: ஆ கண்டிப்பா நான் சொல்லிடலாம்.
4: ஒரு பாட்டு ஒண்ணுக்கு ஓட்டு போட்டுருங்க.
3: சொல்லுங்கண்ணா.
5: சூப்பரா விளையாண்டீங்க, ரொம்ப நன்றி. நம்ம கூட விளையாண்டதுக்கு அருமையா விளையாண்டீங்க. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டு இருக்கோம், இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன் தான் அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னா கால் பண்ணுங்க 9787-707-107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகர் மற்றும் பிரதீபாவோட ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக சமையான பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க மக்களே. இது வாக்கர் மற்றும் பிரதீப் அவங்களோட ஜாலியாக பேசிட்டு சூப்பரான இந்த விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். இங்கிலீஷ் பேசினாலும் தமிழ் தான் அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னா கால் பண்ணுங்க 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கர் மற்றும் பிரதீபாவோட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம்.
2: வணக்கம் அண்ணா.
1: நம்ம வீட்ல எல்லாரும் சேர்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தோம்.
3: நம்ம வீட்டில் எல்லாரும் நாற்காலியில் வந்து தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டு இருந்தோம்.
1: அப்போ வந்து டிவியில் ஒரு நியூஸ் போட்டாங்க.
3: டிவியில் ஒரு செய்தி போட்டாங்க, தொலைக்காட்சியில் ஒரு செய்தி போட்டாங்க.
1: அந்த சமயத்தில் வந்து நம்ம கரண்ட்டு போயிடுச்சு.
3: அந்த தருணத்தில் வந்து மின்சாரம் வந்து கட் ஆயிருச்சு, இந்த மின்சாரம் போயிடுச்சு.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையாளா நீங்க சாமி அண்ணா, நன்றி அண்ணா.
3: நன்றி
1: நன்றி. நம்ம கொடுமுடியிலேருந்து கோவிந்தசாமி நான் கால் பண்ணி சூப்பராக விளையாடுங்க மக்களே. இதே போலவே நீங்களும் இன்றைக்கான விளையாட்டை விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகர் மற்றும் பிரதீபாவோட இன்றைக்கான இந்த விளையாட்டை சூப்பராக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நெஞ்சிருக்கீங்க மக்களே. திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளாண்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
3: இன்றைக்கி நம்ம விளாண்ட விளையாட்டு என்னென்னா, இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன்தான். அதாவது இந்த கேமோட ரூல் வந்து, நாங்கள் இங்கிலீஷ் கலந்த தமிழில் உங்ககிட்ட கேள்வி கேட்போம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தமிழில் பதில் சொல்லணும். இதுதான் இந்த விளையாட்டோட ரூல்.
2: இந்த விளையாட்டில் நிறைய நேயர்கள் கால் பண்ணி ரொம்பவே சூப்பராக உற்சாகமாக விளையாண்டீங்க. கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதே போல் எப்பயுமே உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு மக்களே. போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிகழ்ச்சி பற்றினா கருத்துக்கள் தான் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர்
3: 9787070108 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
2: இந்த நம்பருக்கு அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் மறக்காமல் போட்டு அனுப்புங்க. இதோட நாங்கள் கிளம்புறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் மற்றும்
3: பிரதீபா.
2: நன்றி மக்களே.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பொதுவாவே பூச்சி வகைகள்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பூச்சிகள் இருக்கு. அது ஒவ்வொரு பூச்சிக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப நம்ம எந்த பூச்சியை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப கும்பிடு பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இனத்துல இனச்சேர்க்கை முடிஞ்சதுமே அந்த பூச்சி என்ன பண்ணுமா, ஆண் பூச்சியை வந்து பெண் பூச்சி சாப்பிட்டுருமா. இதுக்கு அறிவியல் விளக்கம் என்னவாதான் இருக்கு தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டுல பருவமழைக்கு அப்புறமா நெல் வயல், காய்கறி தோட்டம் இல்லைன்னா மரம் செடி கொடிகள் நிறைஞ்ச பகுதிகளில் போறப்ப கும்பிடு பூச்சியை நம்ம பார்த்துருக்கோம். பச்சை இலை இல்லைன்னா காஞ்ச குச்சியோட கச்சிதமா ஒன்றி போய் அசையாமல் அமர்ந்திருக்க கூடிய இந்த கும்பிடு பூச்சி இறைக்காக மிகுந்த பொறுமையோட காத்திருக்கும். முன்னங்கால்கள் ரெண்டையும் மடிச்சிட்டு கை கோப்பி வேண்டுவத போன்ற தோற்றத்தை கொண்டிருக்கிறதுனால இத வந்து தமிழ்ல கும்பிடு பூச்சி அப்படின்னு சொல்லிட்டோம். ஆங்கிலத்துல பிரேயிங் மேண்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய தோற்றம் சாந்தமானதா இருந்தாலுமே அது பூச்சி உலகிலேயே ரொம்பவும் திறமையான மறைஞ்சிருந்து வேட்டையாடக்கூடிய உயிரினங்கள்ல ஒன்னா கருதப்படுது. மேற்கு மலைத்தொடர்ல அடிவாரங்கள்ல இருந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே பல்வேறு கிராமப்புற விவசாய நிலங்கள்ல பயிர்களை சேதப்படுத்த வல்ல பூச்சிகளை உண்டு வாழ்வதன் மூலமா இது முக்கியமான சூழலியல் சேவையை செய்யுது. இந்த இனத்தை சேர்ந்த பெண் பூச்சிகள் இனச்சேர்க்கை முடிஞ்ச உடனே ஆண் பூச்சியை உணவா கொள்வதா வந்து பரவலா கருதப்படுது. கும்பிடு பூச்சி இனத்தில் இனச்சேர்க்கை எந்த மாதிரி நடக்குது, அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, இந்திய விலங்கியல் ஆய்வு மையத்தின் தரவுகளின்படி உலகம் ஃபுல்லாவே 2300 மேற்பட்ட கும்பிடு பூச்சி இனங்கள் அடையாளம் காணப்படுது. குறிப்பா இந்தியாவுல பல்வேறு வகையான வாழ்விடங்கள்ல சுமார் 184 வகையான கும்பிடு பூச்சி வகைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. வெப்பமண்டல காடுகள், புல்வெளிகள், புதர் காடுகள், வேளாண் நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பன்முகத்தன்மை வாய்ந்த வாழ்விடங்களை சார்ந்திருக்கு. உலகின் பல்லுயிரிய வளம் மிக்க வாழ்விடங்கள்ல முக்கியமானதா கருதக்கூடிய மேற்கு மலைத்தொடரின் குறிப்பா கேரளம், தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய மாநிலங்கள்ல பரவி இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையின் தெற்கு பகுதியில 12 அறிவியல் குடும்பங்களை சேர்ந்த 61 வகையான கும்பிடு பூச்சிகள் இருக்கிறதா இந்திய விலங்கியல் ஆய்வு மையத்தின் தரவுகள் காட்டுது. இந்த வேட்டையாடி பூச்சிகளை அசாதாரணமா உயிரினமா பார்க்க வைக்கிறதுல அதோட அபாரமான உருமறைப்பு திறன் முக்கிய பங்கு வகிக்குது. அதோட உடல் தோற்றம் செழுமையான பச்சை இலை, காஞ்சு போன பழுப்பு நிற கிளை, மரப்பட்டை அல்லது ஒரு பூவை ஒத்த வகையில கூட இருக்கலாம். இந்த திறன் இயற்கையின் பல வகை சூழல்களோட ஒன்னா மறைஞ்சிட்டு தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாம இருக்க அதுக்கு உதவியா இருக்கு. ஆனா இந்த உருமறைப்பு அப்படின்றது பாதுகாப்பு செயல்முறையா மட்டும் இல்லாம

தன்னோட இரைகளை வேட்டையாடுறதுக்கான ஒரு உத்தியாவும் பயன்படுது. என்னங்க, கும்பிடு பூச்சி இனத்துல இனச்சேர்க்கை முடிஞ்சதுமே அது எந்த மாதிரி ஆண் பூச்சிய சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமா படத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்தில் கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராம சுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர். ஆனால் சில்வியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் வளருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராம சுப்பிரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராம சுப்பிரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராம சுப்பிரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்தவித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் 10 பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம் ஏத்தாப்பூர்ல இருந்து பேராசிரியர் மற்றும் தலைவரா இருக்கக்கூடிய முனைவர் க. திருக்குமரன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மரவள்ளி வந்து சாகுபடி செஞ்சிருக்காங்க. சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சேலம் மாவட்டத்துல விளையக்கூடிய மரவள்ளியில இருந்து எடுக்கக்கூடிய ஜவ்வரிசிக்கு எப்பவுமே வந்து மதிப்பு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜவ்வரிசி கொஞ்சம் ருசியாவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம கிழங்கு வந்து முக்கியமா வந்து ஸ்டார்ச், அந்த மாவுக்கு தான் எடுப்போம். அது எதுக்கு அப்படின்னா வந்து முக்கியமா ஜவ்வரிசி. இந்த ஜவ்வரிசியோட தரம் வந்து பாத்தீங்கன்னா, இங்க சேலம் மாவட்டத்துல விளைவிக்கிற மரவள்ளி கிழங்குல இருந்து வர மாவுல இருந்து செய்யறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூடுதல் சிறப்பு. அது வந்து அதனோட தன்மை, சமைக்கிற தன்மை, ருசி, அதுவான பயன்பாடுக்கு பாத்தீங்க அப்படின்னா, மத்த இடத்துல இருந்து வர ஜவ்வரிசி விட நம்ம சேலம் மாவட்டத்துல இருக்கிற மரவள்ளியில இருந்து அந்த நம்ம பகுதிக்கு உண்டான அந்த கால சூழ்நிலை மண் வகை என்ன பண்ணது அப்படின்னா, கூடுதல் தன்மைய ஒரு குவாலிட்டிய வந்து இந்த மாவுக்கும் அந்த ஜவ்வரிசிக்கும் கிடைக்கிறதுனால இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜியோ டேக்கிங் அதை புயிருக்குடி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னோட ஸ்பெஷாலிட்டி இந்த பகுதிக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, முக்கியமா மத்த எல்லா இடத்துல இருந்து வர ஜவ்வரிசியை விட, மத்த எல்லா இடத்துல இருந்து உற்பத்தி ஆகிற கிழங்கு மாவை விட நமக்கு வந்து அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. நம்ம பகுதியில இருந்து வர மாவுக்கு ஒரு தன்மை இருக்கு, ஒரு கூடுதல் தன்மை இருக்கு, அந்த ஒரு குவாலிட்டி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் ஃபிளேவர் எல்லாமே வர்றதுனால நம்ம மாவுக்கு தான் டிமாண்ட். நீங்க வந்து உலக அளவில் சரி, ஏற்றுமதிக்கு கூட நம்ம பகுதியில இருந்து போற ஜவ்வரிசிக்கு கூடுதல் விலை, கூடுதல் தன்மை, அது வந்து அந்த தரம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே நம்மளோட சீதோஷ்ண நிலை மண் வகைக்காக பாத்தீங்கன்னா கிடைக்குது. அப்புறம் இதே ரகத்தை வேற எங்க பண்ண கொடுக்கிற தன்மையை விட, தரத்தை விட நம்ம பகுதியில பண்ணும்போது கூடுதலாக தரம் வந்து இயற்கையாவே அதுக்கு ஒரு தன்மை இருக்கு. அதனால வந்து அந்த குறியீடு வந்து வாங்கியிருக்கும். இது ஒரு கூடுதல் செய்தி. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம டிமாண்ட் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மத்த இதை விட மார்க்கெட்ல வந்து இந்த வருஷம் கூடலாம் குறையலாம், பட் எப்பயுமே வந்து நம்ம ஜவ்வரிசிக்கு நம்ம மாவுக்கு ஒரு எப்பவுமே ஒரு டிமாண்ட் இருக்கிறதுனால விவசாயிகள் நம்பி இந்த மரவள்ளி சாகுபடி எப்பவுமே காலத்துக்கு செய்யலாம் அப்படின்னு இந்த தகவலை உங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மரவள்ளி ஆமணக்கு ரெண்டு பயிருக்கும் தொழில்நுட்பங்கள் ஆலோசனைகள் கொடுத்தது இல்லாம உங்களுக்கு எந்த பயிரா இருந்தாலும், இந்த சுற்று வர விவசாயிகள் வந்து எந்த பயிர் பண்ணிருந்தாலும் சரி, அது சொன்ன மாதிரி எந்த ஒரு பவுண்டரியும் கிடையாது, இந்த பயிருக்கு தான் அப்படின்னு இங்க நேரடியா வந்து ஆலோசனை பெற்று இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன ரகங்கள் இருக்கு, என்ன மாதிரி மேலாண்மை பண்ணலாம், எப்படி லாபகரமா பண்ணலாம், எப்படி இந்த கூலி தொழிலாளர்கள் பிரச்சனையில இருந்து எப்படி எல்லாம் வந்து இயந்திரமாக்குதல் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா ஆலோசனையும் பெற்று கூடுதலா வந்து மதிப்பு கூட்டுக்கிட்ட பொருட்களுக்கு என்னென்ன வழிமுறைகள், என்ன மார்க்கெட்டிங், எப்படி சந்தைப்படுத்துதலுக்கான ஆலோசனைகள்லாம் கூட நீங்க பெற்று பயன்பெறலாம் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப எல்லா காலகட்டத்திலயும் இந்த மரவள்ளிய சாகுபடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏன் மச்சான், என்னடா பார்த்து ரொம்ப நாள் ஆகுது.
2: டேய், நேத்துதானே பார்த்தேன்.
1: ஓ அப்படியா,
2: சரி வா ஏன் காஃபி குடிக்க போலாம்.
1: இல்ல மச்சான், காஃபி உடம்புக்கு நல்லது இல்லடா.
2: எப்படிடா எல்லாரும் தானே குடிக்கிறாங்க.
1: மச்சான் உனக்கு தெரியாதா, காஃபில 2 E இருக்குடா, அதனாலதான்.

0: அக்கா அக்கா நானும் வரேங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நட பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேசன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா இது உன் தம்பி தான் போல, வா போய் பார்க்கலாம்.
1: சார் என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இத பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல். சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா சேலம் மாவட்டம் பனமருத்துப்பட்டி வட்டாரம் தும்பல்பட்டி கிராமத்துல இருந்து பிரியா அக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, அக்கா இப்ப கம்பு இருக்கு இல்லைங்களா, அத எந்த மாதிரி நீங்க வந்து மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க, அத பத்தி சொல்லுங்க அக்கா.
4: ப்ராசஸ் இப்ப நாங்க கம்பு இன்னைக்கு செய்யறோம் அப்படின்னா, மேம் கம்பு வாங்கி கொஞ்ச நேரம் ஊற வைப்போம், ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா ஃபுல்லா கருவி காய வச்சு, நல்லா காய வச்சதுக்கு அப்புறம் அதை நல்லா செழிச்சு இந்த தூசி இது இல்லாம எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க அரைக்கி கொடுப்போம். ஃபுல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் பவுடரை கொஞ்ச நேரம் நல்லா காய வைப்போம். அதுக்கப்புறம் நம்ம நாட்டு சக்கரை அதை நல்லா ஹீட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துட்டு நல்லா மிக்சியில போட்டு பவுடர் ஆக்கிடுவோம். மேம் பவுடர் பண்ணி நெய் ஊத்தி ஏலக்காய் முந்திரி எல்லாமே நெய்யிலே நல்லா வறுத்து எல்லாமே இத பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி தான் லட்டு நாங்க செய்வோம். பஞ்சகாவிய விளக்கு, கப் சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி. இது பாத்தீங்கன்னா பஞ்சகாவியம் பால், தயிர், நெய், கோமியம், சாணம் இது அஞ்சு கலந்துதான் பஞ்சகாவியம். இந்த அஞ்சுமே அஞ்சு பொருளையும் எடுத்துட்டு வேப்பிலை, துளசி, ஆவரமும், நொச்சித்தலை, இந்த பேய் விரட்டி இலை, வெண்கடுகு இந்த மாதிரி எல்லாமே இதெல்லாம் வாங்கி ஃபுல்லா காய வச்சு பவுடர் பண்ணி இதுல ஆட் பண்ணி பண்றோம் மேம். சுவாசிக்கும் போது மூச்சு திணறல் வராது மேம், கெமிக்கல் இல்லாததுனால ஃபுல்லா இது வந்து மூச்சு திணறல் வராது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இது மாதிரி நிறைய இருக்கு மேம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல யாரும் ஆர்கானிக்ஸ்னா யாரும் விரும்ப மாட்டாங்க மேம், ஏன்னா நம்ம கொடுக்கறது ஒரு 10 ரூபாய் எங்க கம்மியா இருக்கோ அதான் மக்கள் விரும்புவாங்க. அப்படி இருக்கு நம்மளோட இப்ப ஆர்கானிக்ஸ்னாலே எல்லாமே ரேட்டு ஜாஸ்தியா தான் சொல்லுவாங்க, ஏன்னா அதுல ஒவ்வொரு பொருளும் கொண்டு வந்து சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். அதுங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கம்மியா தான் மேம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்களே இப்ப புரிஞ்சுக்கிட்டு இப்ப வரவேற்பு நல்லா இருக்கு மேம். ஓரளவு எல்லாருமே ஆர்கானிக்ஸா விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க, இனிமேல் வர்ற ஜெனரேஷனும் ஆர்கானிக்ஸ் தான் மேம் எதிர்பார்க்கும், அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு மேம்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல். சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப இயற்கை முறையில விவசாயம் செய்யற பொருட்கள் மதிப்பு கூட்டுறது மக்கள் கிட்ட எந்த மாதிரி வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
5: இந்த பாடலை பாட வர்றாங்க நிர்த்தனமங்கலத்தை சேர்ந்த என் தனலட்சுமி அவங்க. இப்போ நாம அந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.
6: சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சங்கட்டி சீமானா தெத்தமாவோ அன்ன பொண்ணு

0: இதுவரை கேட்டது கிராமிய பாடல். இந்த பாடலை நமக்காக பாடினவங்க நிறுத்தனமங்கலத்தை சேர்ந்த என் தனலட்சுமி அவங்க.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: Hi friends, my name is MS Vangar. I am an independent music composer. நீங்கள் கேட்க போகிற சாங் மேட் லவ். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கதுன்னா உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல வேளாண் விரிவாக்கம் மற்றும் கிராம சமூகவியல் துறையில் பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் ஜானகிராணி அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நீர்ப்பாசனம், உர மேலாண்மை, பூச்சி நோய் மேலாண்மை, வேளாண் பண்ணை கருவிகள் பயன்படுத்துறதுல பெண்களோட பங்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, நீர்ப்பாசனம், உர மேலாண்மை, பூச்சி நோய் மேலாண்மை, அதே போல வேளாண் பண்ணை கருவிகளை பயன்படுத்துறது, இது போன்றவற்றில வந்து அவங்களுடைய பங்களிப்பு வந்து குறைவாக இருந்துச்சு. பாத்தீங்கன்னா, நீர்ப்பாசனம் ஆண்களும் பண்றாங்க, பெண்களும் பண்றாங்க, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதுல குறையுது. அதே போல உர மேலாண்மை கவசி பண்றாங்க, ஆண்களுக்கு இணையா வந்து உர மேலாண்மையும் பண்றாங்க. பட் பூச்சி நோய் மேலாண்மை அப்படின்னு பார்க்கும்போது எந்த மருந்து அடிக்கிறது என்ன அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியல. இருந்தா கூட அது வந்து என்ன மருந்து அடிக்கணும்னு அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டு அதை வந்து அவங்க செய்யறாங்க. சோ அவங்களுடைய பங்களிப்பு இருக்கு. அதே போல வேளாண் பண்ணை கருவிகள் பயன்படுத்துறது, இப்போ வந்து கொத்து கருவிகள் இல்ல வந்து அந்த விதைக்கு போடுற கருவிகள், மற்ற சின்ன சின்ன கருவிகளை பயன்படுத்துறதோட பயன்பாடு வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குன்னு நாங்க பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா, அந்த முதல் சொன்ன மாதிரி களை எடுத்தல், அறுவடை, அதே போல வந்து நாச்சு நடுதல், இதுல எல்லாம் அதிகமா இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த மேனேஜ் பண்ண சொல்லுவாங்க, அதுகள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் அதோட பங்களிப்பு இருக்குதுன்னு நாங்க ஆய்வுல வந்து பார்த்தோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எவ்வளவு நேரம் வந்து ஒவ்வொரு இதுக்கும் அந்த விவசாயத்துக்கு மற்ற வீட்டு காரியங்கள் ஆகட்டும் அதுக்கெல்லாம் ஒதுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, பெண்கள் வந்து தங்களுடைய நேரம் மேலாண்மையில வந்து 6-7 மணி நேரம் வந்து காய்கறி சாகுபடிக்கும் விற்பனைக்கும் செய்யறாங்க. மீதி 6-7 மணி நேரம் பாத்தீங்கன்னா வீட்டு வேலை, மற்றும் வந்து தூங்குவதற்கு, அதே போல குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கு, உணவு தயாரித்தல், தண்ணி சேகரித்தல், சோ இந்த மாதிரி வேலைகள்ல அவங்க வந்து பொதுவா வந்து செலவிடுறாங்க. இன்னொரு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ஒர்க் சொல்லுவோம், 6-7 மணி நேரம் வந்து அவங்க வந்து தூங்குவதற்கு, மற்ற நேரங்கள்ல வந்து என்டர்டைன்மெண்ட், இதுல எல்லாமே அவங்க செலவிடுறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா, 3-3.5 மணி நேரம் என்ன பண்றாங்கன்னா, கால்நடை சார்ந்த, அதாவது விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்கள்ல அவங்க ஈடுபடுறாங்க. காய்கறியை மட்டும் தவிர மற்ற பால் கறக்கிறது இல்ல அது ஷெட் வந்து கிளீன் பண்றது, இந்த மாதிரி தொழில்கள்ல 3-3.5 மணி நேரம் அவங்க செலவிடுறாங்கன்னு மொத்த ஒரு இருக்கிற 24 மணி நேரத்துல அதை சொல்றாங்க. அதே போல 3-3.5 மணி நேரம் பொழுதுபோக்குலயும் செலவிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ மொத்தத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு 24 மணி நேரத்துல இப்ப பீக் சீசன் வச்சுக்கோங்களேன், இப்ப காய்கறி அறுவடை அந்த மாதிரி நேரங்கள்ல 6-10 மணி நேரம் வந்து கண்டிப்பா வந்து இவங்க வந்து விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்கள்ல ஈடுபடுறாங்க அப்படின்னு வந்து நாங்க கண்டுபிடிச்சோம் அவங்களுடைய இதுல இருந்து.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. அதே போல விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்கள்லயும் பெண்கள் வந்து ஆர்வத்தோட ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க பாட்டை கேட்டு வந்துருவோம்.
3: வணக்கம், என் பேர் வந்து ஜெயமுருகன், நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன். அதே போல் சேலம் ஊருக்காலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வீட்டில் எல்லாம் பயன்படுத்திகிட்டு இருப்பீங்க இல்லையா, அதாவது எவர் சில்வர் பாத்திரங்கள், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய சேலம் ஊருக்காலையில் தரக்கட்டுப்பாட்டு அலுவலராக பணியாற்றிருக்கிறேன். ஒரு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் எழுதுவோமா அப்படின்னு உட்காந்தபோது, குழந்தைகள்லாம் பாடலாம் அப்படின்னா காலையில் சிஸ்டமெட்டி சாப்பிட்டு வந்தாங்க, உணவு பற்றி தான் பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் தோசை அம்மா தோசை இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது யோசிச்சு, இட்லி பற்றி பாட்டு தெரியுமா அப்படின்னா, இல்லை இல்லைக்கு பாட்டுலாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா, சரி நாம ஏன் எழுதக்கூடாது அப்படி உதிச்சு நான் எழுதின ஒரு பாட்டு தான். ஸோ இது நம்ம நேயர்களுக்காக. இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி, இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி. கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு

0: அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி, கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி பானையில் இட்டு அவிச்சதிந்த இட்டவி இட்டலி இட்டிலி இட்டிலி இட்டிலி இளம் சுடான சுவையான இட்டிலி எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்டிலி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்டிலி. எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்டிலி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்டிலி. பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்டிலி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்டிலி. நல்ல சரி விகித உணவு இட்டிலி, நல்ல சரி விகித உணவு இட்டிலி இட்டிலி இட்டிலி இட்டிலி இட்டிலி இளம் சுடான சுவையான இட்டிலி. தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி, இதை தின்ன பல விதமான சட்டினி. தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி, இதை தின்ன பல விதமான சட்டினி. அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம். இட்லி மீந்தாலும் உப்புமாவா பண்ணலாம், தின்னலாம் இட்லி இட்லி இட்லி. இளம் சூடான சுவையான இட்லி, நீராவியில வேக வைக்கும் இட்லி. முழு நிலாவை போலிருக்கும் இட்லி, முழு நிலாவை போலிருக்கும் இட்லி இட்லி இட்லி இட்லி இட்லி. இளம் சுடான சுவையான இட்லி.
1: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
2: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
1: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
2: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
1: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
2: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
3: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். வளர்ச்சிக்காக சாலைகள், ரயில் பாதைகள், நகரங்கள், தொழிற்சாலைகளை மனிதர்கள் உருவாக்குறாங்க. நாடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான கிலோமீட்டர் சாலைகளும் ஆயிரக்கணக்கான பாலங்களும் மனிதர்களோட பயணத்தை எளிதாக்குது. சாலை அப்படின்றது மனிதர்களுக்கு இணைப்பின் அடையாளம். ஆனா அதே சாலை ஒரு யானையின் பார்வையில தடையா பிரிவினையா மாறுது. 150 வழித்தடங்கள். யானைகள் வெறும் விலங்குகள் இல்லங்க, அது இயற்கையோட தோட்டக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். விதைகளை பல கிலோமீட்டர் தூரத்துக்கு பரப்பி புதிய காடுகளை உருவாக்குது. நீர்நிலைகள் காட்டு சூழலோட ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுல அதோட பங்கு ரொம்பவே முக்கியமானது. அதனாலதான் யானைகளை காட்டின் பொறியாளர்கள் அப்படின்னு சொல்றோம். இந்தியாவில சுமார் 27,000 ஆசிய யானைகள் வாழுது. ஆனா அதோட மரபார்ந்த இடப்பெயர்வு வழித்தடங்கள் பெரிதுமா வந்து இப்ப குறுகிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப நாட்டில் 150 யானை வழித்தடங்கள் மட்டுமே அடையாளம் காணப்பட்டிருக்கு. இது புதிய பாதைகள் இல்லங்க, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா யானைகள் பயன்படுத்தி வந்த மரபார்ந்த வழித்தடங்கள். அந்த பாதைகளே அதோட வாழ்வாதாரம், அதோட உரிமையும் கூட. மனிதர்களான நாம நாகரிகமானவர்களா அறிவார்ந்தவர்களாகவும் நம்ம கருதிக்கிறோம். 150 வழித்தடங்களை கூட யானைகளுக்கு நம்மளால விட்டு கொடுக்க முடியல அப்படின்னா நம்மளுடைய நாகரீகம் என்ன அர்த்தத்தை கொண்டிருக்கு? மனிதர்களுக்காக ஆயிரக்கணக்கான சாலைகளை அமைச்சிருக்கோம். ஆனா இயற்கைய காக்கக்கூடிய இந்த உயிரினங்களுக்கு பாதுகாப்பான இல்லனா காலம் காலமாக பயன்படுத்திட்டு இருக்க சில வழித்தடங்களை விட்டு கொடுக்கறதுல ஏன் நம்ம வந்து தயக்கப்படுறோம்? யானைகளுக்கு இன்னைக்கு அதிகமா தேவைப்படுறது அதை தடுக்கக்கூடிய வேலிகள் அல்ல, வழிகளே. விரட்டக்கூடிய தொழில்நுட்பங்கள் அல்ல, பாதுகாப்பான பயண பாதைகளே. அதுக்கு தேவை காடுகளை இணைக்கக்கூடிய வாழிடங்கள். அதுக்கு தேவையானது காடுகளை இணைக்கக்கூடிய வாழிடங்கள், பாதுகாப்பான வழித்தடங்கள், மனிதர்களோட புரிதல். மனித யானை எதிர்கொள்ளல முழுமையா தவிர்த்து விட முடியாது, ஆனா குறைக்க முடியும். யானை வழித்தடங்களை சட்ட ரீதியா பாதுகாக்கிறது, காட்டு பகுதிகளை இணைக்கிறது, ரயில் சாலை திட்டங்கள்ல வனவிலங்குகள் கடக்கக்கூடிய பாதைகளை அமைக்கிறது, விரைவான இழப்பீட்டு திட்டங்கள், முன்னெச்சரிக்கை அமைப்புகள், உள்ளூர் மக்களோட பங்களிப்பு, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு முக்கிய தீர்வுகள்னு சொல்லலாம். இறுதியில நாம கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி ஒண்ணு மட்டும்தாங்க, யானைகள் நமக்கு என்ன கொடுத்திருக்கு அப்படின்றதுல. இந்த பூமிய 1000 ஆண்டுகளா பகிர்ந்து கொண்டு வாழக்கூடிய யானைகளுக்கு நாம என்ன கொடுக்க போறோம் அப்படின்றதுதான். அதோட தேவை மிக குறைவு. வாழ்வதற்கு ஒரு பாதை, அந்த பாதையை வழங்குறதே நம்மளுடைய பொறுப்பும் மனித நேயத்துக்கான உண்மையான அளவுகோலும் அப்படின்னு சொல்லலாம். என்னங்க, கண்டிப்பா இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது யானைகளுக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருப்போம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து இப்போ பார்லர் வச்சு தனியா நடத்திட்டு இருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து கல்லூரியில வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எச்ஓடியாவும் இருந்திருக்காங்க. பட் அது எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்போ வந்து தனியா அவங்க ஓனா இண்டிபெண்டா நிறைய பேருக்கு பயனுள்ள விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி வந்து அவங்க வாழ்க்கையில இந்த சேஞ்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம்.
2: வணக்கம்
1: மேம். உங்களோட ஜேர்னி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு மேம்?
2: என்னோட பேர் வந்து வினிகா. நான் சேலம் குகை ஏரியால இருந்து வரேன். நாங்கள் சேலம்ல வந்து கலை பிரைடல் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்லர் வச்சிருக்கோம்ப்பா. மோர் தென் 25 இயர்ஸ் பார்லர் வந்து அதே ஏரியால சர்வீஸ் ஆயிட்டு இருக்கு. அம்மா தான் ஃபர்ஸ்ட் பார்லர் ஓபன் பண்ணாங்க. அம்மாவோட பார்லரை நான் இப்போ கண்டினியூ பண்ணி சர்வீஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஓகே ஓகே மேம். மேம், இதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து கல்லூரியில வந்து பணியாற்றிட்டு இருந்தேன்னு சொல்லியிருந்தீங்க மேம். அதுல வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க மேம்?
2: நான் வந்து மேரேஜ் ஆனதுமே கொஞ்ச நாள் வந்து வீட்டில் சும்மா தான் இருந்தேன். ஒரு 6 மந்த்ஸ் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வீட்டில் மட்டும் சும்மா தான் இருந்தேன். ஏன்னா மேரேஜ்க்கு முன்னாடி நான் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 2.5 இயர்ஸ். அதுக்கப்புறமேட்டா வந்து எனக்கு அந்த 6 மந்த்ஸ் டைம் என்னால் வீட்டில் தனியாகவோ இல்லை சும்மாவோ இருக்கவே முடியல. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருந்ததுனால என்னால் அந்த பீரியட் வந்து என்னால் இதுவே பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து நான் படித்த காலேஜ்லேயே எனக்கு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாப் வந்து ஆஃபர் பண்ணாங்க. சரி ஓகே, நம்ம டைம் பீயிங்க்கு உள்ளே வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போய் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா எனக்கு எப்பயுமே டீச்சிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த ப்ரொஃபஷனை ஸ்டார்ட் பண்ணி டேக் ஓவர் பண்ணி ரன் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணும்போது டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியாக தான் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டா நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக அங்கே வந்து ரோல் வந்து ப்ளே பண்ணேன். மோர் தென் 10 இயர்ஸ் அந்த காலேஜில் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணேன்.
1: சூப்பர் சூப்பர் மேம். அதாவது இப்போ வந்து பார்லர் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு முன்னாடி காலேஜில் வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதை கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மேம். அடுத்தது வந்து யூஜி பிஜி ரெண்டுலேயுமே வந்து கோல்டு மெடல் நீங்கள் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தீங்க மேம். அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு மேம் உங்களுக்கு?
2: ஆக்சுவலாக வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து 7வது மெம்பர் வந்து கோல்டு மெடல் வாங்குறது. ஏற்கனவே வந்து என்னோடய அக்காங்க, எங்கள் அத்தை, எங்கள் மாமா நிறைய பேர் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருந்ததுனால சின்ன வயசுலேருந்தே நாமளும் கோல்டு மெடல் வாங்கணுன்ற எண்ணம் வந்து என்னோடய ஃபேமிலி பை பர்த்தாவே இருந்தது. நான் யூஜி படிக்கும் போதுமே என்னோடய ஃபர்ஸ்ட் டே நான் காலேஜ் என்டர் ஆகும் போதுமே நான் வந்து என்ன நினச்சேன்னா நம்ம கண்டிப்பாக படித்து அவங்கள மாதிரியே கோல்டு மெடல் வாங்கணுன்றது என்னோடய மைண்ட் செட்டாக இருந்தது. யூஜியில் வந்து அச்சீவ் பண்ணேன். யூஜியில் அச்சீவ் பண்ணதை விட நான் பிஜியில் அச்சீவ் பண்ணது தான் பெரிய சக்ஸஸாக நினைக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா யூஜியில் வாங்கிட்டேன் அப்படின்றதுனால பிஜியில் நீ வாங்கிடுவியா அப்படின்ற கேள்வி வந்து நிறைய இடத்துல நிறைய பேர் என்னை வந்து கேட்டாங்க. ஆனால் அதையும் ஓவர் கம் பண்ணி நான் பிஜிலையும் வந்து வாங்கினேன்.
1: சூப்பர் மேம். அதாவது யூஜி பிஜி ரெண்டுலேயுமே கோல்டு மெடல். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லாருமே வந்து இதை கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான வினிகா மேம் அவங்களோட வாழ்க்கை பயணத்தை ரொம்பவே சூப்பராக நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: டெவலப்மெண்ட் அண்ட் ஹியூமனிட்டி ட்ரஸ்ட் நடத்தும்
1: பிரம்மாண்ட நட்சத்திர விருது வழங்கும் விழா.
0: இந்த பிரம்மாண்ட விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக திருப்பாச்சி பட நடிகர் பெஞ்சமின், தொழிலதிபர் விஜய் வெங்கடேசன் மற்றும் தொழிலதிபர் குணச்செல்வி அவர்கள் பங்கேற்கிறார்.
1: இந்த நட்சத்திர விருதுகளை பெற்றுக் கொள்பவர்கள்
0: டைலரிங், ஆரி ஒர்க், பியூட்டிஷியன், இது போன்ற சிறு தொழில் செய்யும் பெண்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக சேவையில் ஈடுபடுபவர்கள், சாதனையாளர்கள் மற்றும் சாதனை படைத்த குழந்தைகளுக்கு இந்த விருது வழங்கப்பட இருக்கிறது.
1: நடைபெறும் நாள் ஜூலை 20 மதியம் 2 மணி முதல்.
0: நடைபெறும் இடம் மாதவம் மண்டபம், மரவனேரி, சேலம்.
1: தொடர்புக்கு 9952167485.

0: மற்றும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இணைந்து வழங்கும் நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ் இலவச வழிகாட்டி நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் டாப்பர் திரு சபரீஸ்வரன் அவர்கள் பங்கேற்கிறார்.
0: நடைபெறும் நாள் மற்றும் இடம் July 16 காலை 9 மணி முதல் 1:30 மணி வரை ஸ்ரீ வல்லியப்பா ஆடிட்டோரியம் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம்.
1: இன்றைய பதிவு செய்யுங்கள் தொடர்புக்கு 7200670655 அல்லது 9444227273.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம்னு தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பெயர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பெயர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, சேர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி, அந்த பாறைகளை மோதி மோதி, அந்த பாறைகளுக்குள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிகிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமாக கரைகளில் அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்தனங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகளில் இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்தின கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேர். அப்புறம் முத்து அப்படின்றது முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனால் வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும், அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்களையும் வரலாற்றுலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க தான். இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா, திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள்ல இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லயும் திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இதை வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல ஜெ ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்னைக்கு நிகழ்ச்சியில வினிகா மேம் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட டிஃப்ரெண்டான வாழ்க்கை பயணத்தை நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இந்த மாதிரி நீங்க சென்னையில வந்து ஒர்க் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க, அப்ப வந்து என்ன மாதிரியான அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிச்சு மேம்?
3: ஆக்சுவலா சென்னையில ஒர்க் பண்ணும் போது எனக்கு ஈச் அண்ட் எவ்ரிடே வந்து ஒரு லேர்னிங் தான், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, நம்ம என்ன தான் வந்து கிளாஸ் ரூமில் ஒரு சப்ஜெக்டை படித்தோம் அப்படின்னாலும், நான் கோல்டு மெடலிஸ்டாகவே இருந்தாலுமே கூட, நான் ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணும்போது எவ்ரி திங் ஹேட் டு லேர்ன் நியூ. எல்லாமே திரும்ப திரும்ப புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயத்தை வந்து கற்றுக்குவோம். ஆனால் கற்றுக்கிட்ட எந்த விஷயத்தையும் மறக்கக்கூடாது, ஏன்னா அதை அடுத்த நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்டில் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் ஒவ்வொரு கம்பெனிலையுமே, நான் சென்னையில் வந்து 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ண டீட்டெயில்ஸு, அதில் வந்து எனக்கு கிடைச்ச நாலேஜை வச்சு தான் நான் நெக்ஸ்ட் கம்பெனிக்குள்ளே என்டர் ஆனேன். அதை வச்சு தான் நெக்ஸ்ட் கம்பெனிலையும் சர்வைவ் ஆனேன். ஆக்சுவலாக நம்ம எப்பயுமே வந்து என்னென்னா, கற்றுக்கிறதுக்கு சலுப்பே படக்கூடாது. நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, நெக்ஸ்ட் அதை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம கண்டிப்பாக அதை கற்றுக்குவோம். இதுதான் வந்து என்னோட லைஃப்பில் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டது.
1: சூப்பர் மேம். அதாவது நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். அடுத்தது வந்து நீங்கள் காலேஜில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணன்னு சொல்லியிருந்தீங்க மேம், அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம்?
3: எனக்கு எப்பயுமே வந்து டீச்சிங்னா ரொம்ப பிடிக்கும். அதாவது படிக்கிற காலத்துலேருந்தே என்னை பொறுத்த வரைக்கும், நான் படிக்கிறத விட என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்கும் போது எனக்கு என்னோட சப்ஜெக்டை வந்து இன்னும் டீப்பராக, இன்னும் கொஞ்சம் ஸ்கில்ஃபுல்லாக, நாலேஜபிளாக நான் வந்து தெரிஞ்சுக்குவேன். ஸோ அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து எடுத்து அவங்களுக்கு சொல்லும் போது எனக்கு இன்னும் நிறையா நாலேஜ் வந்து கெயின் ஆச்சு. எப்பயுமே நம்மளுக்கு ஸ்டாஃப் கொடுக்குற சப்ஜெக்ட் நோட்ஸை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. நாம் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் நம்ம புக்ஸை ரெஃபர் பண்ணும். இப்போல்லாம் வந்து நம்மளுக்கு நெட்லேயே வந்து எல்லாமே கிடைக்குது. பட் நாங்கள் படித்த காலத்துலலாம் புக்ஸை தான் அதிகமாக ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுத்து தான் படிப்போம். கம்பேர் பண்ணுங்கள், நிறையா நோட்ஸை கம்பேர் பண்ணுங்கள், அதுலேருந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் கெயின் பண்ணும். அந்த கெயின் பண்ணுற நாலேஜை மட்டும் நீங்கள் எழுதுனீங்கனாவே போதும். சப்ஜெக்ட் எப்பயுமே புரிஞ்சு படிக்கணும். இதை தான் நான் எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லுவேன், புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து எழுதிடலாம்.
1: சூப்பர் மேம். அதாவது உங்களோட கல்லூரி அனுபவத்தை ரொம்பவே சூப்பராக பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான வினிகா மேம் அவங்களோட சென்னையில் ஒர்க் பண்ண பயணமாக இருக்கட்டும், இல்லை கல்லூரி வாழ்க்கையில் பேராசிரியராக இருந்த பயணமாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே ரொம்பவே சூப்பராக நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இனிப்பெரிய ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: நானும் வரங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நடை பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேஷன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போலவா? போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே வினிகா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பயணத்துல ரொம்பவே சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை தான் பேசிட்டு இருக்காங்க. வாங்க தொடர்ந்து பேசலாம் மேம். இப்ப வந்து நீங்க சென்னையில ரெண்டு கம்பெனில ஒர்க் பண்ணன்னு சொல்லிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம வந்து காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்திருக்கீங்க, எச்ஓடியா இருந்திருக்கீங்க. இது எல்லாமே வந்து பார்க்கும் போது ஒரு நல்ல துறை
4: போயிட்டேன். சேர்ந்து நான் இங்கே சேலம்ல தான் இருக்கணும் அப்படின்ற போது, சரி இங்கிருந்து நம்ம எப்படி வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம், எஃபெக்டிவாகவும் இருக்கணும் அப்படின்ற போது தான் நான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக காலேஜில் வந்து ஜாயின் பண்ணேன். நெக்ஸ்ட், நான் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக பார்லரையும் வந்து சைமல்டேனியஸாக நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டே இருந்தேன். பிகாஸ் அவங்களுக்கும் வந்து வயசாகிடுச்சு. ஸோ நாம் இந்த பார்லரை கொஞ்சம் நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கணும், நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணி கேர் பண்ணி பார்க்கலாம் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி தான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா 1 மந்த் ஃபுல்லாகவுமே முகூர்த்தம் சீசன் இருக்கும் போது ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் வந்த மாதிரி இருந்தது. ஸோ ஓகே, இதுக்கு மேலே நம்ம எதையாவது ஒன்றை விட்டு கொடுத்தா தான் ஒன்றை நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னும் போது எனக்கு வந்து இதில் வந்து டைம் ஃப்ளெக்சிபிலிட்டின்றது நல்லாவே கிடச்சிச்சு, எதுலனா பியூட்டிஷியனில். ஸோ அதனால் நம்ம மோரோவர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்கள் அம்மா வந்து இந்த ஃபீல்டில் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, அவங்க வந்து ஒரு 25 இயர்ஸாக சர்வே பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு ரெகுலர் கிளையன்ட்ஸுன்றவங்க வந்து ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சே நம்ம இதை வந்து டேக் ஓவர் பண்ணுறது வந்து எனக்கு வந்து ஈஸியாக இருந்திருக்கலாம், ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தாங்க. அவங்களோட ஸ்ட்ரகிளையும் மைண்டில் வச்சுட்டு நாம் அவங்க பண்ணதை நாம் தொடர்ந்து நடத்தலாம், அவங்களுக்கும் வந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எங்களோட பார்லர் நேம் சொன்னால் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், ரெகக்னைஸ் ஆவாங்க. ஏன்னா எங்கள் அம்மா வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க எஃபர்ட்டை போட்டு அந்த இதை வந்து ஃபுல்லாக பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஜஸ்ட் லைக் தட் எனக்கு அந்த பார்லர் தொழிலை வந்து விடுறதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை, உடன்பாடு இல்லை. அதனால் நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணேன் மேம்.
3: சூப்பர் மேம். அதாவது எந்த விஷயங்கள் வந்து ரொம்பவே முக்கியம், இதை வந்து இவ்வளோ வருஷம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, அதை தொடர்ந்து நானும் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். அடுத்தது வந்து உங்களோட அம்மா வந்து 25 வருடமா இதில் வந்து நிறைய அனுபவங்கள் அவங்களுக்கு இருக்கும், உங்கள் அம்மாவுக்கு அந்த அனுபவத்தை அப்படியே நீங்கள் டேக் ஓவர் பண்ணும்போது என்ன மாதிரியான அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிச்சு மேம்?
4: ஆக்சுவலாக எங்கள் அம்மா எப்பயுமே சொல்கிறது என்னென்னா, உன்னால் முடியும் அப்படின்னா அந்த கிளையண்ட்டுக்கிட்ட வந்து அந்த வேலையை செய்ய முடியும்னு சொல்லுங்கள், உங்களால் முடியாது அப்படின்னா முடியாதுன்னு ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுங்க. ஃபால்ஸ் ஹோப் யாருக்குமே கொடுக்கக்கூடாது. எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு ஃபேஷியல் பண்ணிட்டா அப்படியே வந்து வெள்ளையாக மாறிடலாம்னு நினைக்கிறாங்க. அது இயல்பு கிடையாது. ஒரு டோன் வேணால் நம்ம வந்து அந்த டெட் செல்ஸை ஸ்க்ராப் பண்ணும்போது ஃபேஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பிரைட்னிங் கொடுக்கலாம். அதையும் நம்ம கேர் பண்ணும்போது ஸ்கின்னை மெயின்டைன் தான் பண்ண முடியுமே தவிர ஓவரால் கலர் சேஞ்ச் வந்து ஒரு ஃபேஷியலில் பாசிபிள் கிடையாது. அதே மாதிரி மேக்கப் பண்ணும்போது ஃபீச்சர்ஸை என்ஹான்ஸ் பண்ணி நீட்டாக பண்ண முடியுமே தவிர டோட்டலாக அவங்கள வந்து மாற்றி வேற ஆளாக காமிக்கிறதுல வந்து நம்ம என்றைக்குமே வந்து போகக்கூடாது. ஸோ இதை வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. நம்ம செய்கிற யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், க்ரீம்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்கணுன்றது தான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ அதையே தான் நான் வந்து என்னோட கிளையன்ட்ஸ்க்கும் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதனால தான் எங்களோட பார்லர் நேம் வந்து எப்பயுமே வந்து ஸ்டாக்னெண்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரே மாதிரியே ஃபீட்பேக் வந்து எல்லா கிளையன்ட்ஸ்கிட்டையுமே இருக்கும், நல்லா இருக்கும், நீட்டாக பண்ணுவாங்க அப்படின்றது. ஸோ அந்த நேம் நாங்கள் என்றைக்குமே ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடாதுன்றதில் ரொம்ப வந்து இதாக இருக்கும்.
3: உங்கள் அம்மா சொல்லி கொடுத்த எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான வினிகா மேம் அவங்களோட பார்லர் அனுபவத்தை ரொம்பவே சூப்பராக நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே வினிகா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட அனுபவம் எல்லாத்தையுமே நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், உங்களோட கெரியர் எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த பியூட்டிஷியன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும் போது முதல் நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணீங்க மேம்? என்னென்ன மாதிரியான பிரைடல் மேக்கப் நீங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும்?
2: ஆக்சுவலா நான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா HD மேக்கப், இப்போ வந்து க்ளோ மேக்கப், ஸ்கின் ஃபினிஷ் மேக்கப், ஓகேங்களா? அதே

0: மாதிரி பட்ஜெட்ல வேணும்ன்றவங்களுக்கு நார்மல் மேக்கப் இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு தான் மேம் இருக்கோம். நான் ஒன்லி ஹை எண்ட் கிளைண்ட்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணுவேன்றது எப்பயுமே எங்களோட இது கிடையாது. நாங்கள் வந்து பட்ஜெட்ல வேணும்ன்றவங்களுக்கும் நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். எல்லா ரேஞ்ச் ஆஃப் கிளைண்ட்ஸுமே எங்களுக்கு எப்பயுமே இருப்பாங்க.
1: ஓகே ஓகே மேம், அதாவது இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். அடுத்தது வந்து நீங்கள் ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல்டில் இருந்துட்டு இப்போ பியூட்டிஷியன் துறையை தேர்ந்தெடுத்து வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சு மேம், எப்படி அதை தொடர்ந்து நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கீங்க மேம்?
0: ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லேட் நைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் புக்கிங்ஸ்லாம் இருக்கும். அதாவது என்னென்னா ஒரு பிரைடல் ஈவெண்ட் போகிறோன்னா ஏர்லி மார்னிங் முகூர்த்தம்லாம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ரெண்டு ஆர்டர் மூணு ஆர்டர் பண்ணுறேன்னா நான் நைட் ஒரு மணிக்கு போனேன்னா ஆறு மணி ஏழு மணி ஆகிடும். முடிச்சுட்டு வந்து நான் போய் காலேஜில் வந்து காலையில் கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் வந்து கிளாஸ் எடுக்கணும். ஸோ எனக்கு 8:30 9:00 காட்டிலேயே நான் காலேஜில் ரீச் ஆகணும். கொரோனா பீரியடில் வந்து எல்லாருக்குமே லைஃப் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னு சொல்லுவாங்க, எல்லாருக்குமே டேர்ன் பண்ணி போட்டுச்சு. ஆனால் எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கொரோனா டைமில் வந்து மேரேஜஸ் எல்லாமே வந்து வீட்டில் சிம்பிளாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மண்டபம்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கல, எல்லாமே ஸ்டாப்பு அப்படின்ற பட்சத்தில் ஒரு 6 months வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் போயிட்டு இருந்தது. 6 months கழித்து எப்போ வந்து ஓரளவுக்கு வந்து அதை வந்து லெத்தாஜிக்காக விட்டாங்க, ஓகே நீங்கள் கொஞ்சம் மெம்பர்ஸ் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட அந்த 30 days நான் ஃபுல்லாக எல்லா நாளுமே புக்கிங்ஸ் எடுத்தேன். ஈவினிங் மார்னிங் எல்லாமே 30 days வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 30 brides 40 brides மேலேயே பண்ணியிருப்பேன். ஒரு சில நாள்லாம் வந்து 2 sessions கூட அட்டன் பண்ணேன். ஸோ அந்த 2 sessions 3 sessionலாம் பண்ணும்போது எனக்கு வந்து பேக் டு பேக் ஒர்க் இருந்தது. எனக்கு அன்றைக்கி வந்து ஒரு நல்ல கொரோனா டைமில் ஒரு நல்ல ஒரு இன்கம் வந்து எனக்கு அந்த டைமில் வந்து கிடச்சது வந்து எனக்கு வந்து நான் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா அந்த 6 months டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபினான்ஷியலாக டவுனாக இருந்தோம். ஆனால் அந்த 1 month என்னால் வந்து ஒரு நல்ல ஒரு லம்சம் அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ண முடிஞ்சது போது எனக்கு வந்து இந்த பியூட்டிஷியன் தொழில் மேலே வந்து இன்னொரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிச்சு. நம்ம இதை வந்து மேற்கொண்டு இன்னும் நல்லா நடத்தினா நம்மளால் இதில் வந்து நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும், ஃபேமிலியும் நல்லா சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இதில் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் அதில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் இன்னும் நிறையா கிளாஸஸ் வந்து அட்டெண்ட் பண்ணேன். கோயம்புத்தூரில் சென்னையில் எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கிட்ட நான் போயிட்டு கிளாஸஸ் பண்ணேன்.
1: ஓகே மேம், அதாவது நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அது மூலயமா இருந்த சவால்கள் எல்லாம் தாண்டி தொடர்ந்து பயணிச்சிங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான வினிகா மேம் அவங்களோட பயணத்தில் என்னென்ன மாதிரியான சவால்கள் இருந்துச்சு, அதை தாண்டி அவங்க தொடர்ந்து எப்படி பயணிச்சாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல், எட்டு தீக்கும் நம் குரல்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே வினிகா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பியூட்டிஷியன் துறை வந்து எப்படி தொடங்குச்சு, அதுல யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இத்தனை வருட பயணத்துல வந்து உங்களுக்கு யாரெல்லாம் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்க மேம்?
4: கண்டிப்பா ஃபேமிலி தான்ப்பா. ஒரு ஃபேமிலியில இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் சப்போர்ட் பண்ணாதான் எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் நம்ம பண்ண முடியும். ஒருத்தர் போய் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா இன்னொருத்தர் வீட்டில இருந்து குழந்தைய பாத்துக்கிறதோ இல்ல மற்ற விஷயத்த பாத்துக்கிறதோ கண்டிப்பா பண்ணும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஹஸ்பண்ட் வந்து நான் எங்க நைட்ல என்ன டிராவல் பண்ணி போகணும்னாலும் அவரு கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரதுனாலதான் இந்த தொழிலை வந்து பண்ண முடியும். பியூட்டிஷியன் பியூட்டிஷியன் எல்லாருமே சொல்றாங்க, அந்த பியூட்டிஷியன் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அவங்களால லேட் நைட் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ண முடியும். ஒரு ஃபீல்ட், ஒரு நிறைய பேர் இப்போ வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வராங்க. ஃபீல்டுக்குள்ள வரும்போது கண்டிப்பா உங்களால அந்த மாதிரிலாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்கன்னா இந்த ஃபீல்டுக்குள்ள வாங்க. ஏன்னா பேக் எண்ட் சப்போர்ட் இல்லாம ஒரு பியூட்டிஷியனால இந்த ஏரியாலேயோ இல்லை எங்க ஒரு இடத்துக்கோ போயிட்டு வருதுன்றது ஈஸியா இருக்காது. ஏன்னா நைட் 1 மணி 2 மணிக்கெல்லாம் போகணும்னா கண்டிப்பா யாராவது ஒருத்தர் கூட வந்தாதான் உங்களால போயிட்டு வர முடியும்.
3: ஓகே மேம், அதாவது நிறைய சவால்கள் இருக்கும், அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவான விஷயம் இருந்தா ரொம்பவே சூப்பரா இதுல சக்சஸா வரலாம் அப்படின்றத ரொம்ப சூப்பரா சொன்னீங்க மேம். அடுத்தது வந்து இப்போ வந்து நார்மலா நம்ம வீட்டில இருந்தே நம்ம ஸ்கின்னுக்கோ ஹேருக்கோ சில டிப்ஸ் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க மேம்?
4: எல்லாருமே வந்து இப்போ வந்து ஹேர் ஃபால்ன்ற இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்றாங்க. நான் வந்து இப்போ இருக்கிற பொண்ணுங்களாகட்டும் இல்லை பெரியவங்களாகட்டும் எல்லாருமே வந்து உடம்பை இழைக்கணுன்ட்டு டயட் டயட்டுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. டயட்டுன்னு போகிறது வந்து நீங்கள் வந்து ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஓகே. சாப்பிடாமல் இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட செல்ஸ்க்கு போகிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே கம்மியாயிடும். ஸோ செல்ஸ்க்கு போகிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே கம்மியாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கின்னு ஹேரு நெயில்ஸு இது மூணு தான் அஃபெக்ட் பண்ணும். சாப்பிட்றத சத்துள்ளதாக சாப்பிடுங்க. நீங்கள் என்ன தான் நீங்கள் பேக்கு அது இதுன்னு போட்டாலுமே உங்களுக்கு இன்னரில் நீங்கள் என்ன ஃபுட் இன்டேக் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். உங்கள் ஸ்கின்னு க்ளோ ஆகணுன்னாலும் அதுக்குண்டான மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னாக்கா அயன் ரிச்சான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபிக் அத்திப்பழம் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, க்ரீன் லீவ்ஸ் சாப்பிடுங்க, அதாவது கீரைகள்லாம் நிறையா சாப்பிடுங்க. இரும்பு சத்து நிறையா எடுத்துக்கிட்டிங்கனாவே ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
3: சூப்பர் மேம், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன எல்லா விஷயமே எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும் மேம். அடுத்தது உங்களோட ஃபியூச்சர் கோல் வந்து என்னவாக இருக்கும் மேம்?
4: ஆக்சுவலாக என்னோடய ஃபியூச்சர் கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் வந்து ஒரே ஒரு பார்லர் வச்சு தான் எங்களோட ஏரியாவில் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இதோட மெனி பிரான்ச்சஸ் வந்து தொடங்கணுன்றது என்னோடய ஆசை. அதே மாதிரி நான் நிறையா கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அந்த கிளாஸஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை.
3: சூப்பர் மேம், கண்டிப்பாக அந்த எல்லா விஷயமே நடக்கணும்னு சொல்லிட்டு நாங்களுமே எங்கள் சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துறோம் மேம். மேம், இந்த 1 மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க, நன்றி மேம்.
4: தேங்க்யூ மேம், தேங்க்யூ.
3: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான வினிகா மேம் அவங்களோட வாழ்க்கை பயணத்தில் எப்படி வந்து பியூட்டிஷியன் துறையை தேர்ந்தெடுத்தாங்க, அதில் எப்படி வந்து அவங்க தொடர்ந்து பயணிச்சாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே செம்மையா இருக்கேங்க. இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தான். இன்னைக்கு நான் ஆரம்பிச்சல்ல, இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, என் கூட சிறப்பு தொகுப்பாளரா இருக்கக்கூடிய பிரதீபா அவர்களுமே இருக்காங்க. என்ன பிரதீபா, எப்படி வந்துட்டு ஃபீல் பண்ணுறீங்க நிகழ்ச்சியை வந்துட்டு என் கூட சேர்ந்து தொகுத்து வழங்குறதுல?
2: யா, ரொம்ப என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணுறேன்.
1: ரொம்ப என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணுறீங்க, யா, இட்ஸ் ஃபைன். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னைக்கு வந்து எட்டு திக்கும் நிகழ்ச்சியோட ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் உலக பொருளாதாரமா இல்லை உள்நாட்டு தேவையா? இந்த கருத்தை நீங்கள் வந்துட்டு எங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம்இன்
2: 9787070178
1: அந்த நம்பரை தொட்டு ஜாலியாக வந்துட்டு நீங்கள் எங்கள் கூட பேசலாம். உண்மையிலேயே வந்துட்டு தங்கம் அப்படின்னு சொன்னோன்னே நிறைய விஷயம் நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே தங்கத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குங்க. தங்கம் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஆபரணம் மட்டும் இல்லை, இந்தியர்களுக்கு வந்துட்டு அது ஒரு முதலீடு அப்படின்னு கூட சொல்லலாம். பாதுகாப்பு, பாரம்பரியம், அதோட ஒரு உணர்வுங்க. ஆனால் கடந்த சில வருஷங்களாக தங்கத்தோட விலை தொடர்ந்து உயர்ந்துக்கிட்டே இருக்குது. பல குடும்பங்கள் நகை வாங்குறத தள்ளி போடுறாங்க, திருமண செலவுகளும் அதிகரிச்சிருக்கு. இந்த விலை உயர்வுக்கு ஒரே ஒரு காரணம் அப்படின்னா இல்லைங்க, உலக அளவிலான பொருளாதார மாற்றங்களும் இந்தியாவோட உள்நாட்டு சந்தையோட தேவையும் இணைஞ்சுதான் இந்த மாற்றத்தை உருவாக்கியிருக்கு. நம்ம கூட ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத அவங்களோட கருத்தை கேட்கலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் தம்பி.
1: வணக்கம். நான் எப்படி இருக்கீங்க, உங்க பேரு?
3: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேண்ணா. உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்கண்ணா.
3: நான் திருப்பூர் மாவட்டம் குருணைக்கல்பிலிருந்து கஸ்தூரி.
1: சொல்லுங்கண்ணா.
3: அதாவது என்ன தலைப்புன்னு ஒன்னு தெரியுதுங்க, கரண்ட் எல்லாம் போட்டுங்க.
1: என்ன சொல்றீங்க, தலைப்பே தெரியலையா? சரி ஓகே, சொல்றேன்னா சொல்லுங்க. பிரதீபா, இன்னைக்கான தலைப்பு என்ன அண்ணனுக்கு சொல்லுங்க.
2: இது உலக நில்
1: தப்பா சொல்லிட்டு பாத்தீங்களா? சரி ஓகே. தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் பொருளாதாரமா உள்நாட்டு தேவையா அப்படின்றது தான இன்னைக்கு தலைப்பு.
3: தங்கம் விலை அதிகமா போனதுக்கு தங்கம் விலை அதிகமா போனதுக்கு வந்து பொருளாதாரம் அல்லவங்க, நம்ம அதிகமா தேவைக்கு மேல நாம அதை சேர்த்து வைக்கிறதுனால வந்து உங்களுக்கு தங்க விலை ஏறு.
1: கண்டிப்பா, மேபி இருக்கலாமா.
3: நாம காசை பத்தி கவலைப்படாம எவ்வளவு காசானாலும் வாங்கி வைக்கலாம் சொல்லுவா. நிறைய பேர் நல்ல வசதி உள்ளது வாங்குறாங்க, அதே போல ஏழை எளியவங்க வாங்க முடியல. இது வந்து அதான் நம்ம பொருளாதாரத்துல வந்து பின்பற்றவங்க ரொம்ப கஷ்டம்.
1: ஓகே,
3: பொருளாதாரத்துல நல்ல நல்ல வசதியா இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த கவலையும் இல்லை, அது எவ்வளவு வேணும்னாலும் வாங்கி வைக்கிறாங்க. அதனால வந்து உங்களுக்கு இது பொருளாதார சீர்குலைவு ஏற்படும் காரணமே இல்லை.
1: சூப்பர்ண்ணா, ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி அண்ணா. அண்ணா வந்துட்டு அண்ணாவோட கருத்துப்படி பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அளவுக்கு அதிகமா வந்துட்டு தங்கத்தை வாங்கி சேர்த்து வைக்கிறனாலதான் வந்து தங்கத்தோட விலை அதிகமாவது அப்படின்றது சொல்றாரு. உங்களோட கருத்துக்களையும் நீங்க பதிவு செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம்இன்
2: 9787070178
1: அப்படின்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்துக்கலாம். உங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் ஃபெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் ஃபெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: டியூஷன் மற்றும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இணைந்து வழங்கும் நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ் இலவச வழிகாட்டி நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் டாப்பர் திரு சபரீஸ்வரன் அவர்கள் பங்கேற்கிறார்.
0: நடைபெறும் நாள் மற்றும் இடம் July 16 காலை 9 மணி முதல் 1:30 மணி வரை ஸ்ரீ வல்லியப்பா ஆடிட்டோரியம் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம்.
1: இன்றைய பதிவு செய்யுங்கள் தொடர்புக்கு 7200670655 அல்லது 9444227273.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: ஏ மச்சான், என்னடா பார்த்து ரொம்ப நாள் ஆகுது.
3: டேய், நேத்து தானே பார்த்தேன்.
2: ஓ அப்படியா,
3: சரி வா ஏன் காஃபி குடிக்க போகலாம்.
2: இல்லை மச்சான், காஃபி உடம்புக்கு நல்லது இல்லைடா.
3: எப்படிடா எல்லாரும் தானே குடிக்கிறாங்க.
2: மச்சான் உனக்கு தெரியாதா, காஃபியில் 2 ஈ இருக்குடா, அதனால தான்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவ

0: பக்கத்தில் கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராமசுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர், ஆனால் சில்வியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் மலருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராமசுப்பிரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராமசுப்பிரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராமசுப்பிரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்தவித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் பதின் பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்க பிரதீபா மற்றும்
6: தருண் தாங்க. நேர்களை, இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் உலக பொருளாதாரமா இல்ல உள்நாட்டு தேவையா அப்படின்றது தாங்க. உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா எங்களுடைய சோனா எஃப்எம் 9787707.8 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்ப நம்ம கூட ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம். வணக்கம்.
7: ஹலோ.
5: வணக்கம்.
7: ஹலோ, சொல்லுங்க.
5: எப்படி இருக்கீங்க, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர்?
7: என் பேர் தனலட்சுமி, சேலத்துல இருந்து பேசுறோம்.
5: ஓகே, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கோம், நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
5: எல்லாரும் நல்லா இருக்கோம். ஓகே, இன்னைக்கு தலைப்பு தெரியும் தானங்கம்மா?
7: தெரியும். பொருளாதார உயர்வா இல்ல உள்நாட்டு தேவையான்னு சொல்லி?
6: இல்ல, தங்கம் விலை உயர்வுக்கு,
7: தங்கம் விலை உயர்வுக்கு
6: காரணம் உலக பொருளாதாரமா இல்ல உள்நாட்டு தேவையா அப்படின்றது தான் இன்னைக்கு தலைப்பு. உங்களுடைய கருத்து என்னக்கா?
7: என்னோட கருத்து வந்து பொருளாதார இதுதான் சொல்லுவேன்.
6: எதனால பொருளாதாரம் சொல்றீங்க?
7: இல்ல நம்மளோட தங்கத்தோட டிமாண்ட் கம்மியாகவோ அதோட தேவை வந்து அதிகமாகுது. அதனால ஒருவேளை பொருளாதார ரீதியா என்ன சொல்றது,
6: ஓகே பொருளாதார ரீதியா வந்துட்டு டிமாண்ட் அதிகரிக்க அதிகரிக்க அதாவது வந்துட்டு தங்கத்தோட விலை உயருதுன்னு சொல்றீங்க, கரெக்டா?
7: தங்கத்தோட டிமாண்ட் இப்ப கம்மியா இருக்கு, அதனால மக்கள் வந்து இப்ப நமக்கு அதோட தேவை வந்து நம்ம வந்து நம்ம நார்மலா இருந்துச்சுன்னா அதோட தேவை வந்து நம்ம கண்டுக்க மாட்டோம். இப்ப அதோட விலை அதிகரிக்கிறதுக்கு மக்கள் வந்து அது வந்து நமக்கு கிடைக்காத பொருள் அப்படின்ற மாதிரி இந்த மக்கள் எல்லாருமே அதை தேடியே போயிட்டு இருக்காங்க. எவ்வளவு இப்ப அதிகமாக மக்களோட தேவைக்கு வந்து கம்மியா தான் இருக்கு, ஆனா தங்கத்தோட விலை அதிகமா இருக்கு அப்படின்றப்ப இன்வெஸ்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தங்கம் வந்து ஒரு இதா இருக்கு.
6: ஓகே அக்கா, ரொம்ப நன்றி உங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்காக.
7: சரிங்க,
6: ரொம்ப நன்றி. நேர்களே, தங்கம் விலை அதாவது தங்கத்தோட டிமாண்ட் வந்து அதிகரிக்கிறனால மக்கள் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்கம் வந்துட்டு ஒரு விலை மதிப்பற்ற பொருள் தான் சொல்லணும். கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, ஓகே இது நமக்கு கிடைச்சிடாதோ அதாவது ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விலை அதிகமானாலும் அவங்க போய் வாங்கிடுறாங்க. அதை தான் அக்கா சொல்ல வந்தாங்க, ரொம்ப தெளிவா சொன்னீங்க அக்கா, ரொம்ப நன்றி. நேர்களே, நீங்களும் இந்த தலைப்புக்கு உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்
5: 9787701078
6: இவங்க மாதிரியே ஜாலியா வந்துட்டு நீங்களும் எங்க கூட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருண் மற்றும்
5: பிரதீபா.
6: உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க நேர்களே, தொடர்ந்து பேசலாம்.

0: போறக்கா நானும் வரங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நட பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வா ஷீலா, போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேசன் என்கிட்டதான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போல, வா போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இத பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
5: ஏய் ஸ்வேதா, நாளைக்கு ஃப்ரீயா இருப்பியா? வெளியில போலாமா?
6: நாளைக்கா? நான் ரொம்ப பிஸியாச்சே.
5: ஓ மேடம், அப்படி எங்க போறீங்க?
6: உனக்கு விஷயமே தெரியாதா, ஜூலை 21st PAS ஈவென்ட்ஸ் சவுடேஸ்வரி காலேஜ்ல இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாய் தர போறாங்களாம். அதோட ரேடியோ பார்ட்னரா நம்ம சோனா FM வர போறாங்க. இந்த காம்படிஷன்ல என் ஃப்ரெண்டும் கலந்துக்க போறா, நான் தான் அவளை ட்ரெயின் பண்ண போறேன்.
5: ஓ அப்ப நீங்க சமையல் சாம்ராஜ்யமே கட்ட போறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.

0: மலம் கழிப்பதை தவிர்த்து கழிப்பறைகளை பயன்படுத்துவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
3: நேர்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தான். அவங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருண், மற்றும் நம்ம கூடவே சிறப்பு தொகுப்பாளர் பிரதீபாவுமே இருக்காங்க. நேர்களே, இன்னைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் உலக பொருளாதாரமா இல்ல உள்நாட்டு தேவையா அப்படின்றது தாங்க. உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9 7 8 7 7 0 107 8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். நேர்களே, உலக பொருளாதாரத்தோட தாக்கம் வந்துட்டு ஒரு காரணம்னு சொல்லலாம். முதல்ல உலக பொருளாதாரம்னா என்ன? சரி, ஓகே, உலகத்தில் பொருளாதாரம் நிச்சயமற்ற நிலை ஏற்பட்டது அப்படின்னா முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீட்டை கண்டிப்பாக தேடுவாங்க, ஆமாவா இல்லையா? அப்போ அவங்க அதிகமாக வாங்குறது தங்கமாக தான் இருக்கும். போர், சர்வதேச பதற்றம், பணவீக்கம், பொருளாதார மந்தநிலை மாதிரியான சூழ்நிலைகளில் தங்கத்தோட தேவை உலகளவில் அதிகரிக்குது. அதே மாதிரி அமெரிக்க டாலரோட மதிப்பு, அமெரிக்க மத்திய வங்கியோட வட்டி விகிதம் போன்றவை எல்லாமே தங்கம் விலையை பாதிக்குது. பல நாடுகளோட மத்திய வங்கிகளும் தற்போது அதிக அளவில் தங்கத்தை வாங்கி சேமிச்சுமே வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாமா? வணக்கம்.
4: வணக்கம்,
5: சொல்லுங்க. சொல்லுங்க அண்ணா.
4: வணக்கம்
3: வணக்கம் அண்ணா, வணக்கம், எப்படி இருக்கீங்க?
4: நினைக்கிறேன் அதுக்காக தங்கத்துல முதலீடு செய்ய தங்க, அது ஆண்கள் பிரெஸ்லெட் மைனஸ் செயின் வித்தியாசமா காதுல தோடுகள், பெண்கள் வந்து நகைகள், இது அவங்களுக்கு தான் அதிக அளவுல இதான் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அதோட அந்த உலக இப்படி எல்லாருமே உலக அளவுல இருந்தாங்க, ஒவ்வொரு நாட்டிலும் உள்நாட்டு வாங்க ஆரம்பிக்கல, என்னது உலக பொருளாதாரத்துல தங்கத்தின் உலக உயருது இல்லைங்களா?
3: கண்டிப்பாண்ணா.
4: ஒரு 20,000. ஆனா இன்னொன்னு, யாருக்கிட்டயாவது பணம் அதுன்னு நாம குடுத்துட்டு வட்டிக்கு அவங்க சரியா குடுப்பாங்க அதுன்னு குடுத்துட்டு ஏமாறுறத விட தங்க பத்திரம் தங்க முதலீடு திட்டம் வங்கிகள் அஞ்சு அஞ்சல வங்கிகள் வெளிநாட்டுல ஒண்ணு அவங்க அவங்களுக்கு தினமா இருக்கு, அதில் முதலீடு பண்ணி வச்சுக்கிற நல்லதுதானுங்க.
3: கண்டிப்பாண்ணா, கண்டிப்பா உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு நன்றி அண்ணா.
4: இல்ல, உழப்பு வந்து தங்க விலை ஏற்றதுக்காக உழவு பொருளா இருந்தேன். காரணம் என்ன, அது உலக அளவுல அது விலை மதிப்பற்ற பொருளா போச்சுங்க இல்லையா, விலை அதிகமா இருக்கு இல்லையா?
3: ஓகே ஓகே அண்ணா, கண்டிப்பா கண்டிப்பா நன்றி அண்ணா.
4: முதலீடு பண்ண ஆரம்பிச்சதுனால உலக பொருளாதாரம்னு சொல்றேங்க. அது முதலீடு பண்ணா பணமும் வட்டி அதிகமா அது கிடைக்கி ஏமாறாமலும் இருக்கலாம், அது நல்லது பாதுகாப்பானதும் கூட. அதான் எந்த கருத்துங்க.
3: ரொம்ப அருமையான கருத்து அண்ணா, ரொம்ப நன்றி உங்க கருத்தை பதிவு செஞ்சதுக்காக.
4: நன்றி, எங்க இருவருக்கும்
3: நன்றி அண்ணா.

0: அண்ணங்கிட்ட வந்துட்டு நான் மூணு டைம் நன்றி சொல்லிட்டேன். மூணாவது டைம் தான் அந்த அண்ணா வந்துட்டு நன்றி அக்செப்ட் பண்ணிட்டு நன்றி சொன்னாரு. நேர்களே, உண்மை வந்துட்டு என்ன அப்படின்னா, உலக பொருளாதாரமா உள்நாட்டு தேவையா அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணே ரெண்டு விஷயமே ரெண்டு விதமா சொன்னாரு. ரொம்ப நன்றி அண்ணா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்காக. நேர்களே, நீங்களும் தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் உலக பொருளாதாரமா இல்ல உள்நாட்டு தேவையா அப்படின்ற கருத்தை எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்
1: 9787 7018
0: அவங்க சொன்ன மாதிரி 107.8 கால் பண்ணி தாராளமா வந்துட்டு உங்களோட கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்துக்கலாம். நம்ம கூட இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்,
0: சொல்லுங்க. ஹலோ, அச்சோ, சரி, லைன் கட் ஆயிடுச்சு போல. பரவாயில்ல, ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். நேர்களே, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருண் மற்றும் பிரதீபா மட்டும்தான். பை பாய் அப்படின்னு சொல்ல மாட்டேன், பாட்டு கேட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் அப்படின்ற நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்க பிரதீபா மற்றும்
2: தருண் தாங்க. இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன பிரதீபா?
1: தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் உலக பொருளாதாரமா இல்ல உள்நாட்டு தேவையா?
2: ஆமாங்க, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா எங்களுடைய சோனா எஃப்எம் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்போ நம்ம கூட
1: பேச ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, பேசலாமா?
2: பேசிடலாமே. வணக்கம்.
3: வணக்கம், நான் ருக்மணி அம்மா தாதுக்கப்பட்டியில இருந்து பேசுறேன்.
2: வணக்கம் வணக்கம் படி, எப்படி இருக்கீங்க? தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் உலக பொருளாதாரமா உள்நாட்டு தேவையா?
3: பேசுறேன். கண்டிப்பா தங்கம் விலை உயர்வுக்கு உலக பொருளாதாரம் தான் காரணம். ஆனா எல்லாம் சேவிங்ஸ் பண்ற அளவுக்கு தங்கம் வந்துருச்சு. இப்ப நாம பொருள் வாங்குறோம்னா இது ஒரு காலத்துக்கு ஆகும், இதை ஏதாவது அவசர தேவைக்காக

0: பண்ண கூட நாம வந்து பொருளை வாங்கி வைக்கிறோம், வச்சிருக்கிறோம், அத ஒரு ஒரு தேவைக்கு பயன்படுத்திக்கிறோம். ஆனா விலை உயர்வுக்கு காரணம் உலக பொருளாதாரம் தான். நிர்ணயம் பண்றதே உலக பொருளாதாரத்துலதான் தங்கத்தோட விலை நிர்ணயம் பண்றாங்க. இது ஒண்ணும் உள்நாட்டுல பண்றதில்ல. அதனால இது உலக பொருளாதாரத்தோட காரணம். ஆனா எல்லாருமே வாங்குறாங்க, எல்லாருமே பவுன் வாங்குறாங்க. ஒரு ஒரு ஒவ்வொரு கிராம் வாங்கி வச்சா கூட ஒரு சேவிங்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிறுசமைப்பு மாதிரி ஒவ்வொரு கிராமா வாங்கி வைக்கிறாங்க, வாங்கி வச்சிருக்கோம். ஆமா,
1: அப்ப வந்துட்டு உள்நாட்டு தேவைதான் வந்து தங்கம் விலை உயர்வுக்கு காரணம்னு சொல்றீங்க? உலக பொருளாதாரம் தான் காரணம். ரொம்ப நன்றி பாட்டி, உங்களோட கருத்து பதிவு செஞ்சதுக்கு
0: நன்றி. நன்றி. ஆனா எல்லாம் நம்ம இந்தியாவில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேரு தங்கத்தை தான் வாங்கி வச்சுக்கிறாங்க.
1: கண்டிப்பா பாட்டி,
2: நன்றி. நன்றி பாட்டி,
1: ரொம்ப அருமையா வந்துட்டு
0: சேவிங்ஸ் மாதிரி ஆச்சு, நல்ல பளிச்சிட்ட மென்ற மாதிரி ஆயிடுச்சு.
2: ஆ பாட்டி, கண்டிப்பா
1: ரொம்ப சூப்பரா சொன்னீங்க, நன்றி பாட்டி. ரொம்ப அருமையாக வந்துட்டு உலக பொருளாதாரம் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து தங்கம் வாங்கவே முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ஒரு சிலர் தங்கம் வாங்கி அந்த தங்கம் வாங்கினதுக்கப்புறம் அந்த தங்கத்தை வந்துட்டு தங்களோட தேவைக்காக வந்துட்டு அடமானம் விற்கிறதோ இல்லை விற்பனை செய்கிறதோ அப்படின்னு இருப்பாங்க. ஒரு சிலர் ஆடம்பரத்துக்காக வாங்குவாங்க. இது எல்லாமே வந்துட்டு ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்குது அப்படின்றது மாறிடுச்சுங்க. இப்போது இந்த சிச்சுவேஷன்ல, இந்த காலகட்டத்தில் தங்கம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார அதாவது உலக பொருளாதார ஒரு செயல்பாடுனாலையுமே வந்துட்டு அதிகமாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு நேரம் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம், பேசலாமா?
1: பேசிடலாம், சொல்லுங்க.
3: பேசுறேன்.
1: வணக்கம் அண்ணா, சொல்லுங்க அண்ணா. தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் உலக பொருளாதாரமா இல்ல உள்நாட்டு தேவையானா? தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் உலக பொருளாதாரமா இல்ல உள்நாட்டு தேவையா?
3: விலை உயர்வுக்கு காரணம் இல்லையா?
1: ஆமா.
3: அதற்கு முக்கிய காரணம் வெளிநாட்டு உற்பத்தியவா?
1: ஆஹா, உலக பொருளாதாரமா இல்ல உள்நாட்டு தேவையா அப்படின்றதுதானா?
3: இல்ல, நிச்சயமா உலக பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் விலை ஏற்றத்திற்கு பெரும்பாலும் காரணமாக இருக்கு. உள்நாட்டு தேவை அப்படிங்கறது கொஞ்சம் காரணமாக இருக்கு. இப்ப உள்நாட்டு தேவையா இருந்தா ஆப்வியஸ்லி நம்ம கைக்குள்ளேயே அது வந்துரும். அதனால நமக்கு வந்து விலை ஏற்றம் அப்படிங்கறத கட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க, நோ டவுட் அபவுட் இட். ஆனா உலகத்துல இருக்கக்கூடிய பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிருக்கும் பொழுது அதனுடைய டைரக்டான இம்பாக்ட் அப்படிங்கிறது தான் விலைவாசி உயரத்திற்கு காரணம். குறிப்பிட்ட இந்த கச்சா எண்ணெய், அதுக்கப்புறமா இந்த சமையல் எரிவாயு, அதுக்கப்புறமா இதர பொருட்கள் எல்லாம் நம்ம வாங்குறோம் இல்லையா, அதற்கு ஒரு முக்கிய காரணமாகவே இருக்கிறது அப்படிங்கறது அதுதான். அதெல்லாம் வச்சா கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அதிகமான ஒரு தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படு, ஐ மீன் விலைவாசி இடத்துல அதிகமான ஒரு தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படு, ஐ மீன் விலைவாசி உயர்வு அப்படிங்கறது ஏற்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாகவே இதுதான் பாயிருக்கு.
1: ஓகே அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா உங்களோட கருத்தை பகிர்ந்துகிட்டதுக்காக.
3: தேங்க்யூ சோ மச். பாய் பாய்.
1: தேங்க்யூ சோ மச் அண்ணா, ரொம்ப அருமையா அண்ணாவுமே அவருடைய கருத்தை பகிர்ந்துகிட்டாரு. நேர்களே, இனிமையான பாடல் உங்களுக்காக வந்தாச்சு, பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்க பிரதீபா மற்றும்
2: நருண் தாங்க. நேர்களை இன்னைக்கான தலைப்பு வந்துட்டு நிறைய பேர் வந்து பேசினாங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நான் வேற ஏதோ பேசுறேன். சரி ஓகே, இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் உலக பொருளாதாரமா இல்ல உள்நாட்டு தேவையா அப்படின்றது தாங்க. இந்த தலைப்புக்கு நிறைய நேர்கள் வந்துட்டு கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க. உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யணும் அப்படின்னா இந்த கடைசி 3 நிமிடங்கள்ல நீங்க தாராளமா கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை எங்களோட பதிவு செய்யணும். ஒரு விஷயங்க, சரி பிரதீபா, உள்நாட்டு தேவையோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
1: உள்நாட்டு தேவைன்னா இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாலுமே நம்ம தங்கம் போட்டுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்.
2: கரெக்டு. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா திருமணம், விழாக்கள், தீபாவளி, அக்ஷய திருதியை, பொங்கல் மாதிரியான காலங்களில் வந்துட்டு தங்கம் வாங்குறது அப்படின்றது ஒரு காமனான விஷயமா ஆயிடுச்சு. குறிப்பாக தமிழ்நாட்டில் திருமண நகைக்கு தங்கம் ரொம்பவுமே முக்கியமாக பார்க்கப்படுது. விலை உயர்ந்தாலும் மக்கள் தேவைக்காக வாங்கிட்டு தாங்க இருக்காங்க. இதனால தான் தேவை குறையறதில்லை. அது மட்டும் இல்லாமல் பலர் டிஜிட்டல் தங்கம், தங்கம் ETF அப்படின்னு சொல்லக்கூடிய தங்க சேமிப்பு திட்டங்கள் மூலமாக முதலீடுமே செய்யறாங்க. சரி, தங்கம் விலை உயருது, இந்த இடத்துல பொதுமக்கள் என்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட
1: பொதுமக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கலாமே, சிறு துளி பெருவெள்ளம் மாதிரி.
2: சூப்பர், நல்ல விஷயம்தான். தங்கம் விலை உயரும், அதாவது உயரும் போது அவசரமா அதிக விலையில வாங்கறதுக்கு பதிலா திட்டமிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வைக்கலாம். மாசம் மாசம்

0: சின்ன தொகையை சேமிச்சு வச்சு தங்கம் வாங்குறோம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். நகையை முதலீடா மட்டும் பார்க்காம முதலீட்டுக்காக தங்க நாணயங்கள் அப்படி இல்லைன்னா அரசு ஆதரவு பெற்ற தங்க பத்திரங்கள் மாதிரியான மாற்று வழிகள்லையும் வந்துட்டு நம்ம வந்து வாங்கி அதை வச்சுக்கலாம். திருமணத்துக்கு தேவையான நகைகளை கடைசி நேரத்தில் வாங்காம முன்கூட்டியே நம்ம வாங்கி அதாவது திட்டமிட்டு வாங்கணும்னு வைங்களேன். ஸோ அப்போ வந்துட்டு என்ன ஆகும், தங்கத்தோட விலை குறைவா இருக்கும்போது நம்ம வாங்கியிருப்போம். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு விவரம் தெரிஞ்சு எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து தங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் வந்துட்டு 3500 ரூபா இருந்தது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இப்போ ஒரு பவுனு 50% மேலே, அதாவது 113000 ரூபாய்க்கு மேலே வந்துட்டு இப்போ வந்து இருக்கு ஒரு பவுன். அப்போ வந்துட்டு தங்கத்தோட விலை எந்த அளவுக்கு அதிகமாயிருக்கு, இந்த விலை ஏற்றத்துக்கு காரணம் என்னவா இருக்கு அப்படின்னா அதுக்கான காரணம் மறைமுகமாக நம்மளா கூட இருக்கலாம், ஓகேவா? அதே மாதிரி உலக பொருளாதாரத்தில் வந்துட்டு தாக்கம் ஏற்படும் சில இடத்துல வந்துட்டு அந்த தங்க மேனுஃபேக்சரிங் அதெல்லாம் வந்துட்டு இந்த போர் காரணமாகவும் தாக்கங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம வந்துட்டு திட்டமிட்டு செயல்படுறது ரொம்பவுமே முக்கியமான விஷயமா இருக்கு. நேர்களே, நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. பரவாயில்ல, நீங்க இப்ப கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யல அப்படின்னாலுமே நீங்க மெசேஜ் பண்ணி கூட உங்களோட கருத்துக்களை எங்க கூட பதிவு செய்யலாம். இன்னைக்கு முழுசா இப்ப நாங்க விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட ராஜ்குமார் பேசுறதுக்காக வெயிட் பண்ணிருக்காரு. மறக்காம 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் கனெக்ட் ஆயிக்கோங்க, ஜாலியா ஃபன் பண்ணலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்றைய நிகழ்ச்சி இல்லை, இப்ப நாங்க ரெண்டு பேரும் கிளம்ப போறோம். இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தருண் மற்றும்
1: பிரதீபா.
0: இடவே வேணீர்களே,
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: என்றும் நலமுடன்
4: என்றும் நலமுடன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. தினமுமே ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். அப்படி இன்றைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேச போகிறோங்க. அப்படி குடும்பம், வேலை, எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வேலைக்கு வந்து ரெகுலராக போயிட்டே இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக ஆண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து கவனிக்க தவறிடுவாங்க, பெண்களும் அவங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்க தவறிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் வந்தாலும் அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, அலட்சியப்படுத்திடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இப்போ இப்படி அலட்சியப்படுத்தின சில விஷயங்கள், சில உடல்நல அறிகுறிகள் பார்த்திங்க அப்படின்னா பிற்காலத்தில் தீவிர உடல்நல பிரச்சனையாக வந்து மாறிடும் அப்படின்னும் வந்து சொல்லலாங்க. அதாவது காரணம் இல்லாமல் எடை குறையிறது, இது வந்து நார்மலான ஒரு விஷயமாக தான் வந்து பார்ப்பாங்க. ஆனால் உடற்பயிற்சி செய்யாமல் எந்த ஒரு டயட்டும் ஃபாலோ பண்ணாமல் உடல் எடை திடீர்னு வந்து குறையிறது வந்து ஒரு எச்சரிக்கையாக நம்ம வந்து எடுத்துக்கணுங்க. அதாவது இது வந்து ஹைப்பர் தைராய்டிசம், அதுக்கப்புறம் சர்க்கரை நோய், இல்லை ஹார்மோன் சமநிலை இன்மையோட அறிகுறியாக வந்து இருக்கலாம். சில கட்டங்களில் இது புற்றுநோயோட ஆரம்ப அறிகுறியாகவும் வந்திருக்கலாங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா வயிற்று பிரச்சனைகள், வயிற்றில் ஏற்படுற அசௌகரியங்களை ஒருபோதும் நம்ம வந்து புறக்கணிக்கவே கூடாது. அதாவது வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள், தொடர்ந்து மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்,

இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புற்றுநோயோட அறிகுறியாக கூட வந்து இருக்கலாம் அப்படின்னு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா முதுகு வலி, இன்றைக்கி ஜென்ரலாகவே இந்த முதுகு வலி எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக வந்துருக்குங்க. ஆனால் இது வந்து ஒரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட ரீசன்னால், இப்போ ஒரு பயணம் போகிறோம் அதனால் முதுகுவலி வருது அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ இல்லை, அது சரியாயிடும். ஆனால் நீண்ட நாட்களுக்கு இந்த முதுகுவலி இருந்தது அப்படின்னா கட்டாயமாக வந்து நம்ம வந்து அது எதனால் வருது அப்படின்றத செக் பண்ணிக்கணும், மருத்துவரை போய் சந்திக்கணும் அப்படின்னு அர்த்தங்க. கண்டிப்பாக இதை வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்பு வலி, அதுக்கப்புறம் அசௌகரியம் இருந்ததுனாலும் நம்ம வந்து மருத்துவரை சந்தித்து இது எதனால் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனாயப்பம் 107.8 என்றும் நலமுட நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னு நம்ம நிலையை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், பாட்டை கேட்டுருங்க.

0: டெவலப்மெண்ட் அண்ட் ஹியூமனிட்டி ட்ரஸ்ட் நடத்தும்
1: பிரம்மாண்ட நட்சத்திர விருது வழங்கும் விழா.
0: இந்த பிரம்மாண்ட விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக திருப்பாச்சி பட நடிகர் பெஞ்சமின், தொழிலதிபர் விஜய் வெங்கடேசன் மற்றும் தொழிலதிபர் குணச்செல்வி அவர்கள் பங்கேற்கிறார்.
1: இந்த நட்சத்திர விருதுகளை பெற்றுக் கொள்பவர்கள்
0: டைலரிங், ஆரி ஒர்க், பியூட்டிஷியன், இது போன்ற சிறு தொழில் செய்யும் பெண்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக சேவையில் ஈடுபடுபவர்கள், சாதனையாளர்கள் மற்றும் சாதனை படைத்த குழந்தைகளுக்கு இந்த விருது வழங்கப்பட இருக்கிறது.
1: நடைபெறும் நாள் ஜூலை 20 மதியம் 2 மணி முதல்.
0: நடைபெறும் இடம் மாதவம் மண்டபம், மரவநேரி, சேலம்.
1: தொடர்புக்கு 9952167485.
2: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா FM நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம்னு தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பெயர் வச்சிருக்கிறாங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பெயர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பெயர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, செர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியிலிருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி, அந்த பாறைகளை மோதி மோதி, அந்த பாறைகளுக்கு உள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிக்கிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமா கரைகள்ல அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்னங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகள்ல இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்ன கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேரு. அப்புறம் முத்து அப்படின்றது, முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்துச்சிப்பிகள் வாழ்ந்தது என்றும், அந்த முத்துச்சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்கள்லையும் வரலாற்றுலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தான். இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்துச்சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள் இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லையும் திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இத வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல ஜே ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
2: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: வணக்கம், என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நன்றி.
0: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
1: அது என் போனை பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
0: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
1: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
1: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
0: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை இந்த நேரத்தில் நம்ம கூட மாவட்ட மனநல மருத்துவர் விவேகானந்தன் சார் இணைஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம். சார் சார் பொதுவாகவே வந்து அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறவங்க அவங்க வந்து அந்த ஒரு பழக்கத்துலேருந்து வெளிவந்துருவாங்க. இருந்தாலும் வந்து ஒரு சில காரணங்களால் திரும்பவும் வந்து அந்த பழக்கத்துக்கு உள்ளார போவாங்க சார். அதே மாதிரி வீட்டில் யாராவது வந்து ஒரு சின்ன டென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும், அவங்களுடைய போதை பழக்கத்தை வச்சு ஏதாவது கேட்டாங்க அப்படின்னாலும், அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கோபம் வந்து திரும்ப அந்த பழக்கத்துக்குள்ளார போயிடுவாங்க சார். ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு வந்து எப்படி ஒரு சப்போர்ட்டை வந்து பண்ணலாங்க சார்? அதுலேருந்து அவங்க எப்படி வெளியே வர முடியுங்க சார்?
2: போதை பழக்கத்துலேருந்து வெளியே வரவங்களுக்கு எப்படின்னா, அவங்க மைண்டில் வந்து நம்ம ஒரு 3 மாதம் கவுன்சிலிங் இல்லை 6 மாதம் கவுன்சிலிங் கொடுக்கும்போது, சரி நான் போதை பழக்கம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற நம்பிக்கையில் வருவாங்க. பட் ஆனால் 1 மாதம் 2 மாதம் கழிச்சு, அதாவது என்னன்னா அவங்களுக்கு அந்த 3 மாதம் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துருக்கே தவிர அவங்கள சுற்றி இருக்க ஸ்ட்ரெஸ்ஸோ அவங்கள சுற்றி இருக்கிற ஒரு சூழ்நிலையோ மாறப்போறதில்லை. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து என்னென்னா, போதை பழக்கம்ன்றது ஒரு ஷார்ட்கட் மாதிரி, எனக்கு ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இது போதை. அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் இருக்கவங்களோ துணைவியாராக இருக்கட்டும் இல்லை குழந்தைகளாக இருக்கட்டும், அவருக்கு அவரோட மனசுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சு, அதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, ஏன்ப்பா அடிச்சிங்கன்னா, சார் நான் வீட்டுக்கு போனேன் சார், ஏதோ ஒரு பிரச்சனை, ஆட்டோவில் இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வரல, நான் கோவமாக இருந்தேன், நான் வீட்டில் அமைதியாக உம்முன்னு உட்காந்துட்டு இருந்தேன், நீ உம்முன்னு உட்காந்துருக்கனா நீ வந்து தனி சட்டு சாப்பிட்டு தான் வந்திருக்கணும், இல்லை ஆல்கோஹால் சரக்கு சாப்பிட்டு வந்திருப்பேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நான் நல்லா இருந்துமே அப்படி கோவப்படுறாங்க, நான் பேசாமல் சரக்கே அடிச்சிடலாம். அது என்னன்னா வந்து, நான் எதுக்கு உங்களுக்குலாம் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாங்க. ஸோ பேசிக்கலாக வந்து அவங்களோட சூழ்நிலைகளால் கூட அவங்க உம்முன்னு இருப்பாங்க, அவங்க சூழ்நிலை கூட அவங்க கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு திரும்ப திரும்ப சந்தேகப்படுற மாதிரி பேசக்கூடாது. சந்தேகப்படுற மாதிரி பேசும்போது, சரி நீங்கள் சந்தேகப்படுறீங்களா, நான் போய் போதையே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மனப்பான்மை வரும்.
1: கண்டிப்பாங்க சார். எந்த கட்டத்தில் அவங்க வந்து திரும்ப அந்த போதை பழக்கத்துக்குள்ளார போகக்கூடிய சூழ்நிலை அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளக்கமாக வந்து சொல்லியிருந்தீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787770178. தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள், 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்பாகிற இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, அந்த பாடலுக்கு நீங்கள் வந்து ஓட் பண்ணலாம். நீங்கள் ஓட் பண்ணுற பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறுங்க. ஜாலியாக அந்த பாட்டை கேட்டு நீங்கள் என்ஜாயும் பண்ணலாம் வீக்கெண்டை. இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: ஏய் ஸ்வேதா, நாளைக்கு ஃப்ரீயா இருப்பியா? வெளியில போலாமா?
1: நாளைக்கா? நான் ரொம்ப பிஸியாச்சே.
0: ஓ மேடம், அப்படி எங்க போறீங்க?
1: உனக்கு விஷயமே தெரியாதா, ஜூலை 21ஆம் தேதி PAS ஈவென்ட்ஸ் சவுடேஸ்வரி காலேஜ்ல இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாய் தர போறாங்களாம். அதோட ரேடியோ பார்ட்னரா நம்ம சோனா எஃப்எம் வர போறாங்க. இந்த காம்படிஷன்ல என் ஃப்ரெண்டும் கலந்துக்க போறா, நான் தான் அவளை ட்ரெயின் பண்ண போறேன்.
0: ஓ, அப்ப நீங்க சமையல் சாம்ராஜ்யமே கட்ட போறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.

0: வரேன்க்கா, நானும் வரேன்க்கா, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வரன்னு அடம் பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேஷன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போலவா? போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நம் பெருமை. நம் நாட்டை தூய்மையாக வைத்திருப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. இந்த நேரத்தில் மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோங்க. அப்படி இயற்கையோடு நடக்கிறதும் ஃபோன் இல்லாமல் நடக்கிறதும் நம்மளுடைய ஆரோக்கியத்தில் எப்படியான ஒரு மாற்றங்களை வந்து கொண்டு வருது அப்படின்னு சில விஷயங்கள் உங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கிறேங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த வாக்கிங்லாம் போவோம் இல்லைங்களா, இது எந்த மாதிரி இடங்களில் நம்ம வந்து போகணும், அதிகமாக மரங்கள் செடி கொடிகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதிகளில் நம்ம வந்து போகணும். ஏன்னா நம்ம மூளையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த ஒரு ரீசனால். மரங்கள் செடிகள் இருக்கிற ஒரு பாதையில் நம்ம நடக்கிறதுனால ஏன்னா நல்ல ஆக்சிஜன் வந்து கிடைக்கும். அதே மாதிரி பச்சை பச்சையாக, அதாவது பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய அந்த இயற்கையை நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கும் மனசுக்கும் வந்து ஒரு பெரிய குளிர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நல்லா ஜில்லுன்னு காற்றும் வந்து வீசும். அதே மாதிரி மரத்தில் இருக்கக்கூடிய பறவைகளோட சத்தத்தையும் நம்ம வந்து கவனிச்சுட்டே நடக்கும்போது நாள் முழுக்க நம்ம மனசில் அந்த ஒரு பாரம் அப்படின்றது இல்லாமல் வந்து போயிருங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அந்த நடைப்பயிற்சியெலாம் நம்ம வந்து பண்ணும்போது நம்மளுடைய மனசு வந்து சாந்தமாகுது. அதை தாண்டி நிறைய பேர் வந்து மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டே வந்து நடப்பாங்க. இது வந்து ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். அதாவது ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்காம போயிருங்க. பொதுவாக அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நம்ம நடக்கும்போது நம்ம கவனம் முழுவதும் அந்த இயற்கை மேலே இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் கிடைக்கும். ஆனால் அந்த சமயத்தை நம்ம வந்து ஃபோனில் ஏதோ ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கிட்டே போகும்போது அதில் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்காமல் இருக்குங்க. முக்கியமாக ஃபோனை பார்த்துட்டே நம்ம நடக்கும்போது கவனச்சிதறல் ஏற்பட்டு நம்ம வந்து கீழே கூட விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சோசியல் மீடியாவில் வரக்கூடிய செய்திகளை நம்ம வந்து அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது நம்ம மனசை மேலும் வந்து அதிகமாக பதற்றமாக்கும். அதனால் நம்ம வந்து நடக்கும்போது ஃபோனை வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு நம்ம வந்து அதை எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதாவது இந்த மார்னிங் வாக் நம்ம வந்து பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலை எண் 9787 707.8. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறு தோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனாஎஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: கேட்டுக்கொண்டிருப்பது சோனாஎஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல ஆரோக்கியம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி நம்ம கூட வந்து பணமரத்துப்பட்டியில இருந்து வீரமணி அம்மா இணைஞ்சிருக்கிறாங்க. அம்மா வணக்கம். அம்மா அம்மா, இந்த காய்ச்சல் தலைவலி இருமல் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து கஷாயம் செஞ்சு குடிப்பாங்க இல்லையாம்மா பெரியவங்க, அது வந்து எப்படி செய்வாங்க, அதுக்கப்புறம் அந்த கஷாயம் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸோடு இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கம்மா.
7: பெரியவங்களுக்கு கஷாயம் வச்சு கொடுக்கறதுனா தலைவலிக்கு அது தேவையில்லை. சுக்கு காப்பி வச்சு குடித்தாலே அந்த தலைவலி போயிடும். சுக்கு கொஞ்சம் மிளகு கொத்தமல்லி வறுத்து போட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணீரை கொதிக்க வச்சு நல்லா சூடாக அந்த காப்பியை குடித்தாலே தலைவலி தானாக போயிடும்.
6: ரொம்ப ரொம்ப சூப்பராக சொன்னீங்கம்மா. அதாவது கஷாயம் அதெல்லாம் இருந்தால் கூட சுக்கு காப்பிக்கு வந்து இணையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த சுக்கு காப்பியில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. குறிப்பாக சளி இருமல் காய்ச்சலுக்கு வந்து ஒரு நல்ல நிவாரணம் தரும். இப்போ தொண்டை வலிலாம் வந்து இருக்கும், ஏதாவது ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்டாலோ இல்லை கிளைமேட் சேஞ்சினாலேயோ இந்த பிரச்சனைகள் வந்து வரும். அதாவது ஜில்லுன்னு தண்ணி குடித்தா கூட நிறைய பேருக்கு வந்து அந்த தொண்டையில் வந்து வலிலாம் வந்து ஏற்படும். ஸோ அதை வந்து சரியாக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, தலைவலி வந்து அடிக்கடி வர பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி தலை சுற்றல் அந்த பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கும். உடல் எடை வந்து திடீர்னு வந்து லாஸ் ஆகும். இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்க சுக்கு காஃபியை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா, அதாவது ஒன்றுமே இல்லைங்க, காஃபி குடிக்கிற ஒரு நேரத்தில் நம்ம சுக்கு காஃபி வந்து குடித்தா போதுங்க, இந்த ஒரு பிரச்சனைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து சரியாயிரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் மழைக்காலங்கள்லாம் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் தொற்று நோய்கள்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது. அடுத்து வருவது
1: டெக் குரு.
0: டெக் குரு
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: பற்றி பல விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தாங்க நம்மளோட என்றும் நலமுட நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு உடற்பயிற்சி செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவலை இருக்குங்க. ஏன்னா அவங்களுடைய ஆரோக்கியம், ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் இருந்ததுன்னா அவங்களால வந்து செய்ய முடியாமல் இருக்குங்க. அதே மாதிரி வயதானவர்கள் வந்து செய்ய முடியாமல் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க உடற்பயிற்சி செய்ய முடியாதவங்க அதுக்கு பதிலாக வேற என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நம்ம இந்த மாதம் முழுவதுமே உடற்பயிற்சியோட முக்கியத்துவம் பற்றி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோங்க. பல விஷயங்கள் இப்போ இந்த விஷயங்கள் பண்ணால் உடற்பயிற்சி செஞ்சதுக்கான பலன்கள் கூட கிடைக்குங்க. அது என்ன அப்படின்னா, தனியாக நேரம் ஒதுக்கி எக்ஸசைஸ் பண்ண முடியாதவங்க, உடம்பில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போ ஒரு லிஃப்ட் இருக்குது இல்லை படிக்கட்டு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து படிக்கட்டை பயன்படுத்தலாம், லிஃப்ட்டு பயன்படுத்தாமல். அதே மாதிரி ரொம்ப குறுகிய தூரம் நடைபயிற்சி, ரொம்ப தூரம் நடக்க முடியாதுங்க, உடல் நல பிரச்சனை இருக்குது அப்படின்னா இங்கேருந்து வீட்டை சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கூட வந்து நம்ம வரலாம். அப்படியே நடந்து அப்படியே எல்லாத்திட்டும் பேசிட்டு காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் பண்ணலாம். ஏன்னு கேட்பாங்க, சும்மா நடைபயிற்சி அப்படின்னு வந்து சொல்ல வேண்டியதாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வீட்டு வேலைகள், அதாவது இன்றைக்கி வந்து நிறைய ஆர்டிஃபிஷியல் வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இப்போ வீடு துடைக்கிறதுக்கு கூட மிஷின்லாம் வந்துருக்கு. அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடியே பைப் இருக்கும், நம்ம வந்து தண்ணி கூட தூக்கிட்டு வர முடியாத மாதிரி நிறைய ஒரு பாசிபிலிட்டி இன்றைக்கி வந்துருச்சுங்க. அதுக்கு பதிலாக பெருக்கி துடைக்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, இந்த மாதிரி வேலைகளை வந்து செஞ்சாலும் உடம்பு நல்லா ஆக்டிவாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஃபோன் வந்து இன்றைக்கி பல மணி நேரம் பேசிகிட்ருக்கோங்க. அதே மாதிரி ஃபோன் பார்க்குற ஒரு விஷயங்கள் கூட இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் பண்ணும்போது நம்ம வந்து ஃபோன் பேசுகிறப்பையும் சரி, ஃபோன் பார்க்குறப்பையும் சரி, ஃபோன் பார்க்குறப்ப நம்ம வந்து நடந்துக்கிட்டே ஃபோன் பார்க்க முடியாது. ஆனால் பாட்டு கேட்குறப்ப அப்படியே நடந்துக்கிட்டே பாட்டு கேட்கலாம். அதே மாதிரி ஃபோன் பேசுகிறப்ப ஒரு மொட்டை மாடிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மணி நேரம் நம்ம வந்து ஃபோன் பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம உறவினர்கள்கிட்ட நண்பர்கள்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா அப்படியே மொட்டை மாடியில் அப்படியே நடந்துக்கிட்டே ஃபோன் பேசலாங்க. அதுவே வந்து ஒரு நடைப்பயிற்சி மாதிரி வந்துருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உடற்பயிற்சி பண்ண முடியாதவங்க அவங்களுடைய உணவில் அதிகமான ஒரு கவனத்தை செலுத்தலாம், சர்க்கரையை கம்மி பண்ணிக்கலாம், டீ காஃபி கூல்ட்ரிங்க்ஸ் இனிப்புகள் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம், சாப்பிடவே கூடாது அப்படின்னு இல்லைங்க. அதே மாதிரி ஃபைபர் உணவுகளை அதிகமாக எடுத்துக்கலாம், காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர் வகைகளை அதிகமாக சேர்த்துக்கலாம். சரியான நேரத்தில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இரவு 8 மணிக்குள்ளார நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணுங்க. அதே மாதிரி அளவாக சாப்பிடணும், அதுவும் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. கொஞ்சம் அது வந்து நம்ம நடே கிளியர் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியிலன்னு இல்லை, எப்பயுமே டெக்குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எது எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்க மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாகரன் கூட. இதனை தொடர்ந்து இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில ஆரம்பத்தில் திவாகரன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சூப்பரான சமையான ஏஐ வெப்சைட் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஏஐ வெப்சைட் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங்க்கு தேவைப்படுது அப்படின்னு ஒரு வெப்சைட் ஒன்று பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த வெப்சைட்டை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒரு சமையான வெப்சைட் தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபுல்லாக இதை கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ எடிட்டிங்க்குன்னு நான் சொல்ல போகிற வெப்சைட்டோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, wisecut.ai wisecut.ai அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட்டோட பெயர். இந்த ஒரு வெப்சைட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களோட வீடியோட லிங்க் வந்து பேஸ்ட் பண்ண சொல்லும். அந்த லிங்க்கை நீங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக ஒரு எடிட்டை பண்ணிக்க முடியும். அதாவது எப்படின்னா, கட் பண்ணுறதுலேருந்து அது எக்ஸ்போர்ட் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையுமே ஈஸியாக பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஒரு வீடியோவில் எடிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய வீடியோவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்றா ஹைலைட் பண்ணுன்னா, இதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டிரும் அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆட்டோ கேப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் இருக்கிறதுனால உங்களோட வீடியோ எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் அதை ஈஸியாக வந்து அதுவே அனலைஸ் பண்ணி அதுக்கான கேப்ஷனையும் மற்ற லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட்டும் இதுவே ஈஸியாக பண்ணி கொடுத்துரும். இதுக்காக நீங்கள் மேனுவலாக ஒர்க் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்டோரி போர்டு பேஸ் பண்ணி உங்களால் வீடியோ எடிட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுறீங்க, வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கப்ப நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கேப் இருக்கு, சைலண்டான கேப் இருக்கு. அந்த சைலண்டான கேப்பையும் இது ஆட்டோமேட்டிக்காகவே ரிமூவ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இதில் உங்களால் பேக்ரவுண்ட் மியூசிக்கை ஆட் பண்ணிக்க முடியும், ஸ்மார்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணுன்னா, நீங்கள் ஒரு வீடியோவில் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த பேசுகிற இடத்துல மட்டும் பேக்ரவுண்ட் மியூசிக்கை கம்மி பண்ணிட்டு பேசாத இடத்துல அந்த மியூசிக் போட்டு அந்த இடத்த ஃபில் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷனும் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டோட பெயர் wisecut.ai. இது வெப்சைட்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வெப்சைட்டில் தான் வீடியோ எடிட்டிங் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. இன்றைக்கி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பாடலுக்கு பிறகு கேட்கலாம்.

0: ஏய் ஸ்வேதா, நாளைக்கு ஃப்ரீயா இருப்பியா? வெளியில போலாமா?
1: நாளைக்கா? நான் ரொம்ப பிஸியாச்சே.
0: ஓ மேடம், அப்படி எங்க போறீங்க?
1: உனக்கு விஷயமே தெரியாதா, ஜூலை 21ஆம் தேதி பிஏஎஸ் ஈவன்ஸ் சவுடேஸ்வரி காலேஜ்ல இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாய் தர போறாங்களாம். அதோட ரேடியோ பார்ட்னரா நம்ம சோனா எஃப்எம் வர போறாங்க. இந்த காம்படிஷன்ல என் ஃப்ரெண்டும் கலந்துக்க போறா, நான் தான் அவளை ட்ரெயின் பண்ண போறேன்.
0: ஓ அப்ப நீங்க சமையல் சாம்ராஜ்யமே கட்ட போறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்தில் கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராம சுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர். ஆனால் சில்வியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் வளருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராம சுப்பிரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராம சுப்பிரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராம சுப்பிரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்தவித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் பதின் பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: என் பேர் விகாஸ், ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அன்பே சிவம்.

0: மச்சான் மச்சான்,
1: என்ன மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
0: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
0: அது கூட பரவாயில்லாம், இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: டேய் என்னடா அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
0: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்படினு சொல்றாங்களே.
1: டேய் ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அத சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில் சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707.8 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707.8 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் இது வாக்கர் என் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஸ்மார்ட் கேஜெட் தான் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்மார்ட் கேஜெட்டோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட பெயர் தான் நத்திங் அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய ஃபோன் 4B அப்படிங்கிறது. இந்த ஃபோனில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. நத்திங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதோட யூனிக்கான டிசைன் தான். இந்த மொபைல்லையும் அப்படி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஃபோன் பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது. பின்னாடி உங்களுக்கு டூயல் கேமரா செட்டப்பில் ஃப்ளாஷ் லைட்டோட ஒரு மினிமல் டிசைனில் செமையாக கொடுத்துருக்காங்க. நத்திங் ஃபோன் 4B அப்படிங்கிறது ரெண்டு வேரியண்ட்டில் வந்திருக்கு. நீங்கள் ரெண்டு வேரியண்ட்டில் உங்களுக்கு எந்த வேரியண்ட் வேணுமோ அந்த வேரியண்ட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது. 6.77 இன்ச்சுக்கு ஒரு சூப்பர் அமோல்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அது மட்டும் இல்லாமல் பஞ்ச் ஹோல் டைப்பில் உங்களுக்கு கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த பஞ்ச் ஹோல் டைப்பில் அந்த பஞ்ச் ஹோலில் கேமரா இருக்குது. பின்னாடி ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் மெயின் கேமராவாக 50 மெகா பிக்சலும் செகண்டரி கேமராவாக உங்களுக்கு 8 மெகா பிக்சலுக்கும் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30fps எடுத்துக்க முடியும். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 16 மெகா பிக்சலுக்கு ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அது கூடிய ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதில் ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 4 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 8GB ரேம் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டில் வந்திருக்கு. இதை தாண்டி இந்த மொபைலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம், இதில் 6000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 33W உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வருது. டூயல் சிம் சப்போர்ட் பண்ணும். இதில் வந்து ரெண்டுமே 5G சப்போர்ட்டை தான், நானோ சிம் தான் யூஸ் பண்ண முடியும். ஸ்டோரேஜ் மட்டும் ரெண்டு வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 128, 256 கொடுத்துருக்காங்க. இதிலேயே டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்ட் இருக்கு. இதை தாண்டி இந்த மொபைலில் சொல்லணும் அப்படின்னா, இந்த மொபைல் பற்றி சொல்லணுனாலே அதோட யூனிக்கான ஒரு டிசைன் தான் எப்பயுமே ஹைலைட்டடாக இருக்கும். நீங்கள் மொபைல் வாங்கினீங்கன்னா இதில் என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொபைல் வரும், அதுக்கப்புறம் வந்து வாரண்டி கார்டு வரும், உங்களுக்கு கேபிள் வரும், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் யாராவது ஒரு யூனிக்கான டிசைனில் ஒரு டீசெண்டான ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த நத்திங் 4B அப்படிங்கிற மொபைல் உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். ஒரு மினிமலான டிசைனில் இருக்கிற ஒரு சூப்பரான மொபைல் தான் இந்த மொபைல். இந்த மொபைலோட தற்போதைய விலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால், 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 8GB ரேமோட வாங்குறது 34,999 இருக்குது. அதுவே 256GB 8GB ரேமோட வாங்குறது 38,999 இருக்குது. இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க, அது வாக்கர் என்னோட உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏ மச்சான், என்னடா பார்த்து ரொம்ப நாள் ஆகுது.
2: டேய், நெட் தானே பார்த்தேன்.
1: ஓ அப்படியா,
2: சரி வா ஏன் காஃபி குடிக்க போகலாம்.
1: இல்லை மச்சான், காஃபி உடம்புக்கு நல்லது இல்லைடா.
2: எப்படிடா எல்லாரும் தானே குடிக்கிறாங்க.
1: மச்சான் உனக்கு தெரியாதா, காஃபியில் 2 E இருக்குடா, அதனால தான்.

0: நானும் வரங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நாடா பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேசன் என்கிட்டதான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா இது உன் தம்பி தான் போல, வா போய் பார்க்கலாம்.
1: சார் என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்கெல்லாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்த்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேலாம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. It is so nice.

0: தூய்மை என்பது ஒரு நாள் செய்யும் வேலை அல்ல, அது நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதி. சுத்தமான இந்தியாவை உருவாக்குவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கரும் கூட ஜாலியா பேசிட்டு வந்து நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அதுல இப்ப நீங்க சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில கேட்கற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அட் த சேம் டைம் புரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் சரி, உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம். அப்போ தான் அடுத்த டைம் சொல்கிறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி சொன்னால் புரியும் அப்படிங்கிறத நான் தெளிவாக இன்னொரு டைம் சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து இப்போ நீங்கள் ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அதே நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பெயர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. இதனை தொடர்ந்து இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் சொல்ல போறேன். கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் இதுதான் வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது உங்களில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். சரி, அப்போ இந்த கிளவுட் ஸ்டோரேஜ்னா என்னது பார்க்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம், மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சுருக்கோம். ஆண்ட்ராய்ட் மொபைல் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட் ஒன்று இருக்கணும், இருந்தால் தான் உங்களால் ப்ளே ஸ்டோர் இந்த மாதிரி விஷயம்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறப்ப கூகுள் நிறுவனத்துக்கிட்ட இருந்தே நிறைய ஆப் வந்து நமக்கு இன்சியல் ஸ்டேஜில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதில் ஒரு ஆப் தான் வந்து கூகுள் டிரைவ். இந்த கூகுள் டிரைவ் அப்படிங்கிறதே வந்து ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் தான். இந்த கூகுள் டிரைவ்லேருந்து தான் நம்ம நிறையா ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிப்போம், பேக்கப் எடுத்துப்போம், ஃபைல் யாருக்காவது ஷேர் பண்ணுனா ஷேர் பண்ணுவோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம இந்த கூகுள் டிரைவில் தான் பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நம்ம ஒரு விஷயத்தை, ஏதாவது விஷயங்கிறது ஒரு டாக்குமெண்ட்டாவோ இல்லை நமக்கு கிடைக்கிற டேட்டாவை நம்ம பென்ட்ரைவு, ஹார்ட் டிஸ்க், சிடி டிரைவ் இந்த மாதிரி ஹார்ட்வேர்ஸில் ஸ்டோர் பண்ணாமல் ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணுறோம்ல, விர்ச்சுவலாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளவுட் ஸ்டோரேஜ்லேயே வந்து நிறைய கேட்டகரி இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸாம்பிளுக்கு தான் கூகுள் டிரைவ் சொன்னேன். இந்த மாதிரி இப்போ ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஐ கிளவுட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஐ கிளவுட் அப்படிங்கிறது வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்காக, அந்த மேக் யூசர்ஸ்க்காக பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் பேர் தான் ஐ கிளவுட் அப்படின்னு. இதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி நிறைய இண்டிபெண்ட்டாக ப்ரைவேட்டான ஒரு சில கிளவுட் ஸ்டோரேஜ்லாம் இருக்குது. ஒன் டிரைவ் அப்படிங்கிறது வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனி கிட்ட இருந்து வந்திருக்க ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ். இதுலேயுமே வந்து நீங்கள் உங்களால் ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணிக்க முடியும், ஷேர் பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி பேக்கப் எடுத்துக்க முடியும், பல விஷயங்கள் உங்களால் பண்ணிக்க முடியும். ஒன் டிரைவ் இருக்குது, பி கிளவுட் இருக்குது, ஐ டிரைவ் இருக்குது, மெகா டிரைவ் இருக்குது, இந்த மாதிரி பல கிளவுட் ஸ்டோரேஜ் இருக்குது. சரி, இந்த கிளவுட் ஸ்டோரேஜ்னால என்னது வாக்கர் யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளவுட் ஸ்டோரேஜ்னால என்ன யூஸ் அப்படின்னா, உங்களால் எங்கேருந்து வேணாலுமே உங்களால் ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க, அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்க ஃபைல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும். அப்படி போகிறப்ப நீங்கள் ஃபைல்ஸ்லாம் வந்து பென்ட்ரைவில் அப்லோட் பண்ணி வைக்கிறீங்க. ஒரு வேளை அந்த பென்ட்ரைவை நீங்கள் மறந்து விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் திரும்ப அந்த ஃபைலை வந்து இங்கே வந்து தான் எடுத்துகிட்டு பார்க்க முடியும், இல்லை கொரியர் பண்ணி தான் கொடுக்க முடியும். ஆனால் இந்த கிளவுட் ஸ்டோரேஜில் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சிங்கன்னா உலகத்தில் இங்கே எந்த மூலைக்கு போனாலும் உங்களால் அங்கே இன்டர்நெட் இருந்தால் மட்டும் போதும் இந்த ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், டவுன்லோட் பண்ணிக்க முடியும், அதை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான் மேக்ஸிமம் கிளவுட் ஸ்டோரேஜை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பென்ட்ரைவ் வச்சுருக்கீங்க, அந்த பென்ட்ரைவ் தொலைஞ்சு போயிடுச்சுனாலும், அந்த பென்ட்ரைவ் டேமேஜ் ஆகிடுச்சினாலும் உங்களால் அந்த ஃபைல்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் கிளவுட் ஸ்டோரேஜில் அப்லோட் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை, மோஸ்ட்டாக சேஃப் அண்ட் செக்யூராக தான் இருக்கும். அதனால தான் நிறைய பேர் வந்து கிளவுட் ஸ்டோரேஜை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, நிறைய பேர் அதில் ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இன்னும் நிறைய கேட்கணும் அப்படின்னா டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருங்க. இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டுவாங்க மக்களே.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப அம்சங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனைத் தொடர்ந்து இப்போ நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்க அனுப்புறப்ப மறக்காம பேரு, ஊர் பேரு, பாடல் பெயர் இது மூணும் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனைத் தொடர்ந்து இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் சொல்ல போறேன். இன்னைக்கு மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு தெரியுமா? உங்க மொபைலுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு செமையான ஒரு விஷயம் தான் சொல்ல போறேன். அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் கூட வச்சுக்கலாம். இப்ப உங்க மொபைல்ல இருக்க பேட்டரி இருக்குல்ல, நான் என்னதான் வகை வகையான பேட்டரியை மெயின்டைன் பண்றதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணாலும்

என்னோட பேட்டரி வந்து நிற்கவே மாட்டேங்குது பாக்கர், அடிக்கடிக்கு வந்து இறங்கிட்டே இருக்குது, டவுன் ஆகிட்டே இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக இதை தான் சொல்லுவேன். உங்கள் மொபைலுக்கு ஒரு நல்ல பவர் பேங்க்காக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. போர்ட்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கணும், அது எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணும், அப்போ ஒரு நல்ல கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரியான ஒரு பவர் பேங்க்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த பவர் பேங்க்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த பவர் பேங்க்கோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போல்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பவர் பேங்க் தான் அது. இதோட பெயர் போல்ட்ரானிக்ஸ் லக்ஸ் செல் பைண்ட் 20K அப்படிங்கிறது. ஒரு 20,000 mAh கெப்பாசிட்டி கொண்ட ஒரு பவர்ஃபுல்லான பவர் பேங்க் தான் அது. சரி, இதில் அப்படி என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத கேட்டலாமா? இந்த பவர் பேங்க் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பவர் பேங்க்கோட டிசைன் ரொம்ப யூனிக்காக சூப்பராக கொடுத்துருப்பாங்க. சின்னதாக தான் இருக்கும், ஈஸியாக நீங்கள் எங்கே வேணாலும் போட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. நல்லா போர்ட்டபுளாக இருக்கிறதுனால நீங்கள் பேக்கெட்குள்ளேயே கூட இந்த பவர் பேங்க்கை போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம், அந்தளவுக்கு சைஸ் சின்னதாக இருக்குன்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 20,000 mAh கொடுத்துருக்காங்க. 20,000 mAh கொடுத்துருக்கிறதுனால பவர் பேங்க் ஒரு நல்ல லாங் லாஸ்டிக்கான ஒரு பேட்டரி பேக்கப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுலேயே உங்களுக்கு 3 டைப் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க, கேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஐஃபோனோட பழைய லைட்னிங் கேபிள் போட்டிருக்குல்ல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப் சி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி மற்ற டிவைஸ்க்கெலாம் சார்ஜ் ஈஸியாக போட்டுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்புட்டாக இதுக்கு சார்ஜ் போடணும் அப்படின்னா நீங்கள் டைப் சி கேபிள் பயன்படுத்தி தான் போடுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு பவர் பேங்கை பயன்படுத்தி நீங்கள் எந்த ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கு வேணாலும் சார்ஜ் போட்டுக்கலாம், ஐஃபோனுக்கு போட்டுக்கலாம், டேப்லெட்டு, அதுக்கப்புறம் ஏர்ஃபோன்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ் அப்படிங்கிற மாதிரி எதுக்கு வேணாலும் உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயே நிறையா ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷனு, ஓவர் வால்டேஜ் ப்ரொடெக்ஷன், ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன், இந்த மாதிரி நிறையா ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால சேஃபாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்க்லேயும் வந்து இன்பில்ட்டாக அவங்களே கேபிளும் கொடுக்கறதுனால நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கேபிள் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியமே இல்லை. இதில் இருக்கிறத பயன்படுத்தியே நீங்கள் ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு போர்ட்டபிளான நல்ல ஒரு பவர் பேங்க் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா போல்ட்ரானிக்ஸ் லக்ஸெல் பைண்ட் 20K அப்படிங்கிற இந்த பவர் பேங்க் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,399 ரூபாயாக இருக்குது, ஆன்லைன்லேயே இருக்குது. நீங்கள் வேணும்னா ஆன்லைனில் ஒர்க்கும் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க மக்களே. இன்றைக்கி டெக்குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, 4 கிலோமீட்டர் வந்தாச்சு. டெக்குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7108 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன், உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

சோசியல் மீடியாவை ஓபன் பண்ணாலே சும்மா தீயா பறக்கிற ட்ரெண்டிங்கான விஷயங்கள் எல்லாம் அள்ளிட்டு வரக்கூடிய இந்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில வந்து சூப்பரான ஒரு விஷயமா இருக்கு இந்த நிகழ்ச்சி. ஆனா இந்த நிகழ்ச்சியில ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு குரு வந்து வரல, அதனால ஷோ இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்லை, ஷோ இருக்கு. அந்த ஷோவை தொகுத்து வழங்குறதுக்காக தான், அதாவது இந்த ஷோவை தொகுத்து வழங்குறதுக்காக தான் நான் ராஜ்குமார் வந்துட்டேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. ஸோ சோஷியல் மீடியாவை நம்ம ஓப்பன் பண்ணாவே எக்கச்சக்கமான விஷயங்கள் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி நான் வந்து எடுத்து வந்திருக்கேன். இந்த ஒரு மணி நேரம் வந்து நான் வந்து உங்கள் கூட வந்து பேச போகிறேன். குரு அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தினால வந்து வர முடியாமல் போயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஒரு மணி நேரம் இல்லை, அடுத்த ஒரு மணி நேரத்தில் உங்கள் கூட வந்து குரு அவர்கள் ஜாயின் பண்ணிப்பார். அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து ஒரு கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனசுக்குள்ளேயே இது நாள் வரைக்கும் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுருந்த ஒரு விஷயம், ஒரு ஆசை, யாருக்கிட்டையும் சொல்லாத இருக்கக்கூடிய ஒரு ஆசை, யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பதில்களை சொல்லலாம். உங்களோட சின்ன வயசில் என்ன ஆசை இருந்தது, என்ன கனவு இருந்தது அப்படின்றத பற்றி சொல்லலாம். இதனால் வரைக்கும் இந்த ஆசையை பற்றி நான் யாருக்கிட்டையுமே சொன்னதே கிடையாதுப்பா அப்படின்னு உங்களுக்கு இருக்கும் இல்லையா, அந்த ஆசையை பற்றி மறக்காமல் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி நிகழ்ச்சியில் முதலாவதாக சூப்பரான ஒரு ட்ரெண்டிங்கான விஷயத்தை எடுத்து வந்திருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையிலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் நம்ம பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சுட்டெரிக்க ஆரம்பித்து இப்போலாம் பாரு சீட்லேயே உட்கார முடியாத சூழ்நிலையில் நான் உட்காந்துருக்கேன். அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, வானிலை ஆய்வு மையம் வந்து இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம சேலம், ஈரோடு, கரூர் மாவட்டங்களில் வெப்ப அலை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. வெப்ப அலை வீசுதுன்னு சொல்லியிருக்காங்க. வெப்ப அலை சொல்லவே தேவையில்ல, வீசிக்கிட்டு தான் இருக்குது இங்கே வரைக்குமே. நீங்கள் அங்கே கேட்டுட்ருக்கீங்க அப்படின்போது வெயிலில் எந்த மாதிரி இருக்கீங்க, வெயிலில் எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். சாதாரணமாக நம்ம ஊரில் வந்து வெயில் அப்படின்றது அதிகமாக இருக்க ஆரம்பிக்குது. இதில் 4 டிகிரி வந்து வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்போது வெப்பநிலை அதிகரிச்சிச்சு அப்படின்னா தக்காளி தூக்கு மாதிரி ஆயிடுவோம் போல். இதுதான் எனக்கு தோணுன ஒரு விஷயம். அதே மாதிரி வானிலை ஆய்வு மையமும் அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்போது கண்டிப்பாக அந்த வெயில் இருக்குது அப்படின்னா, வெயிலில் அந்த மதிய நேரத்தெல்லாம் வெளியில் எங்கேயும் போகிறத வந்து தவிர்த்துருங்க. நானுமே வந்து சாப்பிட்டு முடித்தோடனே சின்னதாக ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கேட் வரைக்கும் போயிட்டு வந்தேன். உள்ளே வரும்போது ராஜ்குமார் என்ன நீங்கள் வந்து சாயம் பூசிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, அதுவும் கருப்பு சாயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு, அந்த மாதிரி ஆகிட்டேன் நான். ஸோ நீங்களுமே கேட்டுட்ருக்கீங்க அப்படின்போது இந்த வெயில் நேரத்தெல்லாம் வந்து இதுக்கப்புறம் ஒரு 4-5 நாட்களுக்குள்ள வெளியில் எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்றத நானுமே நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கிறேன். இதே மாதிரி ட்ரெண்டிங்கான விஷயங்கள் எல்லாமே வந்து இது வாலிபாவிஸ் நிகழ்ச்சியில் இருக்குது. அடுத்தடுத்து நீங்கள் கேட்கலாம் இந்த ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியில். ஸோ இப்போது அடுத்ததாக உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து இது வாலிபாவிஸ் நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் பேசுகிறேன்.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: டெவலப்மெண்ட் அண்ட் ஹியூமனிட்டி ட்ரஸ்ட் நடத்தும்
1: பிரம்மாண்ட நட்சத்திர விருது வழங்கும் விழா.
0: இந்த பிரம்மாண்ட விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக திருப்பாச்சி பட நடிகர் பெஞ்சமின், தொழிலதிபர் விஜய் வெங்கடேசன் மற்றும் தொழிலதிபர் குணச்செல்வி அவர்கள் பங்கேற்கிறார்.
1: இந்த நட்சத்திர விருதுகளை பெற்றுக் கொள்பவர்கள்
0: டைலரிங், ஆரி ஒர்க், பியூட்டிஷியன், இது போன்ற சிறு தொழில் செய்யும் பெண்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக சேவையில் ஈடுபடுபவர்கள், சாதனையாளர்கள் மற்றும் சாதனை படைத்த குழந்தைகளுக்கு இந்த விருது வழங்கப்பட இருக்கிறது.
1: நடைபெறும் நாள் ஜூலை 20 மதியம் 2 மணி முதல்.
0: நடைபெறும் இடம் மாதவம் மண்டபம், மரவநேரி, சேலம்.
1: தொடர்புக்கு 9952167485.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்தில் கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராம சுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர். ஆனால் சில்வியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் வளருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராம சுப்பிரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராம சுப்பிரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராம சுப்பிரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்த வித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் பதின் பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: அதாவது நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சூப்பரான ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி தான் நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான், ராஜ்குமார் நேர்களே. நம்ம சேலமில் வந்து இந்த விடுமுறை நாட்கள்லாம் இருக்குது இல்லையா, இந்த விடுமுறை நாட்களுக்காகவே வந்து கிட்டத்தட்ட 200 பேருந்துகள் வந்து நம்ம நியூ பஸ் ஸ்டாண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வந்து நம்ம சேலம் கோட்டம் சார்பில் வந்து வார இறுதி நாட்களில் வந்து 200 பஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, கூட்ட நெரிசலை குறைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. சொல்லவே தேவையில்லை, நார்மலாகவே வந்து இந்த சனி ஞாயிறு இந்த மாதிரி நாட்களில் கூட்டம் அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். இன்க்ளூடிங் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஊர்லேருந்து மறுபடியும் காலேஜுக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்களாம் டக்குன்னு நைட்டே கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னா நைட் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் போயிடலாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்காகவே வந்து இன்னையிலேருந்து, அதாவது நாளையிலேருந்து வந்து பேருந்து அப்படின்றதெல்லாம் வந்து சேலம் மாவட்டத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து ஒரு சூப்பரான கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிற இது நாள் வரைக்கும் வெளியில் நான் யாருக்கிட்டையும் சொன்னதே கிடையாது அப்படின்றக்க ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அந்த ஆசை என்ன அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு கூட நான் சின்ன வயசுலாம் அந்த பேட்மேன் ஸ்பைடர்மேன் இதெல்லாம் பார்த்துட்டு நானுமே ஒரு ஸ்பைடர்மேன் நானுமே ஒரு பேட்மேன் சொல்லி கையில் என்னென்னத்தையோ கட்டிக்கிட்டு இருந்த காலகட்டம்லாம் இருக்குது. அந்த மாதிரி இதை வெளியில் சொல்லிட்டேன், ஆனால் வெளியில் சொல்லாமல் இருக்கக்கூடிய ஆசைகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னா அது அதை பற்றி நீங்கள் பேசணும்னு வச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787770107 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள், ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லேசா லேசா நிகழ்ச்சியை கேளுங்கள். இதே மாதிரி ட்ரெண்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வாலிபாவிஸ் நிகழ்ச்சி கேளுங்க. லேசா லேசா நிகழ்ச்சினே வந்துருது பார்த்தீங்களா, அதனால் இன்னும் பாட்டெலாம் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து இது வாலிபாவிஸ் நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன்.

0: டிவிஷன் மற்றும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இணைந்து வழங்கும் நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ் இலவச வழிகாட்டி நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் டாப்பர் திரு சபரீஸ்வரன் அவர்கள் பங்கேற்கிறார்.
0: நடைபெறும் நாள் மற்றும் இடம் July 16 காலை 9 மணி முதல் 1:30 மணி வரை, ஸ்ரீ வல்லியப்பா ஆடிட்டோரியம், சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சேலம்.
1: இன்றைய பதிவு செய்யுங்கள் தொடர்புக்கு 7200670655 அல்லது 9444227273.

0: ஏய் ஸ்வேதா, நாளைக்கு ஃப்ரீயா இருப்பியா? வெளியில போலாமா?
1: நாளைக்கா? நான் ரொம்ப பிஸியாச்சே.
0: ஓ மேடம், அப்படி எங்க போறீங்க?
1: உனக்கு விஷயமே தெரியாதா, ஜூலை 21st PAS ஈவென்ட்ஸ் சவுடேஸ்வரி காலேஜ்ல இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாய் தர போறாங்களாம். அதோட ரேடியோ பார்ட்னரா நம்ம சோனா எஃப்எம் வர போறாங்க. இந்த காம்படிஷன்ல என் ஃப்ரெண்டும் கலந்துக்க போறா, நான் தான் அவளை ட்ரெயின் பண்ண போறேன்.
0: ஓ அப்ப நீங்க சமையல் சாம்ராஜ்யமே கட்ட போறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.

0: ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏ மச்சான், என்னடா பார்த்து ரொம்ப நாள் ஆகுது.
2: டேய், நேத்துதானே பார்த்தேன்.
1: ஓ அப்படியா,
2: சரி வா ஏன் காஃபி குடிக்க போலாம்.
1: இல்ல மச்சான், காஃபி உடம்புக்கு நல்லது இல்லடா.
2: எப்படிரா எல்லாரும் தானே குடிக்கிறாங்க.
1: மச்சான் உனக்கு தெரியாதா, காஃபில ரெண்டு ஈ இருக்குடா, அதனாலதான்.
3: அக்கா அக்கா நானும் வரேங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
4: ஏன்டா நீயும் வர வர நட பிடிக்கிற, சரி வா போலாம்.
5: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
4: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
5: என்னமோ, சரி வாங்க போலாம்.
4: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
5: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
4: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வா ஷீலா, போய் தேடி பார்க்கலாம்.
6: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேசன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
5: தாரா, இது உன் தம்பி தான் போல, வா போய் பார்க்கலாம்.
4: சார், என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
6: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேலாம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
7: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சுத்தம் வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: அதாவது நம்ம மதிய நேரத்தில் சாப்பாடு டைம் அதிகமாகுது அப்படின் போது, அதாவது பசி அதிகமாக எடுக்குது அப்படின் போது, அந்த நேரத்தில் நம்ம எல்லாருக்குமே வந்து சாப்பாடு என்ன இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி சாப்பாட்டுக்கு பொரியல் என்ன இருக்குது, இந்த அப்பளம் இருக்கா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதுதான் வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடியதாக இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஷாக்கான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்றத தொடர்ந்து பகிர்ந்துக்கிறேன். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. அந்த விஷயம், அடுத்த ட்ரெண்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுருக்க இதுவரைக்கும் யாருக்கிட்டேயும் வெளியில் சொல்லிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்ன அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காமல் சோனா எஃப்எம் நம்பரான 9787707 நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கிட்டே இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இந்த கேள்வியை நீங்கள் பேசலாம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்பளம் இருக்கும் இல்லையா, அப்பளம், இந்த அப்பளத்துக்கு வந்து இப்போ தமிழ்நாடு அரசு வந்து கலர் கலராக இருக்கக்கூடிய அந்த அப்பளத்தை வந்து தடை விதிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மிகப்பெரிய ஒரு கதையே இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்க அழகாக இருக்குன்றதுக்காக கலர் அப்பளங்களுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குதுன்னு நினச்சா நீங்களே வந்து கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா இதில் வந்து இந்த செரிமான பிரச்சனை இருக்கு இல்லையா, செரிமான பிரச்சனைகள் ஏற்படுத்த ஆரம்பிக்குமா, சிறுநீரக பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும், புற்றுநோய் அபாயம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து இதை வந்து தவிர்த்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்றைக்கி பல பேருக்கு ஷாக்காகவும் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு சிலர்லாம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுக்காக இது எல்லாம் உடம்புக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கவே கூடாது. நாக்கு ருசியாக இருக்கும் அப்படின்றதுக்காக அப்பளங்களை வாங்கி நம்மளுடைய ஹெல்த்தை வந்து வேஸ்ட் பண்ணிக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயம் இப்போது ட்ரெண்டிங்காக நம்ம சோஷியல் மீடியாக்களில் பரவலாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஏன்னா இனிமேல் கடைக்கு போனதுக்கப்புறம் இந்த கலர் கலர் அப்பளங்கள் அப்படியே தவிர்த்துட்டு நம்ம ஊரில் இந்த பாரம்பரிய வெள்ளை அப்பளம் இருக்கும் இல்லையா, அது இல்லைன்னா அந்த வத்தல் இருக்கும், வத்தல்லாம் ஒரு காலத்தில் சொல்லவே தேவையில்லை, இப்போலாம் அந்த வத்தல்லாம் இருக்கிறதே இல்லை, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்மளுடைய உடம்பு நல்லா இருந்தால் நாம் விதவிதமாக சாப்பிட முடியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். என்ன நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக இங்கே எல்லாருக்கும் இந்த விஷயம் ஷாக்கிங்காக இருந்தாலும் இப்போது இதுதான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. பல பிரியர்கள், அதாவது அப்பளம் பிரியர்களுக்கு வந்து ஷாக்கிங்கான விஷயம். ஸோ இதே மாதிரி நீங்களும் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787707 நம்பருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனசுக்குள்ளேயே மறைச்சி வச்சுக்கிட்டு இதனால் வரைக்கும் யாருக்கிட்டையும் வெளியில் சொல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்ன அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா 9787707 நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கூட இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம். வணக்கம் பாட்டி, ருக்குமணி பாட்டி, எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன் சாமி, நல்லா இருக்கோம்.
5: சொல்லுங்க பாட்டி. இன்னைக்கு தலைப்பு வந்து உங்க மனசுக்குள்ளே வச்சிருக்கிற இது வரைக்கும் யாருக்கிட்டையும் வெளியில சொல்லாம இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசை என்ன அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி.
6: இவருக்கு தெரியாம ஒரு சில கொஞ்சம் கடங்க வாங்குறவங்களுக்கு கடன் கேக்குறவங்களுக்கு
5: கொடுத்துருவேன்,
6: அத காசு கேப்பாங்க கொடுத்துருவேன். அப்புறம் வந்து அவங்க சரையின காலத்துல தராம விட்டுட்டாங்கன்னா நமக்கு நாம வச்சிருக்க எந்த செலவுக்காக வச்சு அந்த பணத்தை வச்சிருக்கிறோமோ அந்த பணம் கட்ட முடியாம போயிரும். அப்ப நாம ஒரு சிக்கல்ல மாட்டிப்போம். அப்புறம் அதுதான் வந்து கடைசியா வந்து இந்த அப்ப அம்மாட்ட வைக்கல
5: சொல்லுங்க. சொல்லுங்க பாட்டி.
6: அதனால இப்போ அந்த காசு கொடுத்த காசு மறுபடியும் நமக்கு வந்தா தானே ஒரு செலவு பண்ண முடியும்.
5: ஆமா ஆமா.
6: அப்ப அவங்களே வச்சுட்டாங்கன்னா குறிப்பிட்ட காலத்துல கொடுக்கறேன்னா காசப்ப நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு.
5: ஓகே ஓகே ஓகே பாட்டி.
6: அப்ப வந்து அது அப்பா இப்ப தெரிஞ்சு போயிருச்சு. தெரிஞ்சிட்டு ஏன் எனக்கு தெரியாம அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கற அப்படி வாங்க அரங்க வந்து அழுகிறாங்களே குழந்தைய வச்சுட்டு இருக்கிறம்மா குடும்பங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு சரி கொடுக்கட்டும் ஒரு நாளுக்கு போறமாமா நாளைக்கு கொண்டாந்து கொடுத்துருமா அப்படி பாரு அவரை. நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லிடுவாரு. இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பொருள் எல்லாம் கொடுத்து கொடுத்து கடைசியா ஏமாந்ததான் பிடிச்சோம்.
5: சரிங்க பாட்டி, இதுக்கப்புறமும் ஸ்ட்ராங்கா இருங்க. இதுக்கப்புறம் பாத்துக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம் பாட்டி.
6: நன்றி
5: பாட்டி, நிகழ்ச்சியில பேசினதுக்கு. ஸோ நீங்களுமே வந்து உங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்க ஒரு ஆசை, இது நாள் வரைக்கும் வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லாத ஒரு பெரிய ஆசை இருக்குது அப்படின்னா அதை பற்றி பகிர்ந்து நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களுமே உங்களுடைய மனசில் என்ன இருக்குது அந்த ஆசையை பற்றி சொல்லலாம். நேயர்களே, இப்போது இந்த அப்பளம் பிரியர்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயம் வந்தது இல்லையா, அதனால் மனசை கூல் பண்ணிக்கிறதுக்காக ஒரு கூலாக வச்சுக்க கூலாக இரு நண்பா அப்படின்ற ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க நேயர்களே, தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
1: சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கேள்வி தான் வச்சுருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனசுக்குள்ளே இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் வெளியில் சொல்லாத இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசை என்ன அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்வியில் நீங்கள் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787770107 நம்பருக்கு கால் பண்ணி இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் ராஜ்குமார் ஏன் கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் பேசலாம். இப்போது நம்ம கூட அவரோட ஆசை, அதாவது நேயர் இணைஞ்சிருக்காரு, அவரோட ஆசை என்ன, அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம், நான் சென்னையிலிருந்து பழக்கடை சாமோதரன் பேசுறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னுடைய சகோதரர் எப்படி இருக்கீங்க?
1: அண்ணா நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: அருமையா இருக்கேன். பாத்தீங்கன்னாக்கா யாருக்குமே சொல்லாத ஒரு ஆசை
1: சொல்லுங்க.
6: இடத்துல அந்த இடத்துல வந்து பங்கு போட்டாங்க, ஓர வீடு, 3 பேருக்கு பங்கு போட்டாங்க. எங்க வீட்டுலதான் பெரியவங்க, அவங்க தங்கச்சிக்கு அவங்க தம்பிக்கு இடம் போட்டு கொடுத்தோன்னு சின்ன பொண்ணு இடத்த வச்சிருச்சு. பெரிய தம்பி வரணும் இடத்த வித்துட்டா, அந்த அம்மா ஓல வீடு, அந்த அம்மா இப்ப சின்ன பொண்ணு வீட்டுல இருக்கிறாங்க. அந்த வீட்டுல யாரும் இல்ல, அந்த வீட்டுல வந்து கட்ட முடியாது. அதனால அந்த வீட்டை வந்து நாம விற்க கூடாது. நாளைக்கு உங்க அப்பா வீடு, நாளைக்கு நம்ம பொண்ணுக்கு தாத்தா வீடு, தாத்தா வீடு, அதுக்கு பிறக்கிற குழந்தைக்கு தாத்தா தாத்தா வீடுன்னு சொல்லணும். எக்காரத்து கொண்டு இந்த வீட்டை விற்க கூடாது எந்த சூழ்நிலையிலும். ஏன்னா நாங்க சாப்பிடுறதே 2 வேளை

0: அப்படிதான் அவ்வளவு கஷ்டத்திலேயே அந்த இடத்த நாங்க விற்காம இன்னும் பாத்துட்டு இருக்கோம். என்னுடைய பெண்ணுக்கு, அதுக்கு பிறக்கிற குழந்தைக்கு, அதுக்கு பிறக்கிற குழந்தைக்கு இது இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ஆசையை நான் மனசுல வச்சிருக்கேன். அதை யாருமே விற்க முடியாது, விற்கவும் கூடாது அப்படின்னு நான் ஒரு முடிவு வச்சிருக்கேன். இது என்னுடைய மனதில் உள்ள ஒரு ஆசை, இது நிறைவேண்டும் என்றது நேயர்களும் சகோதரர்களும் மனசார வாழ்க்க வேண்டும். என்னுடைய கருத்து. நன்றி நன்றி நன்றி
1: நன்றிண்ணா நன்றிண்ணா. அதாவது தாமோதரனோட மிகப்பெரிய ஆசை கனவு எல்லாமே வந்து வெளியில் எதையும் சொல்லிக்க மாட்டேன், ஆனால் வந்து இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது என்னென்னா அவரோட அந்த அவங்களுடைய மனைவியோட வீடு அது பிரிக்கும் போது கொடுத்துருக்காங்க, சொத்து பிரிக்கும் போது கொடுத்துருக்காங்க. அந்த வீடை தாத்தாவோட நினைவாக அவங்களுக்கு இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த வீடை கஷ்டப்பட்டாலும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணா இருக்கார் அப்படின்போது இது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம்தான். ஸோ இந்த மாதிரி நீங்களுமே வந்து உங்களோட மனசுக்குள்ள இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு ஆசையை பற்றி சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை பற்றி பகிர்ந்துக்கோங்க. 9787707107 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களுமே உங்கள் மனசுக்குள்ளே என்ன ஆசை இருக்குது, இதனால் வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இந்த ஆசை இருக்குது அப்படின்னா அதை பற்றி பகிர்ந்துக்கலாம். இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில். இப்போது உங்களுக்காக அடுத்ததாக ஒரு சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு, எனக்கு பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பாட்டு கேட்டுட்டு வாங்க தொடர்ந்து. இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில், நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன். நேரலே

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? கண்டிப்பாக அதெல்லாம் சும்மாவே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பேச போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்றைக்கி காலையிலேருந்தே சோசியல் மீடியா பக்கம் போனால் ஒரு நியூஸை பார்த்துட்டு செம்ம ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. எனக்குமே உடம்புலாம் சிலிர்த்து போச்சுன்னு சொல்கிறான். ஏன்னா இந்த தமிழன் என்று சொல்கிறடா, தமிழ் தலை நிமிர்ந்து நிலடா அப்படின்னு சும்மா சொன்னது வந்து வார்த்தைகள் அப்படின்றது கிடையாது, நம்முடைய காலரை தூக்கி விட்டுட்டு அப்படியே நடந்து போகலாம் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி அகழ்வாராய்வு இருக்கு இல்லையா, அங்கே வந்து இன்றைக்கி வந்து ஒரு பிரம்மாண்டமான ஆராய்ச்சியில் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் வந்து இந்த ரோடு போடுறதுக்கு அப்படி இல்லைனா இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் வேறு லெவலில் ஸ்கெட்சை போட்டு வாழ்ந்துருக்காங்க அப்படின்றது இந்த அகழ்வாராய்ச்சி மூலிமா வந்து சொல்லியிருக்காங்க. கீழடி ஆய்வில் வந்து வழக்கம் போல் தோண்ட தோண்ட ஆச்சரியங்களும் வந்துக்கிட்டே இருக்க ஆரம்பிக்குது. ஆனால் இப்போ ஒரு சூப்பரான ஒரு விஷயம், ஒரு குழியில் வந்து நல்லா கேட்டுக்கோங்க, ஒரே ஒரு குழியில் 3 வெவ்வேறு வகையான வடிகால் அப்படின்றது அந்த இருந்திருக்கு. அதாவது ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கும் இல்லையா, அந்த அமைப்புகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போவே தண்ணி போகிறதுக்கு, கழிவு நீர் போகிறதுக்கு தனித்தனியாக யோசிச்சு செங்கல் சுடுமண் குழாய் வச்சு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின் போது இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. இப்போது நம்ம ஊரில் இருக்கக்கூடியவங்க புதுசு புதுசாக இன்ஜினியரிங்லாம் வந்து புது புது விதமான வித்தியாசங்கள்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இந்த நான் வந்து ஆர்கிடெக்டாக இருக்கேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாத்துக்கும் ஆணி வேர் யாராக இருக்காங்கன்னா நம்ம ஊர் அந்த காலத்தில் இருந்த மனிதர்கள் தான் சொல்லலாம். நம்மளுடைய தமிழர்களுடைய தொன்மை கலாச்சாரம் நாகரிகம் எவ்வளோ பழமையானதுன்றதை இது அதிகாரப்பூர்வமாக வந்து கீழடி அகழ்வாராய்வு இந்த இது வந்து உலகத்துக்கே வந்து ஆதாரமாக வெளிவந்துட்டுருக்கு. ஸோ இது மாதிரி நீங்களுமே வந்து ஆச்சரியப்பட்டு போயிருப்பீங்க. அதுதான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்றதுக்காக நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இப்போது வந்து நானுமே வந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏன்னா குரு அவர்கள் வந்து பவர் நாப் எடுத்துகிட்டு வந்துட்டார். பவர் நாப்னால் ஒரு குட்டி தூக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பவர் நாப் டீம் கூட வந்திருக்காரு. நானுமே இப்போது நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நம்ம நிகழ்ச்சி லேச நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து நான் சந்திக்கிறேன். குரு வாங்க, நானுமே கிளம்பிடுறேன். டாட்டா, பாய் பாய் நேர்களே.

0: நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இவ்வளோ நேரம் சோசியல் மீடியாவில் நடந்த ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. இப்போ இதெல்லாம் தாண்டி நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ரெகுலராக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக கொஞ்ச நேரம் மட்டும் சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் வந்து பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி வந்து கிடையாது. இந்த 1 hour ஃபுல்லாகவே சோஷியல் மீடியா கிரியேட்டர் தான் பேச போகிறாரு. ஸோ இவரோட சோஷியல் மீடியா ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக வந்து இருக்க போகுது. அதே மாதிரி இப்போது ஒவ்வொரு சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில ஜேர்னிஸ்லாம் வந்திருக்கும். அதே மாதிரி இன்னைக்கும் நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான சோஷியல் மீடியா கிரியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. ஸோ இவரோட பேஜ்லாம் பார்க்கும் போது இவரோட பேஜ்க்கான கண்டென்ட்ஸ்லாம் வந்துட்டு பயங்கர ஒர்த்தாக வந்திருக்கும். ஒரு சில பேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மார்க்கெட்டிங் நோக்கத்தில் வந்திருக்கும். ஆனால் இவரோட பேஜ்லாம் பார்க்கும் போது கண்டென்ட் ஓரியன்டாக இவரோட பேஜ்லாம் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈரோட நேட்டிவாக வச்சு ஈரோட ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்கிறாரு. ஈரோட இது வரைக்கும் நீங்கள் சோஷியல் மீடியாஸில் வெவ்வேறு ஆங்கிளில் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஈரோட சோஷியல் மீடியா பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடுக்குள்ளே எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்கா, ஈரோட்டில் நமக்கு தெரியாத இடங்கள்லாம் பல விஷயங்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டுட்ருக்கிறாரு. ஸோ இவர் தான் வந்து நம்ம கூட இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் பேச போகிறாரு. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அருண் பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான். இவர் வந்து பவர் நாப் வ்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சோஷியல் மீடியா பேஜை இன்ஸ்டாகிராம் பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக வந்து ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ.
1: ஹாய் ப்ரோ.
0: ஹாய் ப்ரோ, உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரோ நம்ம நேர்களுக்காக ப்ரோ.
1: என் பேர் ப்ரோ அருண் பிரசாத், என்னோடது நான் ஈரோடில் இருக்கேன். சேனல் நேம் வந்து பவர் நாப் வ்ளாக்ஸ்.
0: சூப்பர் சூப்பர் ப்ரோ. இப்போ உங்களோட பேஜை நான் வந்து பார்த்துருக்கேன், உங்களோட ஃபாலோவர் தான் நான். இப்போ பவர் நாப் வ்ளாக்ஸ் இந்த பேஜில் என்னென்ன மாதிரியான கண்டென்ட்லாம் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக தெரியும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம நேர்களாக நீங்களே ஒரு டைம் சொல்லிடுங்க ப்ரோ, இந்த பவர் நாப் வ்ளாக்ஸில் என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக போடுவீங்க?
1: பவர் நாப் வ்ளாக்ஸ் வந்து எப்படின்னா கண்டென்ட் வந்து எப்படி இருக்கும்னா, இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் எல்லாமே இருக்க மாதிரியான ஒரு சேனல் தான் அது.
0: ஓகே ஓகே ப்ரோ.
1: அதாவது எப்படின்னா ஃபுட்டு மட்டும் மெயின்டைன் பண்ணுற மாதிரியான சேனல் இல்லாமல் எல்லாமே இருக்க மாதிரியான இதுதான் பவர் நாப் வ்ளாக்ஸ்.
0: சூப்பர் சூப்பர் ப்ரோ. இப்போ நம்ம அருண் பிரசாத் ப்ரோ இருக்கார்ல, இவர் வந்துட்டு பவர் நாப் ப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சேனலை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. இவரோட சேனலில் ஈரோடு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் வந்துருக்கும். நீங்கள் தெரியாத நிறைய விஷயத்தை இவரோட சேனலில் கண்டிப்பாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவரோட சோஷியல் மீடியா ஜேர்னியை நிறையவே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவரும் சொல்கிறதுக்காக அவ்வளோ வெயிட் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: டியூஷன் மற்றும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இணைந்து வழங்கும் நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ் இலவச வழிகாட்டி நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் டாப்பர் திரு சபரீஸ்வரன் அவர்கள் பங்கேற்கிறார்.
0: நடைபெறும் நாள் மற்றும் இடம் ஜூலை 16 காலை 9 மணி முதல் 1:30 மணி வரை, ஸ்ரீ வல்லியப்பா ஆடிட்டோரியம், சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சேலம்.
1: இன்றைய பதிவு செய்யுங்கள் தொடர்புக்கு 7200670655 அல்லது 9444227273.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம் தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பெயர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பெயர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, சேர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி அந்த பாறைகளை மோதி மோதி அந்த பாறைகளுக்குள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிகிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமாக கரைகளில் அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்தனங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகளில் இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்தின கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேர். அப்புறம் முத்து அப்படின்றது, முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனால் வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும் அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்களையும் வரலாற்றுலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க தான். இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள்ல இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லயும் திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இதை வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல ஜெ ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி சோஷியல் மீடியா கிரியேட்டரோட நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போது சோஷியல் மீடியா ஜேர்னி அப்படின்றது இப்போது நிறையா பூம் ஆகிட்ருக்கு அப்படின்னே வந்து நமக்கு நல்லாவே வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் நமக்கு அந்த ஏர்னிங்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸும் நிறையவே வந்து இருக்குது. ஸோ இப்போது நிறைய பேர் சோஷியல் மீடியா ஜேர்னியை லைக் பண்ணி உள்ளே வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்கில்ஸை ஷோ பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக சோஷியல் மீடியா அப்படின்றது கண்டிப்பாக ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நிறைய பேர் உள்ளே வந்துட்டுருக்காங்க. வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை புதுப்படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி வாரம் வாரம் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா கிரியேட்டர் உள்ள வராங்க, ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா கண்டென்ட் வைரல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா கிரியேட்டர் அன்னைக்கு அந்த வாரத்தில் செம்ம பேசு பொருளாகவும் இருக்கிறாரு. ஸோ இந்த நிலையில் நம்ம கூட ஒரு சோஷியல் மீடியா கிரியேட்டர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பவர் நாவ் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ்க்கான கிரியேட்டர் நம்ம அருண் பிரசாத் ப்ரோ தாங்க. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறாரு. இன்னைக்கு நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அருண் பிரசாத் ப்ரோ, நீங்கள் சோஷியல் மீடியாக்குள்ளே இப்போ வந்து வந்துட்டீங்க, உங்களுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிட்டீங்க, உங்களுக்குன்னு ஒரு சர்டன் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க, உங்களுக்குன்னு ஒரு தனி மேக்கிங் ஸ்டைலே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்குள்ளே வரதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ப்ரோ பண்ணிட்டு இருந்தீங்க, என்னவா இருந்தீங்க?
6: ப்ரோ, நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் வந்து சினிஃபீல்டில் வந்து கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. மூவிஸ்லலாம் வந்து ஒரு 8 மூவிஸில் வந்து அசோசியேட் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் விஜய் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், கேமராமேனாக ஷோவுக்கு வந்து பண்ணிட்டு இருந்தேன். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்ற ஷோவில் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு ஸ்டார் ஸ்டூடெண்ட் ஒரு நாள் ஒரு ஷோ பண்ணேன்.
5: சூப்பர் சூப்பர் ப்ரோ.
6: அதுக்கப்புறமேட்டு இதை முடிச்சுட்டு நான் ஈரோடு ஹோம் டவுன்க்கே வந்துட்டேன். வந்துட்டு இங்கே ஈரோடில் வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் இந்த பவர் நாப் பிளாக்ஸ்.
5: ஓகே ஓகே ப்ரோ. எனக்கு ஒரு டவுட், இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்க. என்ன அப்படின்னா, மூவிஸ்லாம் போய் ஒர்க் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணியிருந்தீங்க, அதெல்லாம் எப்படி ப்ரோ கிட் பண்ணிட்டு வரணும்னு தோணுச்சு, எப்படி வந்தீங்க
6: ப்ரோ? இல்லை, ஆக்சுவலாக என்னன்னா, எனக்கு இங்கே கொஞ்சம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனால நான் சென்னையை வெக்கேட் பண்ணிட்டு நான் ஈரோடே போயிடலாம், அப்பா அம்மாவோட இருந்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல வந்தேன் நான். சரி, வந்தது வந்துட்டோம், இங்கேயே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம், என்ன இங்கே ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம், நமக்கு தெரிஞ்சது தானே அது, ஆல்ரெடி கேமராலேருந்து எல்லாமே நமக்கு தெரியும், என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் எடுக்கணும், எப்படி பேசணும், என்ன பண்ணணும்ன்றது நமக்கு தெரியும், என்ன பண்ணால் அப்ரோச் ஆகும், ரீச் ஆகும்ன்றது ஒரு இது பண்ணி ஸ்டார்ட் பண்ணது தான் சேனல்.
5: சூப்பர் சூப்பர் ப்ரோ. கண்டிப்பாக அந்த ஒரு நல்ல ஜாப்லாம் குவிட் பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக இறங்கி வேலை பார்க்கறதுக்குனே ஒரு தனி கட்ஸ் வேணும் ப்ரோ. இன்னும் நீங்கள் நிறைய கண்டென்ட்லாம் ரெகுலராக மேக் பண்ணி போடுங்க. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். நம்ம அருண் ப்ரோ இணைஞ்சிருக்கிறாரு, அவரோட சோஷியல் மீடியா ஜேர்னியை நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: ஏய் ஸ்வேதா, நாளைக்கு ஃப்ரீயா இருப்பியா? வெளியில போலாமா?
1: நாளைக்கா? நான் ரொம்ப பிஸியாச்சே.
0: ஓ மேடம், அப்படி எங்க போறீங்க?
1: உனக்கு விஷயமே தெரியாதா, ஜூலை 21st PAS ஈவென்ட்ஸ் சவுடேஸ்வரி காலேஜ்ல இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாய் தர போறாங்களாம். அதோட ரேடியோ பார்ட்னரா நம்ம சோனா எஃப்எம் வர போறாங்க. இந்த காம்படிஷன்ல என் ஃப்ரெண்டும் கலந்துக்க போறா, நான் தான் அவளை ட்ரெயின் பண்ண போறேன்.
0: ஓ அப்ப நீங்க சமையல் சாம்ராஜ்யமே கட்ட போறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏ மச்சான், என்னடா பார்த்து ரொம்ப நாள் ஆகுது.
2: டேய், நேத்துதானே பார்த்தேன்.
1: ஓ அப்படியா,
2: சரி வா ஏன் காஃபி குடிக்க போலாம்.
1: இல்ல மச்சான், காஃபி உடம்புக்கு நல்லது இல்லடா.
2: எப்படிடா எல்லாரும் தானே குடிக்கிறாங்க.
1: மச்சான் உனக்கு தெரியாதா, காஃபில 2 E இருக்குடா, அதனாலதான்.

0: வரேன்டா, நானும் வரேங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நட பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேசன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போல, வா போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: கழிவுகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர்கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில ரெகுலரா இல்லாம அதுக்கு பதிலாக சோசியல் மீடியா கிரியேட்டரோட பேசிட்டு இருக்கோம். நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா பவர் நவ் வ்ளாக்ஸ் இந்த பேஜ்க்கான கிரியேட்டர் நம்ம அருண் பிரசாத் ப்ரோ தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ இவரோட ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்கு. ஸோ இவரோட ஜேர்னியை நம்ம அப்படியே வந்து பேசி தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன் அருண் பிரசாத் ப்ரோ. தொடர்ந்து உங்களோட சோசியல் மீடியா ஜேர்னியை நம்ம அப்படியே வந்து பேசிட்டு இருக்கோம். நீங்க வந்து நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. லாஸ்ட்டாகவே சூப்பரான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதில் ஒரு விஷயம் வந்து குறிப்பிட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி மூவிஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. நிஜமானுமே கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. என்ன அப்படின்னா அவ்வளோ பெரிய ஜாப்லாம் குவிட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ ஃபுல் டைமாக சோஷியல் மீடியா கிரியேட்டராக வந்து இருக்கீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி மூவிஸில் என்னென்ன மூவிஸில் ப்ரோ ஒர்க் பண்ணியிருந்தீங்க?
5: ஜிவின்னு ஒரு மூவி வந்தது ஞாபகம் ப்ரோ.
2: ஆமாம் ப்ரோ, நம்ம வெற்றி என்னது அவர் நடிச்சிருப்பார்ல,
5: அதேதான் ப்ரோ. அந்த மூவில ஒர்க் பண்ணிருக்கேன். அப்புறம் கிளாப்னு வந்து ஆதியோட மூவில ஒர்க் பண்ணிருக்கேன். அப்புறம் ஹாஸ்டல் வந்து அசோக் செல்வனும் பிரியா பவனிசங்கர் அந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்கேன். அப்புறம் இக்குன்னு ஒரு படம் ஒன்று ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்புறம் கன்னடாவில் ஒரு ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருந்தேன்.
2: சூப்பர் சூப்பர் ப்ரோ. இங்கிருந்து போயிட்டு சினிமாவில் ஒர்க் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுலாம் சாதாரண விஷயமே வந்து கிடையாது ப்ரோ. ரொம்ப சூப்பர் ப்ரோ. எனக்கு இப்போ ஒன்று தோணுது என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இங்கே சேலம் ஆகட்டும், ஈரோடு, கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து தான் சென்னைக்கு போயிட்டு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இப்போ சென்னையிலேருந்து கிளம்பி வந்து இப்போது ஈரோட்டில் சோஷியல் மீடியா கிரியேட்டர் ஜர்னி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. எப்படி இப்போ ரெஸ்பான்ஸ் இருக்குது உங்களுக்கு?
5: இல்லை இப்போ எனக்கு வந்து எனக்கு சென்னை வந்துன்னா இப்போ அதுதான் வந்து இப்போவும் டாப்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோட மைண்ட் செட்டில் சென்னையில் இருந்துருந்தோம்னா இன்னும் நம்ம அடுத்த லெவலுக்கு போயிருக்கலாம், இன்னும் நம்ம மூவிஸே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் இருந்திருக்கோம். இப்போ இங்கே ஈரோடு வந்ததுக்கப்புறமேட்டு இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த சேனல் எனக்கு பூஸ்ட் பண்ணி கொடுத்ததுனால எனக்கு இது பெட்டராக தான் ஃபீல் ஆகுது.
2: ஓகே ஓகே ப்ரோ. கண்டிப்பாக நம்ம அருண் பிரசாத் ப்ரோ பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்தது. என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் ரீசெண்டாக சொன்ன மாதிரி இங்கேருந்து கிளம்பி தான் சென்னைக்கு போவாங்க, சென்னைக்கு போயிட்டு அவங்களோட ஸ்கில்ஸ்லாம் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஆனால் அவர் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்திருந்தார். அவரோட சொன்ன ரீசனும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரீசனபுளாக வந்து இருந்தது. ஸோ எங்கே இருக்கிறோம் அப்படின்றது மேட்டர் கிடையாது, எங்கே இருந்தாலும் என்ன பண்ணுறோம் அப்படின்றதா வந்து மேட்டராக வந்திருக்கும். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக வந்துடுங்க. அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான ஒர்க்ஸ்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். நம்ம அருண் பிரதர் இருக்கார்ல, அவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் அவரோட ஜேர்னிலேருந்து ஷேர் பண்ணிக்க போகிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில சோசியல் மீடியா கிரியேட்டரான அருண் பிரசாத் ப்ரோ, இவர் பவர் ஆஃப் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இவரோட சோசியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ, நான் வந்துட்டு உங்களோட ஃபாலோயர் தான். இதுக்கு முன்னாடியே உங்கள் பேஜ்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஒரு கண்டென்ட் அப்படின்னா, நீங்கள் ஹீரோடில் ஒரு ஹில்ஸுக்கு வந்து போவீங்க, அந்த ஹில்ஸ்க்கு போயிட்டு இப்படி ஒரு கிராமமா அப்படின்னு சொல்லிட்டு அது டாக்குமெண்ட்ரிலாம் பண்ணிருப்பீங்க. அந்த கண்டென்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த தோல் செருப்பு manufactured பண்ற ஒரு இடத்துக்குலாம் போயிட்டு அது அப்படியே டைரக்டா கவர் பண்ணிருப்பீங்க. அந்த லைவ்லிஹுட் அப்படியே வந்து கேப்சர் பண்ணிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ரீசன்ட்டா ஒரு மெக்கானிக் அக்காவை பத்தி ஒரு விஷயம் வந்து போட்டுருவீங்க. அந்த ஒரு வீடியோலாம் வந்துட்டு பயங்கர வைரலா வந்து போயிட்டு இருந்தது.
6: ஆமா ஆமா bro, அது 3.7 மில்லியன் போயிட்டு போ.
2: சூப்பர் சூப்பர் bro, கண்டிப்பா நானும் பார்த்தேன். செம்ம சூப்பரா வந்திருந்தது. இப்படி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேக்குற மாதிரியே வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நீங்கள் எப்படி ப்ரோ டிஃப்ரெண்ட்டாக ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? அந்த சோர்ஸில் எங்கேருந்து எடுக்கிறீங்க? எப்படி நீங்கள் ஃபீல்டு ஒர்க் பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க?
6: ஆக்சுவலாக இப்போ நாங்கள் ரெண்டு பேர் ஒர்க் பண்ணுறோம் ப்ரோ. இப்போ சேனலில் இதுக்கு நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தான் டிஸ்கஸ் பண்ணி இது என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன மாதிரி கொடுத்தா ஹிட் ஆகும், என்ன பண்ணால் பார்ப்பாங்கன்றத நாங்கள் ஒரு அனலைஸ் பண்ணுறோம். இப்போது மற்ற சேனலுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். இப்போ இது வரைக்கும் நாங்கள் சேனலில் எதுலேயுமே ஃபேஸ் ரிவீல் பண்ணவே இல்லை. இப்போ ஃபுட்டு கண்டென்ட் ஆகட்டும், இப்போ வெளியில் மற்ற கண்டென்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே தான் பேசுறதுதான் நம்மளோட சேனலோட இது. இப்போ எதுவுமே வந்து நானும் இல்லை இன்னொருத்தர் டீம்ல இருக்கிற ராகுல் அவனும் வந்து நாங்கள் ஃபேஸ் ரிவீல் பண்ணிக்கணுன்ற ஐடியா கிடையாது. இப்போ ஒரு ஹோட்டலே போனோம்னா அந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்ற கஸ்டமரே ஃபீட்பேக் சொன்னால் தான் அதில் ஒரு உண்மை இருக்கும். சில பேர் வந்து போயிட்டு சாப்பிட்டுட்டு பேமெண்ட் வாங்கிட்டு கூட பேசியிருப்பாங்க, இங்கே நல்லா இருக்கும் நல்லா இருக்காது ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம். இதே நான் வந்து ரியலாக அங்கே இருக்கிற கஸ்டமரே வச்சு எடுக்கிறப்போ அது அதோட இம்பாக்ட் வேற மாதிரி இருக்கும். இப்போ இப்படி தான் நம்மளோட கண்டென்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம போய் அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்கள பேச வைக்கிறதுல தான் ஒரு ட்ரூ இருக்கும்ன்ற மாதிரி எங்களோட ஐடியா.
2: சூப்பர் ப்ரோ, கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு ஐடியா. இவரோட பேஜ் எனக்கு எப்படி பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆகுது பர்சனலாக அப்படின்னா, இப்போது நான் ஒரு வில்லேஜில் இருந்தால் எப்படி இருப்பேன், அந்த மாதிரி ஒரு லைவ்லிஹுட்டை கேப்சர் பண்ணி போட்டதுனால எனக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகுது. இப்போ எனக்கான மாதிரி தான் நிறைய பீப்புள்ஸ்க்கும் வந்து ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி தாங்க, நீங்கள் புதுசாக சோஷியல் மீடியாலாம் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா மக்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆகும், எந்த மாதிரி கண்டென்ட்லாம் போட்டால் அவங்களோட அட்டாச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான கண்டென்ட்லாம் நீங்கள் ரெகுலராக பார்த்து பார்த்து கேப்சர் பண்ணி போட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு சடனாக க்ரோத் ஆகலாம், ஆடியன்ஸோட அட்டென்ஷன் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லாம். தொடர்ந்து குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: Ali Papayas.
1: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம கூட அருண் பிரசாத் ப்ரோ அவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இவர் வந்துட்டு பவர் நவ் வ்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சூப்பராக ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. நிறைய கண்டென்ட்லாம் வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா ப்ரோ? நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் டைமே நீங்கள் நிறைய சூப்பரான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களோட வீடியோஸ்லாம் நிறைய வந்து யூனிக்காக வந்து கண்டுபிடிக்கிறீங்க
2: இருக்கும் பார்த்தப்ப இது டிஃப்ரெண்டா இருக்கு, இது ஏன் நம்ம எடுக்க கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல எடுத்ததுதான் அந்த கடை.
1: சூப்பர் சூப்பர் ப்ரோ. பார்க்கும் போதே வந்துட்டு என்னது இது, இவ்வளவு சூப்பரான ஒரு ஐஸ்கிரீமா பார்க்கும் போதே பயங்கரமா டெம்ட் ஆகும்ல, அந்த மாதிரிதான் வந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது ப்ரோ.
2: ஆமா ஆமா. அப்புறம் நம்மளோடதுல இன்னொரு வீடியோ ஒண்ணு நல்லா ஹிட் ஆகி ப்ரோ. இப்போ என்னன்னா சோழகனின் ஒரு ஊர் கிராமம் இருக்கும். இப்ப அந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா ரோட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அதாவது பர்கூர்ல இருந்து அந்த ஊருக்கு போறதுக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் மாதிரி இருக்கும். இப்பவும் அந்த ஊர்ல வந்து மக்கள் இருக்காங்க. அந்த ஊருக்கு தான் வந்து இவர் பாலா இருக்காரு வந்து ஆம்புலன்ஸ் கூட அந்த இது கிராமத்துக்கு கொடுத்துருக்காரு. இப்போ வரைக்கும் அந்த ஊர்ல வந்து ரோட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாம தான் இருந்துச்சு. நாங்க போனப்ப நாங்க ஆக்சுவலா போனது நாங்க இந்த கண்டென்ட் எடுக்கணும்ன்ற ஐடியால போகல. நாங்க பர்கூரை பத்தி வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல போனோம். அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி உள்ள ஒரு ஊர் இருக்கு, இன்னமும் அங்க ரோடு கிடையாது, ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, ரேஷன் பொருள் எதுவுமே இங்க எங்க ஊருக்கு வராதுன்ற மாதிரி சொன்னாங்க. சரி போகலான்னு சொல்லி நாங்க அவங்களோட டிராவல் பண்ணி உள்ள போய் நாங்க வீடியோ எடுத்தோம். இப்ப அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறமேட்டு இப்ப அந்த ஊருக்கு வந்து ரோடு போட்டு கொடுத்துட்டாங்க.
1: சூப்பர் சூப்பர் ப்ரோ. இப்போ உங்களால ஒரு சேஞ்ச் வந்து நடந்திருக்கு அப்படின்னா அதுதான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்டா நானும் வந்து பாக்குறேன்.
2: இதுதான் ப்ரோ எங்களோட சேனல்ல அச்சீவ்மெண்ட்னா அது ஒண்ணுதான்.
1: சூப்பர் சூப்பர் ப்ரோ. இப்போ மக்களுக்கு என்ன தேவை இருக்கு அந்த ஒரு விஷயத்த நம்ம வெளியே கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஒரு வீடியோ நிறைய பேருக்கு போய் ஷேர் ஆகும், நிறைய வைரல் ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இந்த ஒரு சேனலை நம்ம வந்து கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஸோ நீங்களும் வந்துட்டு மக்களுக்கு என்ன தேவை அப்படின்ற கண்டென்ட்டை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி போட்டீங்க அப்படின்னா உங்களோட சேனல் வந்துட்டு ஷார்ட் டைம்லயே பயங்கரமா வைரல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள்லாம் வந்துருக்கு. ஸோ அந்த ரிலேட்டடா கண்டென்ட்ஸ் எல்லாம் நீங்க ரெகுலரா வந்து போடுங்க. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களும் கேட்டோம். அதெல்லாம் தாண்டி சோசியல் மீடியா கிரியேட்டர் அவருமே வந்து பேசியிருந்தாரு, அதுவுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. சோ இங்க இருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால நான் உங்ககிட்ட டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்றேன். பாய்.

0: என்ன
1: சுத்தி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவங்களுடைய முகத்தை பார்த்த உடனே இல்ல அவங்க கிட்ட பேசின உடனே வந்து என் மனசு அப்படியே வந்து அமைதியாயிடும். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பர்சன் அப்படின்றவங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்காங்களா இல்ல இன்னமும் இல்லாம இருக்காங்களா அப்படின்றதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து பெண்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்கணும்னு நினைச்ச ஒரு கேள்வி. இதை பத்தி நாம நிகழ்ச்சியில பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் வந்துட்டு. நேர்களே, கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குறிப்பா பெண்கள் இந்த டைம்ல கண்டிப்பா வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருப்பீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க, இன்னொரு சிலர் வீட்டுல குழந்தைகள் எல்லாம் பாத்துக்கிட்டு சமைச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்களும் இருக்க ஆரம்பிப்பீங்க, வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களும் இருப்பீங்க. இந்த ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் பெண்கள் உங்களுக்காக இருக்கு. சோ மறக்காம கேளுங்க, உங்களுடைய மனசு லேசாயிதான் நீங்க இந்த ஒரு மணி நேரம் கழிச்சு போவீங்க அப்படின்றத நான் சொல்றேன். சோ நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நான் சொல்ல நினைச்ச விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவா நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்க ஆரம்பிக்கும். ஆபீஸ் டென்ஷனா இருக்கும், மத்தவங்களோட போட்டி போடுறதா எண்ணமா இருக்கட்டும், மன உளைச்சல் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு எப்பயுமே ஒரு அமைதி இல்லாத மனசா இருக்க ஆரம்பிக்கும், தவிச்சுக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும். அந்த அமைதி எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தை நம்மளுடைய கஷ்டத்தை எல்லாத்தையுமே வந்து எந்தவித ஜட்மெண்ட்டும் இல்லாம காது கொடுத்து கேட்கக்கூடிய அந்த உறவு இருக்கு இல்லையா, நான் இருக்க விடு எல்லாம் பாத்துக்கலாம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறவு இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஜீவன் கிடைச்சா நமக்கு போதும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க ஆரம்பிப்போம். நம்மளோட மனசுக்குள்ள ஒரு நிம்மதி அப்படின்றது பிறக்க ஆரம்பிக்கும். நம்ம கிட்ட ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவாங்க, நான் இருக்கேன் இதெல்லாம் சரியாயிடும், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த ஒருத்தரோட நிழல் வந்து நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்க ஆரம்பிக்கும். இது எல்லா பெண்களுக்குமே இருக்கா அப்படின்னு கேட்டா இது ஒரு கேள்வியா தான் இருக்கு. ஏன்னா பெண்களுக்கு மன அமைதி தரக்கூடிய மனிதர்கள் வந்து ரொம்பவே அவசியமான ஒருத்தங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து காலையில கண் விழிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் சமையல் அறையில போய் சமையல் செய்யறதா இருக்கட்டும், வீட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் மேனேஜ் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி சமாளிச்சுக்கிட்டே இருக்க ஆரம்பிப்பாங்க. அவ்வளவு பொறுப்புகள் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஒரு நிமிஷம் கூட அவங்களுடைய மனசும் மூளையும் வந்து அமைதியா இருக்காது, ஓய்வே எடுக்காம வந்து எப்பவும் அடுத்தவங்களை பத்தி யோசிச்சுட்டே இருக்கக்கூடியவங்க வந்து பெண்களா இருக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் யோசிச்சு யோசிச்சு டயர்டாக ஆரம்பிச்சிருவாங்க பெண்கள். இந்த ஓட்டப்பந்தயத்துக்கு நடுவுல நான் வந்து ஒரு பொறுப்பான குடும்ப தலைவி அல்ல, நான் வந்து ஒரு மெச்சூர்டான பொண்ணு அப்படின்ற முகமூடி எல்லாத்தையுமே வந்து கழட்டி வச்சுட்டு தன்னோட அத்தனை பலவீனங்களையும் கொட்டி அழக்கூடிய ஒரு மனிதர் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய அத்தனை பாரங்களையும் வந்து சொல்றதுக்கு ஒரு மனிதர் அப்படின்றது தேவைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது அம்மாவா இருக்கலாம், இல்ல நண்பர்களா இருக்கலாம், இல்ல சில நேரங்களில் அவங்களுடைய குழந்தைகள்கிட்டே இதெல்லாம் சொல்லி ஆளணும் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட எண்ணங்களை சொல்லக்கூடிய ஒரு மனிதர்கள் வந்து பெண்கள் உங்க கூட இருக்காங்களா அப்படின்றது தான் எனக்கான கேள்வி. ஏன்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை கவலைகளையும் வந்து வெளியில சொல்றதுக்கு பெண்கள் கிட்ட பெண்கள் கூட யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்க ஆரம்பிப்பாங்க. கணவர் வந்து வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் குடும்பத்துல என்ன நடக்குது, குடும்பத்துல எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற எல்லாத்தையும் பாக்குறது வந்து பெண்கள் தான் அப்படின் போது அவங்களுக்கு ஏகப்பட்ட டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருக்க ஆரம்பிக்கும். ஆனா அதை வெளியில சொல்லிக்க முடியாத சூழ்நிலையில தான் பெண்கள் தள்ளப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு வந்து மனசுக்கு அமைதி தர ஒரு மனிதர் உங்க கூட இருக்காங்களா அப்படின்றது தான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். நேயர்களே, இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்கு, கேரடு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: டெவலப்மெண்ட் அண்ட் ஹியூமனிட்டி ட்ரஸ்ட் நடத்தும்
1: பிரம்மாண்ட நட்சத்திர விருது வழங்கும் விழா.
0: இந்த பிரம்மாண்ட விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக திருப்பாச்சி பட நடிகர் பெஞ்சமின், தொழிலதிபர் விஜய் வெங்கடேசன் மற்றும் தொழிலதிபர் குணச்செல்வி அவர்கள் பங்கேற்கிறார்.
1: இந்த நட்சத்திர விருதுகளை பெற்றுக் கொள்பவர்கள்
0: டைலரிங், ஆரி ஒர்க், பியூட்டிஷியன், இது போன்ற சிறு தொழில் செய்யும் பெண்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக சேவையில் ஈடுபடுபவர்கள், சாதனையாளர்கள் மற்றும் சாதனை படைத்த குழந்தைகளுக்கு இந்த விருது வழங்கப்பட இருக்கிறது.
1: நடைபெறும் நாள் ஜூலை 20 மதியம் 2 மணி முதல்.
0: நடைபெறும் இடம் மாதவம் மண்டபம், மரவநேரி, சேலம்.
1: தொடர்புக்கு 9952167485.
2: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: மற்றும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இணைந்து வழங்கும் நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ் இலவச வழிகாட்டி நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் டாப்பர் திரு சபரீஸ்வரன் அவர்கள் பங்கேற்கிறார்.
1: நடைபெறும் நாள் மற்றும் இடம் ஜூலை 16 காலை 9 மணி முதல் 1:30 மணி வரை, ஸ்ரீ வல்லியப்பா ஆடிட்டோரியம், சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சேலம்.
2: இன்றைய பதிவு செய்யுங்கள் தொடர்புக்கு 7200670655 அல்லது 9444227273.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பத்தி தாங்க சொல்ல போறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்தில் கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராம சுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர். ஆனால் சில்வியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் வளருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராம சுப்பிரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராம சுப்பிரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராம சுப்பிரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்தவித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் 10 பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும், வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம் செய்யும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள் சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: ஆழமான கடலின் அலைகளும் ஆபத்துகளும் இருக்கும் அப்படின்னும் போது அந்த நேரத்துல ஒரு பெண்ணுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க ஆரம்பிச்சது, மன உறுதி இருக்க ஆரம்பிக்குது, லட்சியம் இருக்குது அப்படின்னும் போது அந்த அலைகளும் அந்த ஆபத்துகளும் வந்து அவங்களுக்கு வழிவிடும் அப்படின்றத இன்னைக்கு ஒரு பெண் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு சாதனை சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் அடுத்ததா பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களையும். கரியாஷி சுட்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் இவங்க. நம்ம இந்தியாவில் அசாம் மாநிலத்தை சேர்ந்தவங்க. மிக இளம் வயது தடகள வீராங்கனையா வந்து செயல்பட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு 15 வயசுல இருந்தே திறமையான திறந்தவெளி கடல் இருக்கு இல்லையா, இந்த கடல்ல நீச்சல் அடிக்கிறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். அதுல வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணி கடினமான வான் மற்றும் கடல் சவால்களை எதிர்கொண்டு தன்னை வந்து தயார்படுத்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல இன்னும் இவங்களுக்கு சவால்கள் அப்படின்னு இருந்து இருக்கு. இந்த நீச்சல் அப்படின்றது வந்து கடல்ல போடுறது அப்படின்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா நீச்சல் குளங்கள்ல நீந்துவது மாதிரி அது சாதாரணமா கிடையாது. திறந்தவெளி அரபிக்கடல் இருக்கு இல்லையா, அதுல கணிக்க முடியாத அலைகளும் இருக்க ஆரம்பிக்கும். பலத்த கடல் நீரோட்டங்கள், அதுக்கப்புறம் கடல்வாழ் உயிரினங்களும் ஆபத்தான உயிரினங்கள்லாம் இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா, அது எல்லாமே இருக்க ஆரம்பிக்கும். அது எல்லாத்தையுமே கடந்துதான் இவங்க வந்து இந்த கடல் நீச்சல் அப்படின்றத வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் அப்படின்ற அந்த மிக நீண்ட தூரத்தை வந்து கடல்ல தொடர்ச்சியா நீந்துறதுக்கு வந்து அசாத்தியமான தசை வலிமை அப்படின்னு தேவைப்படும். கடல்ல நடுவே ஏற்படக்கூடிய அந்த தனிமை, சோர்வு, இது எல்லாத்தையும் கடந்துதான் அவங்க வந்து மன உறுதியோட இந்த நீச்சல் மூலமா அவங்க அடுத்த கரைக்கு போக வேண்டியது இருக்கு. ஆனா இது எல்லாத்தையுமே கடந்து தன்னோட 15வது வயசுல மிக இளம் வயதுல வந்து அரபிக்கடல்ல வந்து 20 கிலோமீட்டர் பரப்பளவுல அசாத்தியமா நீந்த ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த இமாலய இலக்கை வந்து வெறும் 5 மணி நேரம் 25 நிமிடங்கள்ல வந்து 20 கிலோமீட்டரை கடந்து மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க. இந்த மிக குறைந்த நேரத்துல இந்த அசாத்தியமான தூரத்தை கடந்ததன் மூலமா ஒட்டுமொத்த இந்திய விளையாட்டு துறையையும் வேக வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு மாபெரும் புதிய இளம் சாதனையாளர்கள் சாதனை படுத்திருக்கக்கூடிய ஒரு சாதனையா பார்க்கப்படுது. சோ 15 வயசுல ஒரு பொண்ணு, அதாவது கரியாஷி சுட்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் வந்து இந்த மாதிரியான சாதனைகள் பண்றாங்க அப்படின்னு போது, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், இல்ல உங்களுக்குள்ள திறமைகள் அப்படின்னு இருந்துட்டு அதை வந்து மறைச்சிக்கிட்டு வாழக்கூடிய பெண்கள் நீங்க இருக்க ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன பிசினஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல இந்த ஒயிர் பையெல்லாம் பின்ன ஆரம்பிப்பாங்க, அந்த திறமை எல்லாம் பெண்களுக்குள்ள இருக்க ஆரம்பிக்கும். அதை வந்து அப்படி அப்படி பெருக்குங்க, உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வாங்க அப்படின்றத நானுமே நிகழ்ச்சியின் மூலமா சொல்லிக்கிறேன். ஏன்னா வயது அப்படின்றது வெறும் எண்கள் மட்டும்தான். கடல் அலைகள் போல மாபெரும் சவால்களை கடந்து அங்க இருக்கக்கூடிய அந்த சவால்கள் எல்லாத்தையும் கடந்து ஒரு பொண்ணு விடாமுயற்சியால அத்தனை சவால்களையும் கடந்து அவங்களால சாதனை பண்ண முடியுது அப்படின்னு போது, பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுக்கு எவ்வளவு மன உறுதி இருக்க ஆரம்பிக்கும். ஒரு சமையல் செய்யறதுக்குள்ள எக்கச்சக்கமான சிரமங்கள் அப்படின்னு வர ஆரம்பிக்கும். வியர்வை வரும், அடுப்பு சரியா வேலை செய்யாம இருக்கலாம், இல்ல எண்ணெய் ஊத்தி கடுகு போடும் போது லைட்டா தீஞ்சிருந்தாலும் அதை சரி பண்றதுக்கு நீங்க சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றீங்கல்ல, அந்த மாதிரி உங்களோட மனசையும் தைரியப்படுத்திக்கிட்டு உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுங்க அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமா உங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேயர்களே கேரடு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏ மச்சான், என்னடா பார்த்து ரொம்ப நாள் ஆகுது.
2: டேய், நேத்துதானே பார்த்தேன்.
1: ஓ அப்படியா,
2: சரி வா ஏன் காஃபி குடிக்க போலாம்.
1: இல்ல மச்சான், காஃபி உடம்புக்கு நல்லது இல்லடா.
2: எப்படிடா எல்லாரும் தானே குடிக்கிறாங்க.
1: மச்சான் உனக்கு தெரியாதா, காஃபில 2 ஈ இருக்குடா, அதனாலதான்.

0: வாக்கா, நானும் வரேங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர அட பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேஷன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போலவா? போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேலாம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: திறந்த வெளியில் குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: இப்போ நம்ம புதுசா ஒரு செப்பல் வாங்குறோம் அப்படின்னும் போது அதை போட்ட உடனே புண்ணு மாதிரிலாம் ஏற்பட ஆரம்பிக்கும் இல்லையா? ஒரு மாதிரி தடிப்பு தடிப்பா வந்து இதெல்லாம் புண்ணெல்லாம் ஏற்படும் இல்லையா? இது எதனால ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல, அதை பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்கிறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரியர்களே. இன்னைக்கு நிகழ்ச்சியில பெண்களுடைய சுகாதாரத்துக்காக நிறைய விஷயங்கள் எடுத்து வந்திருக்கேன். ஐரோப்பியால தோல் ஒவ்வாமை ஆராய்ச்சி நிறுவனம் வந்து காலணிகள் தயாரிப்புல பயன்படுத்தக்கூடிய அந்த ரசாயனங்களால மக்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தோல் அலர்ஜியை பத்தி ஒரு ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அந்த லெதர் செருப்பு எல்லாம் தைக்கிறாங்க இல்லையா, சோ அதுல வந்து இந்த செப்பல்லாம் வந்து ஒட்டுறதுக்காக அதுல கலக்கக்கூடிய குரோமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் இருக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி அந்த செருப்புகள்ல அந்த ரப்பர் இதெல்லாத்தையும் ஒட்டுறதுக்காகவும் ஏகப்பட்ட கெமிக்கல் அப்படின்றத பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரசாயனங்கள் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய பாத வியர்வையோட கலக்கும் போது கான்டாக்ட் டெர்மடைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒவ்வாமை வந்து யதார்த்தமா உருவாக ஆரம்பிக்குமா. இது நம்ம செப்பல் போடும் போது அந்த நேரத்துல ஒரு மாதிரி சிவந்த மாதிரி இருக்க ஆரம்பிக்கிறது, கருப்பா தடம் விழுந்து கொப்பளங்கள் ஏற்பட ஆரம்பிக்கிறது, அதை வந்து பயங்கரமா அரிக்குது அப்படின்னு போது அதை சொரிஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா புண்கள் ஏற்படுறது. இது எல்லாமே ஏற்படுறதுக்கு காரணம்னா அந்த கெமிக்கல் தான். அதே மாதிரி மலிவான விலையில நம்ம செப்பல்லாம் வாங்குறோம் அப்படின்னு போது அதுலதான் இந்த மாதிரியான கெமிக்கல்லாம் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வு குறிப்பிலையும் சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பேர் வந்து பேரம் பேசி வாங்கக்கூடிய எண்ணம் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது. அதை வாங்கின உடனே வந்து அதுல சின்னதா அரிப்பு ஏற்பட்டு புண்ணு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. செப்பல் போட்டவுடனே ஒரு சிலர்லாம் வந்து நம்ம ஊர்ல சொல்றது யதார்த்தம் தானே, செப்பல் போட்டவுடனே கடிக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. சோ இது எதனால ஏற்படுது அப்படின்றத பெண்கள் புரிஞ்சுக்கணும். நீங்க புதுசா ஒரு செப்பல் வாங்குறீங்க அப்படின்போது அந்த செப்பல் வந்து கெமிக்கல் ஸ்மெல் இருக்கா, அந்த கெமிக்கல் வந்து வேர்வை உங்களுக்கு அதிகமா வருது அப்படின்போது அது மூலமா ரியாக்ட் ஆகி உங்களுக்கு இந்த புண்ணு தடிப்பு ஏற்படுறது இதெல்லாம் ஏற்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சோ இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும், அதை சுகாதாரமா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த செப்பல்லாம் நீங்க வாங்க போறீங்க அப்படின்போது ஈவினிங் டைம்ல வாங்க போங்க. நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணாம இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மார்னிங் டைம்ல ஆபீஸ் போகணும் அப்படின்போது அந்த டைம்ல வாங்க போக ஆரம்பிச்சிடுறீங்க. ஆனா ஈவினிங் டைம்ல நீங்க வாங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. என்ன அப்படின்னா, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க வேலை செஞ்சுட்டு ஈவினிங் போய் நீங்க செப்பல் வாங்குறீங்க அப்படின்னும் போது உங்களுடைய கால்கள்லாம் கொஞ்சம் வீக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த டைம்ல நீங்க போட்டு பார்த்து வாங்குனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க செப்பல் போட போட உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி லூஸா இருக்க ஆரம்பிக்கும், ஃபிட்டாவும் இருக்க ஆரம்பிக்கும். நீங்க காலையிலே வாங்கிட்டு ஈவினிங் டைம்ல போட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நெருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அதெல்லாமே இல்லாத மாதிரி இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமா பெண்கள் எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து நாம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலுக்கு பிறகு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணம்மா பகுதி தான். சோ இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான ஒருத்தங்க இணைஞ்சு பேச போறாங்க. அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலை. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் கண்ணம்மா பகுதி தான் அடுத்ததா. ஸோ கண்ணம்மா பகுதி எதுக்கு அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய மனசுக்குள்ளே என்ன இருக்குது, அவங்க என்ன மாதிரியான சவால்களை கடந்து

0: இருக்கவங்க எல்லாரும் சொல்றது
1: வீட்டுல என்னோட சைட் ஃபேமிலியும் எதுக்கு இவ்வளவு ஈஸியா கிடைச்ச கேம்பஸ்ல செலக்ட் ஆயிட்டேன், இவ்வளவு ஈஸியா கிடைச்ச ஜாபை எதுக்காக விடணும், என்ன பிரச்சனை, நாங்க குழந்தை பாத்துக்கிறோம், அந்த மாதிரி அவங்களும் பேசினாங்க. அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல, பிகாஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஐடி இன்னைக்கு எல்லாத்துக்கும் அது ஈஸியா கிடைச்சிடாது. சோ வந்து ஏன் ஐடியை விட்டுட்டு நீ ஏன் தைக்கிற, அவங்க வந்து இதை ஒரு பிசினஸா பாக்குறத விட என்ன டெய்லரிங் அந்த மாதிரி தான் பார்த்தாங்க, எதுக்கு இந்த மாதிரி வர. அப்பாவுக்கு சொல்ல போனா ஒரு 2-3 இயர்ஸ் வரைக்குமே சாட்டிஸ்பைட் கிடையாது, ஒரு ஈஸியான ஜாபை நான் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பயங்கர அப்போஸ் இருந்துச்சு, என்னை அதை விட்டுட்டு இதை போய் நீ என்ன பண்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைடுமே கொஞ்சம் வந்து இத அப்பா ஃபேமிலி சைடு வந்து கொஞ்சம் அக்கறையா நீ விட்டுட்டாங்க. ஒரு சைடு வந்து என்ன ஒரு மாதிரி என்ன இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, என்ன ஒரு மாதிரி கொஞ்சம் குறைச்சு பார்த்த மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பார்த்தா என்னோட ஹஸ்பண்ட்.
0: ஆரம்பத்தில் எனக்கு சப்போர்ட் அப்படின்றது கிடையவே கிடையாது. நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அங்கே விட்டுட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு பிடிச்ச கரியரை நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஆனால் அதில் வந்து அடுத்தடுத்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நான் வந்து ஐடியாலாம் வச்சிருக்கேன், ஆனால் அதுக்கு சப்போர்ட் அப்படின்றது ஆரம்பத்தில் கிடையவே கிடையாது. என்னோட கணவர் தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார், ஆனால் ஃபேமிலி சைடில் ஸ்டார்டிங்ல இருந்து எதுக்கு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்த ஒரு பொண்ணு எதுக்கு தேவையில்லாமல் துணியெலாம் தைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ நான் வந்து என்னோட ஷாப் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சு அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். அது மூலமா ஃபேமிலி சைடில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பரவாயில்ல, ஏதோ ஒன்று நினச்சோம் மாறி இப்போ இருக்காங்க அப்படின்றத நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சூப்பர் இருக்கு. அவங்களுடைய பயணம் வந்து இப்படி இருக்கு அப்படின் போது கண்டிப்பாக பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலுமே வந்து சின்ன சின்ன சவால்கள் இருக்கும், அது எல்லாத்தையும் கடந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் எப்படி சக்ஸஸ் ஆகுறது அப்படின்றது உங்களை பார்க்கும்போது தெரியுதுன்னு நினைக்கிறாங்க. பெண்களுடைய எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் அவங்க பிடிச்ச வேலையை செய்கிறாங்க, பிடிச்ச விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின் போது அதுக்கு சவால்கள் தடைகள் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் கடந்து நீங்கள் உங்களோட மனநிலை வந்து சரியாக வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபோக்கஸ்டாக குறிக்கோளோட இருக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஜெயிக்க முடியும் அப்படின்றத சரண்யாக்கா சொல்லும் போது தெரிய ஆரம்பிக்குது. இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுடைய வாழ்க்கையிலும் அடுத்தடுத்து உங்களுடைய இலக்குகளுக்காக ஓடணும் அப்படின்றத நானும் நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கிறேன். தொடர்ந்து நாம இன்னும் நிறைய விஷயங்கள் சரண்யாக்காட்ட பேசுறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்க நீங்களே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சரண்யாக்கா தான் பேசிட்டு இருக்காங்க. சரண்யாக்கா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா டினி ட்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷாப் வச்சிருக்காங்க. குழந்தைகளுக்காக துணி, அதாவது பிரத்யேக துணி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுதான் வந்து அக்காவோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். சோ எல்லாருமே வந்து ஒரு புதுசா ஒரு ஷாப் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காமனா எல்லாருக்கும் பெண்களுக்கு தைக்க ஆரம்பிக்கலாம் இல்ல பெரியவங்களுக்கு தைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். ஆனா அக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ஷாப்ல வந்து குழந்தைகளுக்கு மட்டும்தான் நம்ம தைக்க ஆரம்பிக்கிறோம், ஏன்னா என்னோட குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இல்ல. ஆனா அதுதான் வந்து எல்லாருக்கும் தேவைப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது, என்னோட குழந்தைகளையும் தாண்டி எல்லாரோட குழந்தைகளுக்கும் தேவையானது இருந்தது, அதை தான் நான் வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது அக்கா சொல்லியிருக்காங்க. இன்னும் தொடர்ந்து நாம அவங்க கிட்ட நம்ம பேசலாம். சரணி அக்கா, இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க வீட்டுல வந்து யாருமே சப்போர்ட் அப்படின்றது எனக்கு கொடுக்கல, நானா தான் வந்து என்னோட கணவர் தான் சப்போர்ட் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான சப்போர்ட் அவர் கொடுத்தாரு, இன்னும் வேற எல்லாருமே வந்து என்ன மாதிரியான சப்போர்ட் ஃபேமிலி சைடில் இருக்கவங்க எல்லாம் கொடுத்தாங்கக்கா?
5: அவர் வந்து என்னை உண்மையாலுமே ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணார். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ணு, உனக்கு இது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா பண்ணு. எனக்கு உண்மையாலுமே ஒரு ட்ரெஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு அது ஒரு கஸ்டமர் வாங்கி அவங்க அந்த ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு எனக்கு அனுப்பும் போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு உண்மையாலுமே ஐடியில் கிடைச்சதில்லை. ப்ளஸ் வந்து எனக்கு நான் டெய்லரிங் முடிச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்து இந்த கான்ஃபிடென்ட் ஐடியில் 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணியுமே எனக்கு கிடைச்சது கிடையாது. இன்னைக்கு நான் கான்ஃபிடென்ட்டாக உங்கள் முன்னாடி உட்காந்து பேசுகிறேன்னா அது நான் அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணதில் வந்த கான்ஃபிடென்ட் தான். ஆக்சுவலாக எனக்கான ஃபுல் சப்போர்ட் என்னோட ஹஸ்பண்ட் பண்ணாரு, ப்ளஸ் என்னோட குழந்தைங்களும். பையன் வந்து ரொம்ப சின்ன பையன் ஆக்சுவலாக அந்த டைம். நான் இப்போ சிஸ்டர் வச்சுட்டு கட் பண்ணுறதுக்கு உட்காந்தனாவே என் பக்கத்தில் வரமாட்டான். அந்தளவுக்கு பசங்களும் அடாப்ட் ஆயிட்டாங்க. பாப்பாவும் அப்படி தான் ஹெல்ப் பண்ணுவான், மம்மி ஏதாவது வேணுமா, உனக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணுமா அந்த மாதிரி. ஸோ வந்து இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. தம்பி கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஆன்லைனில் எப்படி பிஸ்னஸ் கொண்டுட்டு போகிறது, ஏன்னா நான் கிளாஸ் முடிச்ச டைம் வந்து கோவிட், ஸோ அந்த டைமில் வந்துட்டு என்னால் ஆஃப்லைனில் சேல் பண்ண முடியாது. அது எனக்கு ஆக்சுவலி ஒரு சைட் பிளஸ்ஸாகவும் இருந்தது, ஏன்னா நிறைய பேர் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் அந்த டைம் ப்ரிஃபர் பண்ணாங்க, யாரும் வெளியில் போய் வாங்க முடியாது. ஸோ நான் ஆன்லைனில் போட போட எனக்கு ஆன்லைன் ஆர்டர்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் தான் நான் ஸ்டார்டிங்கில் அந்த இன்ஸ்டாகிராமில் பண்ணி நான் வர ஆரம்பிச்சது.
4: சூப்பர்க்கா சூப்பர்க்கா. அதாவது கேட்கும் போதே வந்து ஒரு மாற்றம், ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்க இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கு. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து வீட்டில் தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் நான் சேல் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கடத்துக்கு மேலே இந்த சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு எல்லா இடங்களுக்குமே தெரிய ஆரம்பிக்கிறேன். ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் அதர் ஸ்டேட்லேருந்து கூட என்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இதே மாதிரி பெண்கள் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்போது உங்களுடைய வாழ்க்கையிலுமே வந்து சவால்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருந்திருக்கும், இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கீங்க, இல்லை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மன உளைச்சலெல்லாம் கடந்து நீங்கள் வந்துட்டுருக்கீங்க அப்படின்போது அதை பற்றி உங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசணும், உங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்களை வெளிப்படையாக சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்காக தான் லேசா லேசா நிகழ்ச்சி இருக்குது. நீங்களுமே வந்து மறக்காம சோனா ஃபோன் நம்பர் கால் பண்ணி ராஜ்குமார் என்கிட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை என்ன நடந்துகிட்டு இருக்கு, அடுத்தடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்ற ஐடியாலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு எல்லாத்தையும் லேசா லேசா நிகழ்ச்சியில் நீங்களே வந்து பகிர்ந்துக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் எங்கள் கூட நிகழ்ச்சியில் பேசுனதுக்கு ரொம்பவே நன்றி காசராணி அக்கா. நேயர்களே, நானுமே இப்போ நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால இப்போ விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே.

0: 7.8 ஷக்கலக குட்டீஸ்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? அதே போல இப்பயுமே ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிடுறேன். இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரவியின் சைக்கிள். இதுதான் இந்த கதையோட பேர். ரவி அப்படின்ற சின்ன பையன் டெய்லியுமே ஸ்கூலுக்கு சைக்கிளில் தான் போவான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அவனோட சைக்கிள் ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவன் செவன்த்தில் ஃபுல் மார்க் எல்லா சப்ஜெக்ட்லையும் எடுத்ததுனால அவங்க அப்பா அவனுக்கு ஆசையாக வாங்கி கொடுத்த சைக்கிள் அது. ஸோ அதனால் எங்கே போனாலும் விளையாட போகிறதா இருக்கட்டும் இல்லை கடைக்கு போகிறதா இருக்கட்டும் எல்லா இடத்துக்குமே அந்த சைக்கிளில் தான் ரவி வந்து போவான். ஆனால் அந்த சைக்கிளை கரெக்டான இடத்துல நிறுத்தவே மாட்டான், பாதுகாப்பாக வச்சிருக்கவே மாட்டான். ஏதோ ஒரு இடத்துல அப்படியே டக்குன்னு போட்டுட்டு அவன் பாட்டுக்கு விளையாட போயிடுவான். எடுத்துகிட்டு போகிறது ஓட்டுறது மட்டும்தான் அவனுக்கு பிடிக்கும். அதை பாதுகாப்பாக வச்சிருக்கிறத பற்றி அவனுக்கு கவலையே கிடையாது. இதே மாதிரி தான் டெய்லியுமே நாள் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா சைக்கிள் வீட்டுக்கு வரவே இல்லை. ரவி பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு விளையாடிட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு நடந்து வந்துட்டான். சைக்கிள் வந்து அவன் எங்கே எடுத்துகிட்டு போய் வச்சானோ அங்கேயே இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா கேட்டாங்க, எங்கப்பா சைக்கிளில் வரல, நீ சைக்கிளில் தானே போன, சைக்கிளை காணும், நீ மட்டும் வந்திருக்க அப்படின்னு. அதுக்கு அவன் வந்து சொன்னான், மறந்து அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோமா அப்படின்னு. அவனுக்கு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. அச்சிச்சோ சைக்கிள் என்ன ஆயிருக்குமோ தெரியலையே, நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு வந்திருக்கணுமே அப்படின்னு பயத்துலேயே அவன் வந்து தூங்கி எந்திரிச்சான். திருப்பி காலையில் ஒரே ஓட்டமாக அவன் எங்கே வந்து சைக்கிளை விட்டானோ அந்த இடத்துக்கு மொதல் வேலையாக போய் சைக்கிளை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டான். அன்றைக்கி தான் ரவிக்கு புரிஞ்சிச்சு, நம்மளோட பொருளை நம்ம தான் பாதுகாப்பாக வச்சுருக்கணும், நமக்கு அது எவ்வளோ பிடிச்சிருந்தாலும் அதை நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டான். ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை நம்ம தான் பாதுகாப்பாக வச்சுருக்கணும். ஏன்னா அது நம்மளோடது இல்லையா, அதை தனியாக பார்த்துக்கிறதுக்கெலாம் யாரும் வரமாட்டாங்க, நம்ம பொருளை நம்ம தான் பாதுகாக்கணும். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்கு ஒரு க்யூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஹாய், உங்கள் நேமு?
2: பூஜா ஸ்ரீ.
1: பூஜா ஸ்ரீ, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 9th படிக்கிறேன்.
1: எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க?
2: க்ளூனி வித்யா நிகேதன் ஸ்கூலில்.
1: ஓஹோ, சரி. உங்களுக்கு ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
2: இருக்காங்க.
1: யார் யாரெல்லாம் அது?
2: சுபமைத்ரே, பிரதீக்ஷா, நிஷா, ஸ்ரீ சஞ்சனா, அவங்க தான் இருப்பாங்க. நாங்கள் மோஸ்ட்டாக க்ளோஸாக அவங்க கூட தான் இருப்பேன்.
1: ஓஹோ, அப்படின்னா இங்கே கேன்டீன் போனாலும் இல்லை பிரேக் போனாலும் எல்லோரும் ஒன்றா தான் போவீங்களா?
2: ஆமாம்.
1: சரி ஓகே ஓகே. சரி, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளாடுவீங்களா ஸ்கூலில்?
2: விளாடுவோமே.
1: என்னென்ன விளையாட்டுலாம் விளாடுவீங்க?
2: கொக்கோ, பேஸ்கெட் பால் விளாடுவோம், அப்புறம் சும்மா ஓடி பிடிச்சி விளாடுவோம், எல்லாம் கதை பேசுவோம்.
1: கதை பேசுவீங்க, இதை தானே நான் எதிர்பார்த்தேன். சரி, தொடர்ந்து இந்த கதை பேசுறதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸ்டேடியூண்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷாக்கலக்கு குட்டி ஈஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: இன்ஸ்டிடியூஷன் மற்றும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இணைந்து வழங்கும் நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ் இலவச வழிகாட்டி நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் டாப்பர் திரு சபரீஸ்வரன் அவர்கள் பங்கேற்கிறார்.
0: நடைபெறும் நாள் மற்றும் இடம் July 16 காலை 9 மணி முதல் 1:30 மணி வரை, ஸ்ரீ வல்லியப்பா ஆடிட்டோரியம், சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சேலம்.
1: இன்றைய பதிவு செய்யுங்கள் தொடர்புக்கு 7200670655 அல்லது 9444227273.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்தில் கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராம சுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர். ஆனால் சில்வியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் வளருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராம சுப்பிரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராம சுப்பிரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராம சுப்பிரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்தவித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் பதின் பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
6: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
7: சோனா FM 107.8 சக்கலக்க குட்டி.
8: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீ அருணி என் கூட. இன்னைக்கு இன்னைக்கு நம்ம கூட பூஜாஸ்ரீ தான் ரொம்பவே சூப்பராக பேசிகிட்டு இருந்தாங்க. பூஜாஸ்ரீ மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787701078 அப்படின்ற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள், அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். சரி ஓகே, எப்பயுமே இந்த நேரத்தில் நம்ம கூட மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவகாமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றி நிறைய விஷயங்கள், நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இதெல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே முன்னெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா குழந்தைங்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு, அதுக்கான காரணம் வந்து குழந்தைங்க எப்பயுமே அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எந்த ஒரு டென்ஷன் கவலை இல்லாமல் இருக்கிறது தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாருமே, அதாவது ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க முதற்கொண்டு காலேஜ் போகிறவங்க வரைக்குமே, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மன அழுத்தம் அவங்களுக்குமே ஏற்படுறதுக்கு காரணம் என்ன மேம்?
9: மன அழுத்தம் யாருக்குனாலும் வரலாம். ஒன்று வந்து நம்ம குடும்ப சூழல், அதில் பெற்றோர்கள் அதிகமாக சண்டையிட்டுக்கிட்டாங்கன்னா அந்த குடும்பத்தில் வளர்கிற குழந்தைகளுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். இரண்டாவது, நம்ம படிப்பில் அதிகமாக ஸ்ட்ரெஸ் வைக்கும்போது அந்த படிப்பு குழந்தைகளுக்கு வராமல் படிப்பில் ஒரு ஸ்டடியில் ஒரு அகாடமிக்காக ஃபெயில் ஆகும்போது அதில் ஒரு மன அழுத்தம் ஏற்படலாம். இல்லை நம்ம ஒரு சில நேரம் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பியராக ஒரு குரூப்பாக இருக்கிறவங்க அதை க்ரிட்டிசைஸ் பண்ணும்போது கேலி பண்ணும்போது அதனால் மன அழுத்தம் வரலாம். இல்லை சும்மா சாதாரணமாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தைகளை எந்த கஷ்டமுமே தெரியாமல் வளர்த்துறோம். அப்போ ஒரு சின்ன ஃபெயிலியர் ஏற்பட்டால் கூட அதை தாங்க முடியாமல் அதை சோர்ந்து போயிடுறாங்க. அதை பகிர்ந்துக்கணுங்கிற ஒரு உணர்வோ இல்லை அதை தாங்கிக்கிற பக்குவமோ இல்லாமல் நம்ம குழந்தைகளை வளர்த்துடுறோம். இப்போ முதல்ல இருந்தே நம்ம வந்து அவங்களுடைய கிராட்டிஃபிகேஷனை டிலே பண்ணணும். இப்போ ஏதாச்சும் வேணும்னு கேட்குறாங்கன்னா அது உடனே செய்து கொடுக்காமல் அவங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கான சூழல் கூட ஏற்படும்ங்கிறத அவங்களுக்கு சின்னதுலேருந்தே நம்ம புரிய வச்சோம்னா மேபி அவங்களால மன அழுத்தத்தை கையாளுறதுக்கு எளிமையாக இருக்கும்.
8: தேங்க்யூ மேம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மன அழுத்தத்துக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. இனிமேல் கண்டிப்பாக அவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு டென்ஷனாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதோட இப்போ சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துருங்க. அடுத்ததாக பூஜாஸ்ரீ கூட இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி என் கூட. இப்போது வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள், 9787707078. இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏ மச்சா, என்னடா பார்த்து ரொம்ப நாள் ஆகுது.
2: டேய், நெட் தானே பார்த்தேன்.
1: ஓ அப்படியா,
2: சரி வா ஏன் காஃபி குடிக்க போகலாம்.
1: இல்லை மச்சான், காஃபி உடம்புக்கு நல்லது இல்லைடா.
2: எப்படிடா எல்லாரும் தானே குடிக்கிறாங்க.
1: மச்சான் உனக்கு தெரியாதா, காஃபியில் 2 E இருக்குடா, அதனால தான்.

0: நானும் வரங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நடை பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேஷன் என்கிட்டதான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போலவா? போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ். நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்கெல்லாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்த்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேலாம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஈர கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர் கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம பூஜா ஸ்ரீ கூட தான் பேச போறோம். அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயரணி என் கூட இப்போ பூஜா ஸ்ரீ கூட பேசிடலாமா? பூஜா ஸ்ரீ, ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கதை பேசுவேன் நீங்கல்ல விளையாடுவோம்னு சொன்னீங்க, கூட சேர்ந்து இந்த கதை பேசுவேன்னு சொன்னீங்க. சரி, அந்த கதை பேசுறத பத்தி சொல்லுங்க.
4: இல்ல, நாங்க பிடி பீரியட் அப்ப மட்டும்தான் பேசுவோம்.
3: ஓ, அப்ப மத்த டைம் கிளாஸ் டைம்லாம் பேசவே மாட்டீங்களா?
4: இல்ல, திட்டுதரமா பேசுவோம்.
3: அதான பார்த்தேன், எங்க நம்ம பிள்ளைங்க பேசாம எப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா திருட்டுத்தனமா பேசுவேன்னு சொல்லிருக்கீங்க. சரி, மாட்டிக்க
4: மாட்டீங்க,
3: அவ்வளோ திறமையான ஆட்களா இருக்கீங்களே. சரி, ஓகே ஓகே, பேசுறது கூட தெரியாத மாதிரி பேசுறீங்க. சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு வர லஞ்சில் யாரோட லஞ்ச் ரொம்ப சூப்பரா இருக்கும்?
4: பிரதீக்ஷா நல்லா இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
3: பிரதீக்ஷா லஞ்ச் சூப்பரா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. சரி, ஓகே, இப்போ நீங்க லஞ்ச் அவரப்போ கீழே போய் சாப்பிட்டுட்டு உடனே கிளாஸ்க்கு போயிருவீங்களா, இல்ல வந்து லேட் ஆகுமா? அப்படியே ஜாலியா விளையாடிட்டு பேசிட்டு போவீங்களா?
4: இல்ல, நல்லா சுத்திட்டு பேசிட்டு அப்புறமா சாப்பிட்டு மறுபடியும் சுத்திட்டு இருப்போம். டக்குன்னு சாப்பிட்டுருவோம், மறுபடியும் சுத்துவோம்.
3: சாப்பிட்றதெல்லாம் சீக்கிரம் சாப்பிட்டுருவோம், நாங்க வந்து சுத்துவோம்னு சொல்லியிருக்கீங்க. சரி, ஓகே, நீங்க கேட்கலாம், ஸ்கூல்ல எத்தனை தடவை சுத்தினாலும் அதே தான் இருக்க போகுது அப்படின்னு. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சுத்துறது ரொம்ப ஜாலியா இருக்கும். அதுதான் நம்ம பூஜா ஸ்ரீயும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சரி, பூஜா ஸ்ரீ, உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்?
4: எனக்கு பிளாக் ரெட்டும் பிடிக்கும்.
3: சூப்பர், பிளாக் அண்ட் ரெட் கலர்ல ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா?
4: இருக்கு.
3: சரி, ரெண்டு கலர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கேங்க இல்லையா, ஸோ அந்த கலர் கேம் ஒன்று உங்கள் கூட இப்போ விளையாட போகிறேன். ஓகேவா, விளையாடலாமா?
4: விளையாடலாம்.
3: என்னன்னா, நான் ஃபஸ்ட்டு 3 கலர் சொல்லுவேன், அடுத்ததாக 2 கலர் சொல்லுவேன். நான் எந்த கலரை மிஸ் பண்ணனோ அந்த கலரை நீங்கள் கரெக்டாக சொல்லணும். ஓகேவா, விளையாடலாமா?
4: விளையாடலாம்.
3: ஓகே, உங்களுக்கான கலர் ரெட், எல்லோ, க்ரீன். ரெட், எல்லோ,
4: க்ரீன்.
3: வாவ், டக்குன்னு சொல்லிட்டீங்க. சரி, அடுத்து கஷ்டமாக கேட்கலாம். ப்ளூ, ஆரஞ்ச், ஒயிட். ஆரஞ்ச், ஒயிட்,
4: ப்ளூ.
3: சூப்பர் சூப்பர். சரி, நெக்ஸ்ட் பிளாக், எல்லோ, ரெட். பிளாக், ரெட்,
4: எல்லோ.
3: வாவ், மூணையுமே கரெக்டா சொல்லி ஜெயிச்சிட்டீங்க, செம்மையா விளையாண்டீங்க. சரி, ஓகே, இந்த கேம்ஸ் எல்லாம் ஒத்தி வச்சுட்டு இப்போ வேற ஒரு விஷயத்துக்கு வருவோம். நீங்க டூருக்கெல்லாம் போயிருக்கீங்களா?
4: போயிருக்கேன்.
3: எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க?
4: கேரளா, மைசூர், அப்புறம் ஹேனக்கலுக்கு போயிருக்கோம், மேட்டூர், இந்த மாதிரி போயிருக்கோம்.
3: வாவ், இத்தனை பிளேஸ். சரி, இந்த எல்லா பிளேஸ்லயும் உங்களுக்கு எந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு?
4: கேரளா.
3: கேரளா செம்மையா இருக்கும்ல. சரி, அங்க என்னென்னலாம் பாத்தீங்க?
4: கேரளால அங்க நிறைய வந்துட்டு ரிவர்ஸ் தான் இருக்கும், அங்க நிறைய போட்டிங் போகலாம். கேரளால ஆலப்புழால வந்து போட் ஹவுஸ் போயிருந்தா, அதனால எனக்கு கேரளா ரொம்ப பிடிக்கும்.
3: சூப்பர், அப்ப ஃபேமிலியா ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. சரி, உங்களுக்கு வீட்ல யார ரொம்ப பிடிக்கும்?
4: எனக்கு எல்லாருமே பிடிக்கும்.
3: யாருக்கும் சண்டை வரக்கூடாதுன்னு எல்லாரையும் பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க. சரி, ஓகே, உங்களுக்கு அப்போ மம்மி சமைக்கிறதுல எந்த ஃபுட் ரொம்ப பிடிக்கும்? எது உங்கள் ஃபேவரட்?
4: பிரியாணி பிடிக்கும்.
3: அப்படின்னா பூஜா ஸ்ரீ அவங்க மம்மி செய்கிற பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருக்குமா? சரி, அப்போ ஸ்கூலுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போகும்போது எல்லாமே காலி ஆகிடும்ல?
4: இல்லை, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு போயிடுவேன், ஏன்னா எனக்கு காலி ஆகிடும்.
3: இந்த பிரச்சனையே வேணாம், நான் தனியாக பாக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி தனியாவா? சரி, ஓகே ஓகே. சரி, அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ.
4: தேங்க்யூ.
3: ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், ஸ்டேடி உண்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயரணி என் கூட. இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கு.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷாக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீ அருணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட பூஜா ஸ்ரீ தான் ரொம்பவே சூப்பரா பேசிட்டு இருந்தாங்க. பூஜா ஸ்ரீ மாதிரியே உங்க குழந்தைங்களும் ஷாக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய என்னான 9787707.8 அப்படின்ற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க, இல்ல மெசேஜ் பண்ணுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். சரி, ஓகே. இன்னைக்கு நான் குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பரான தாறுமாறான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் சொல்ல போறேன். இந்த ரெசிபியில ஹெல்த் பெனிஃபிட்டும் அதிகமா இருக்கு, அண்ட் அதே நேரத்துல குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான, அதாவது அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரெசிபி தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த ரெசிபியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர் சிப்ஸ் தான். என்னடா கேக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கே, லேடிஸ் ஃபிங்கர்னா நம்ம வெண்டைக்காய் தானே, வெண்டைக்காயில சிப்ஸா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? வெண்டைக்காயில சிப்ஸ் தான் உண்மையிலேயே சூப்பராகவும் டேஸ்டாகவும் இருக்கும். வாரத்துல ஒரு நாள் எப்பயுமே காயை வந்து பொரியல் பண்ணி கொடுத்து பழகி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்கும் புதுசா வித்தியாசமா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதோட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருள் நிறையாலாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். என்னென்னு கேட்டீங்கன்னா முக்கியமான பொருளான வெண்டைக்காய், அதை நல்லா சின்ன சின்னதாவோ இல்ல ஸ்லைஸ் ஸ்லைஸாவோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஷேப்ல அந்த டிசைன் டிசைனாலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக கடையிலேயே சிக்கன் மசாலா ரெடிமேடாக கிடைக்கும். ஸோ எண்ணெயில் போடுறதுக்கு அந்த சில்லி சிக்கன் மசாலா இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது தேவையான அளவு அப்படின்னா 3 ஸ்பூன் போட்டாலே போதும், ரொம்ப ஜாஸ்தியாக போட வேண்டாம். அது கூட லைட்டாக உப்பு மட்டும் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து அப்படியே ஊற விட்டுறணும். அது ஊறினதுக்கப்புறமா இதை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து எண்ணெயில் முழுகிற மாதிரி போட போகிறது கிடையாது, லைட்டாக கடாயில் ஒரு 7 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றி அதில் இந்த வெண்டைக்காவை அப்படியே ஃபுல்லாக போட்டு நல்லா வறுத்தெடுத்து திருணும். இதை வந்து எண்ணெயில் நம்ம பொறிக்க கூடாது, லைட்டாக வறுத்தெடுத்தாலே போதும். ரொம்ப சூப்பரான கிறிஸ்பியான இந்த லேடிஸ் ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ஈவினிங்கில் இந்த குளிராக

இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன், ரொம்ப டேஸ்டாகவும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதோட இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே போனை எடுங்க, நம்பரை டைல் பண்ணுங்க, 9787707178 அப்படின்ற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க இல்லை மெசேஜ் பண்ணுங்க, உங்களோட ஓட்டை ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ல ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீ அருணி என் கூட, பாட்டு கேட்டு வந்துருங்க.

0: அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு பூஜா ஸ்ரீ தான் ரொம்பவே சூப்பராக நம்ம கூட பேசிட்டு இருந்தாங்க. பூஜா ஸ்ரீ கூட பேசினதால இந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரில, அவ்வளோ சூப்பராகவும் ஜாலியாகவும் போச்சு. ஸோ பூஜா ஸ்ரீ மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய என்னான

0: 7 0 107 8 அப்படின்ற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க, இல்ல மெசேஜ் பண்ணுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். சரி, ஓகே. எப்பயுமே இந்த நேரத்துல கடைசியா நம்ம கூட டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்க ஸ்கூல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் புதுசு புதுசா கத்துக்கிறாங்க, என்னெல்லாம் பண்றதுக்கு விரும்புறாங்க, அது மட்டும் இல்லாம எதெல்லாம் அவங்க சின்ன சின்ன விஷயங்களை மாத்திக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்க அதிகமா டவுட்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க, அதாவது கிளாஸ் ஜாஸ்தியா கவனிச்சாங்கன்னா டவுட்ஸ் கேட்பாங்க. ஸோ கான்சென்ட்ரேஷனே கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அவங்க டவுட்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க, தூங்கி முடிச்சுட்டு எப்படா கிளாஸ் முடியும் அப்படின்னு சொல்லி ஏஞ்சி போற நிலைமையில தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களை நம்ம எப்படி மாத்தலாம் மேம், அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டை நம்ம எப்படி பில்ட் பண்ணுறது மேம்?
1: அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டவுட் கேட்காத ஸ்டூடெண்ட்டை கான்ஃபிடென்ஸ் பில்ட் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எல்லா குழந்தையும் டவுட் கேட்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு குழந்தைங்க கேட்குற டவுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாடத்துக்குமே அந்த கிளாஸ் ரூம் சுச்சுவேஷனுக்குமே சம்மந்தம் இல்லாத டவுட் கேட்குற குழந்தைங்களும் இருக்காங்க. அதே மாதிரி அந்த பாடத்துக்கு சம்மந்தப்பட்ட டவுட்டையுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராஆர்டினரியாக கேட்குற குழந்தைங்களும் இருக்காங்க. எதுவுமே இல்லாமல் டீச்சர்ஸ் சொல்கிறாங்களா பாடம் நடத்துகிறோமா அப்படின்னு டவுட் கேட்காத குழந்தைங்களும் இருக்காங்க. அந்த டவுட் கேட்காத குழந்தைங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லைன்னா சொல்ல முடியாது. அந்த குழந்தைங்க டவுட் கேட்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். உடனே கிளாஸ் ரூம்லேயே கூட அதுங்களுக்கு டவுட் வரலாம், இல்லை அந்த பாடத்தை பின்னாடி படிக்கக்குள்ளாரே டவுட் வரலாம். எப்போ ஒரு மாணவன் டவுட் கேட்டாலுமே அதை சொல்லி கொடுக்குற இது வந்து டீச்சர்ஸ்க்கு இருக்குது. கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கும் டவுட் இல்லாமலாம் இருக்காது, டவுட் இருக்கும்.
0: தேங்க்யூ மேம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வீட்டில் போய் ஹோம் ஒர்க் எழுதுவாங்க இல்லையா, அப்பயுமே டவுட் கேட்காமல் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு அதை புரிய வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம், வீட்டில் இருந்தாலும் சரி ஸ்கூலில் இருந்தாலும் சரி. சரி, ஓகே. அதோட நானுமே இப்போ டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். அதோட நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி என் கூட. இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுருங்க. அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு டாடா பாபா சொல்லிக்கிறேன். பாய் பாய் நேர்களே.

0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பராக இருக்கேங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியோட முதல் பகுதியில் கேரளாவோட கோட்டயம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான சுற்றுலாத்தலமான இலிக்கல் கல்லு அப்படின்ற ஒரு மலைப்பகுதியை பற்றி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண் தாங்க. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3500 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த இடம் இயற்கை ஆர்வலர்கள், மலையேற்று பயணிகள் மற்றும் புகைப்பட கலைஞர்களோட மனசை கவரக்கூடிய ஒரு சொர்க்கமாக இருக்குது. இலிக்கல் கல்லோட மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, இது ஒரு பிரம்மாண்டமான ஒற்றை பாறை. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பாறையோட ஒரு பகுதி சரிந்து விழுந்ததுனால இன்னைக்கு அதோட ஒரு பகுதி மட்டும் எஞ்சி இருக்கு. அதுதாங்க இந்த இடத்துக்கு தனித்துவமான தோற்றத்தையும் தனி அடையாளத்தையும் கொடுக்குது. இந்த மலைப்பகுதியில் 3 முக்கியமான பாறை அமைப்புகள் இருக்குங்க. அதில் ஒன்று குடை மாதிரியாக காட்சி அளிக்கிறதுனால அதை கூடு கல்லு அப்படின்னும், இன்னொன்று கொஞ்சம் வளைந்த வடிவத்தில் இருக்கிறதுனால கூணு கல் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய மிகக்குரிய இயற்கை பாதை தான் நரக பாலம் அப்படின்னு அழைக்கப்படுது. அதோட பேரை கேட்டாலே கொஞ்சம் பயமாக இருந்தாலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு இன்னைக்கு சுற்றுலா பயணிகள் அந்த பகுதியை பாதுகாப்பாக ரசிக்க முடியுதுங்க. இலிக்கல் கல் அடைய வாகனத்தில் போகக்கூடிய பாதை இருக்குது. அதையும் தாண்டி 1 கிலோமீட்டர் மட்டும் நம்ம மலையேற்றம் செஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அந்த பயணத்தோட ஒவ்வொரு அடியும் இயற்கையோட அழகை நெருக்கமாக உணர வைக்கும். பசுமையான மலைகள், குளிர்ந்த காற்று, மேகங்களுக்கு நடுவில் தெரியக்கூடிய பள்ளத்தாக்குகள், இது எல்லாமே மனசுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்குதுங்க. இந்த மலை உச்சியிலிருந்து உருவாகக்கூடிய சின்ன நீரோடைகள் அதுக்கப்புறமா ஒன்றிணைந்து மீனாட்சி ஆற்றோட தோற்றத்துக்கு காரணமாக இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தெளிவான வானிலை நிலவரப்போ தொலைவில் இருக்கக்கூடிய அரபிக்கடலையும் மெல்லிய நீலக்கோடா நம்மளால பார்க்க முடியும் அப்படின்றது இந்த இடத்தோட இன்னொரு சிறப்பாகவுமே இருக்கு. பௌர்ணமி நாளில் மாலை வேளையில் இங்கிருந்து பார்க்கக்கூடிய சூரிய அஸ்தமனமும் அதே நேரத்தில் உதிக்கக்கூடிய நிலவு காட்சியும் பயணிகளோட மனசில் நீங்கா நினைவாக பதிஞ்சிடுதாங்க. இயற்கையை ரசிக்கவும் அமைதியை உணரவும் சாகச பயணத்தை அனுபவிக்கவும் விரும்புகிறவங்க கண்டிப்பாக ஒரு முறையாவது இலிக்கல் கல்லுக்கு போகலாம். ஆனால் பயணத்தப்போ சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது நம்ம எல்லாரோட பொறுப்பும் கூடங்க. பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து குப்பைகளை வீசாமல் இயற்கையை இயற்கையாகவே விட்டுட்டு போகலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே. நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் ஃபெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் ஃபெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம் தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பெயர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பெயர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, சேர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி, அந்த பாறைகளை மோதி மோதி, அந்த பாறைகளுக்குள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிகிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமா கரைகள்ல அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது.

0: ஆவணங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள் தேடுதல் பணிகள்ல இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்தின கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேரு. அப்புறம் முத்து அப்படின்றது, முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும், அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்களையும் வரலாற்றிலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தான். இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா, திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள் இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லையும் திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இத வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல ஜே ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அந்த இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
4: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டென்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. உழவுதான் உலகத்தோட முதுகெலும்பு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்மளோட அன்றாட உணவுல இருந்து பொருளாதாரம் வரைக்கும் விவசாயம் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. ஆனா இன்னைக்கு அந்த விவசாயமே காலநிலை மாற்றத்தோட தாக்கத்தால பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருதுன்னு சொல்லலாம். பருவமழை சரியான நேரத்துல பெய்யாதது, அதிக வெப்பநிலை, நீண்ட கால வறட்சி, திடீர் கனமழை, வெள்ளப்பெருக்கு, நிலத்தடி நீர் குறைவு மாதிரியான பல காரணங்களால விவசாயிகளோட உழைப்பு பெருசா பாதிக்கப்படுது. விதைத்த பயிர்கள் முழுமையா வளராம போவதும் எதிர்பார்த்த மகசூல் கிடைக்காம போறதும் விவசாயிகளோட வாழ்வாதாரத்தையே கேள்விக்குறியாக்குதுங்க. ஆனா சவால் இருக்கிறது மாதிரியே அதுக்கான தீர்வுகளும் இருக்கு. நான் கடைசியா ஏற்காடுக்கு போயிருந்தப்போ ஏற்காட்டுல செல்வம் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சு அவர்கிட்ட கிளைமேட்டிக் சேஞ்சஸ் பத்தியும், அங்க மக்களோட வாழ்வாதாரத்துக்கான விலைவாசி கரெக்டா இருக்கா அப்படின்றத பத்தியும், அது மட்டும் இல்லாம ஏற்காட்டுல என்னென்ன விவசாயங்கள் செய்யறாங்க அப்படின்றத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். வாங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்கலாம்.
5: வணக்கம் அண்ணா.
6: வணக்கம்.
5: உங்க பேரு?
6: செல்வம்.
5: எந்த ஊர் அண்ணா?
6: நான் ஜெரினாக்காடு, ஏற்காடு ஜெரினாக்காடு.
5: எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
6: பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்க
5: தான்.
6: ஆமா.
5: ஓகேண்ணா. இங்கே வந்துட்டு ஃபஸ்ட் இருந்த கிளைமேட்டுக்கும் அப்போல்லாம் ஜில்லுன்னு இருக்கும், இப்போ இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க?
6: இப்போ கொஞ்சம் மரத்தை வெட்டிட்டாங்க, கொஞ்சம் சில்னஸ் கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலும் அந்த டைமிங் வந்தால் சில்னஸ் வந்துடும். எப்பயுமே ஏற்காடு ஒரே மாரியே தான் இருக்கும். மரம் வெட்டினாலும் வெட்டலினாலுமே கிளைமேட் எப்பயுமே ஒரே மாரி தான் இருக்கும். டூரிஸ்ட் பிளேஸ்க்கு நல்லா பிடிச்ச மாரி இருக்கும்.
4: ஓகேண்ணா. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5 ரூபா 10 ரூபா எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஒரு பேக் நிறையா வந்துட்டு திங்ஸ் வாங்கிட்டு வரலான்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த விலைவாசி எந்த லெவலில் இருக்குது இங்கே சுற்றுலா தலமாக இருக்கிறனால?
6: இல்லைப்பா, அப்படியே நாளுக்கு நாள் எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகுதோ அதேமாரியே விலைவாசியும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அது பொதுமக்களுக்கு எதுவும் தெரிவிச்சிக்கல, அந்தளவுக்கு கரெக்டாக தான் போயிட்டுருக்குது. பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு நடைமுறையும் மாறுறதுனால பொதுமக்களுக்கும் அது புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதுக்கு தகுந்தமாரி போய்க்கிறாங்க.
4: இப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வாதாரத்துக்காக என்னென்ன வேலை செய்கிறாங்க, என்னென்ன தொழில் செஞ்சுட்டு வராங்க?
6: அப்படி எஸ்டேட் வேலைக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்லாம் எஸ்டேட்டு வேலைக்கு தான் போயிட்டுருந்தாங்க, அது போயிட்டுருந்தாங்க. இப்போ அந்த ஹோட்டல் அந்தமாரிலாம் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் அதிகமானவொன்னே அதுக்கு பாதி பேர் போகிறாங்க. அவங்கவுங்க வாழ்வாதாரத்துக்கு அவங்கவுங்க ஒரு வேலை செஞ்சு அவங்க வாழ்வாதாரத்தை போய்க்கிறாங்க. தம்பி,
4: இங்கே வந்துட்டு விவசாயம் அப்படின்றது எந்த லெவலில் இருக்குது, என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க?
6: இங்கே விவசாயம்னு பார்த்தா இங்கே பலாப்பழம், கமலாப்பழம், ஆரஞ்சு, பட்டர் ஃப்ரூட்டு, அத்திப்பழம், இந்தமாரி பழ வகைகள் நிறையா இருக்கும். அப்புறம் காஃபி, மிளகு, இந்தமாரிலாம் நிறையா இருக்குது. தம்பி
4: ரொம்ப தெளிவாக பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு செல்வம் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். நேர்களே, கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு, உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: அக்கா நானும் வரேங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நடை பிடிக்கிற? சரிவா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேஷன் என்கிட்டதான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா இது உன் தம்பி தான் போலவா, போய் பார்க்கலாம்.
1: சார் என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்கெல்லாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்த்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேலாம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
4: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காட்டில் ஆனைக்காடு பகுதியை சேர்ந்த தெருக்கூத்து நாடக கலைஞர்கள் எல்லாருமே ரொம்ப அருமையா ஒரு நாடகத்தை வந்து நமக்காக நிகழ்த்தி காட்டினாங்க. அந்த நாடகத்துல இருந்து தினமுமே ஒரு சின்ன சின்ன பகுதியை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதுல இருந்து ஒரு பகுதி உங்களுக்காக இதோ இப்ப வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.
5: எப்படின்றா இந்த உச்சண்டாபுரி ஆளக்கூடிய என்னோட பெயரோ முருகன் தயிராக வேண்டும். ஆமா, அப்படி என் பெயர் முருகன் தயிரா இருந்தாலும் 10 மாதம் 300 நாள் 3000 தசம நாடிகள் அங்கத்திலே சுமந்து பெற்ற என் தாயின் பெயர் என்ன? வாடா மகனே, வருங்கால இளவரசா என்று தாளாட்டி சீராட்டி வளைத்த என் தந்தையின் பெயர் என்ன அப்படின்னு தெரிந்ததா?
6: சொன்னால் தெரியும்,
5: தெரிவிக்கின்றேன்.

0: ஆனால் சிசியா எப்படின்றா?
1: ரொம்ப அருமையா இருக்குல்ல. இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். நேர்களே, நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787770178 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இன்னைக்கு ஒரு அழகான பறவையை பத்தி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அந்த பறவையோட பேரு மஞ்சள் தாடை லெப் விங் அப்படின்றது தாங்க. இந்த பறவை இந்திய துணைக்கண்டத்துக்கு மட்டுமே உரிய ஒரு சிறப்பு இனமா இருக்கு. இந்தியா, இலங்கை, நேபாளம் மற்றும் பாகிஸ்தானோட சில பகுதிகளில் இது இருக்குங்க. குறிப்பா வறண்ட புல்வெளிகள், திறந்த நிலப்பரப்புகள் மற்றும் புதர்கள் நிறைந்த இடங்களை வாழ்விடமா தேர்ந்தெடுக்குது. இந்த பறவையை அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்பவுமே ஈஸி தாங்க. இதோட உடல் வெளிர் பழுப்பு நிறத்திலையும் தலை கருப்பு நிறத்திலையும் இருக்கும். கண்களுக்கு பக்கத்துல மஞ்சள் நிற சதை பகுதியும் மஞ்சள் நிற கால்களும் இதோட தனித்துவமான அடையாளங்களா இருக்கு. அதனாலதான் இதற்கு மஞ்சள் தாடை லெப்விங் அப்படின்ற பேருமே வந்திருக்கு. நேர்களே, இந்த பறவை மிகவும் எச்சரிக்கையானது. ஏதாவது ஆபத்து அது பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னா உடனே கூர்மையான சத்தம் எழுப்பி மற்ற பறவைகளை எச்சரிக்குமா. அதோட குரல் வறண்ட வெளிகளில் ரொம்பவுமே தூரமாக போகும்னு சொல்கிறாங்கங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இனப்பெருக்க காலம் பொதுவாக மார்ச்லேருந்து மே மாதம் வரைக்கும் மரங்களில் கூடு கட்டாமல் தரையில் ஒரு சின்ன பள்ளம் தோண்டி அதுலேயே 4 முட்டைகளை இடுதுங்க. அந்த முட்டைகளோட நிறம் மண் மற்றும் கற்களோட நிறத்தை மாதிரியே இருக்கிறனால எதிரிகளோட கண்களில் ஈஸியாக பற்றாது. அதனால இது இயற்கை கொடுத்துருக்கக்கூடிய அற்புதமான பாதுகாப்பு முறையாக இருக்குது அந்த பறவைக்கு. அதே சமயத்தில் குஞ்சுகள் முட்டையிலேருந்து வெளியில் வந்த சில மணி நேரத்தில் பெற்றோர் பறவையோடு சேர்ந்து நடக்கவும் உணவு தேடவும் தொடங்கிறது. ஆபத்துன்னு வந்துட்டா பெற்றோர் ஒரு எச்சரிக்கை ஒலி எழுப்புமாங்க. உடனே குஞ்சுகள் தரையில் அசையாமல் படுத்துக்கிட்டு சுற்றி இருக்கக்கூடிய மண்ணோட கலந்துடுது. இதனால வேட்டையாடக்கூடிய விலங்குகளால் அந்த குட்டி பறவையை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக ஆயிடுதுங்க. இந்த பறவை வண்டுகள், கரையான்கள் மற்றும் பல சின்ன பூச்சிகளை உணவாக சாப்பிடுது. இது மூலமாக விவசாய நிலங்களில் பூச்சிகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தி இயற்கை சமநிலையை அப்படியே வச்சுக்க உதவுதுங்க.

0: கத்துக்கிட்டு இருக்கு.
1: நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட தொன்மையான பழங்குடி சமூகங்களில் ஒருத்தங்களான அரண்டே மக்களை பற்றி தான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. அரண்டே மக்கள் ஆஸ்திரேலியாவோட வடக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஆலிஸ் ஸ்பிரிங்ஸ் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பல ஆயிரம் வருஷங்களாக வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க அந்த பகுதியோட பூர்வீக மக்களாகவுமே இருக்காங்கங்க. அரண்டே மக்களோட வாழ்க்கை இயற்கையோடு நெருக்கமாக பின்னி பணிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மலைகள், பாறைகள், ஆறுகள், விலங்குகள் அப்படின்னு இயற்கையில் ஒவ்வொரு அம்சத்தையும் அவங்க புனிதமாக நினைக்கிறாங்க. அவங்களோட ஆன்மீக நம்பிக்கையில் அல்டியரே, அதாவது கனவு காலம், ரொம்ப முக்கியமான இடத்த கொண்டதா இருக்குங்க. உலகம் எப்படி உருவானது, மனிதர்கள், விலங்குகள், நிலப்பரப்புகள் எப்படி தோன்றினது அப்படின்றத சொல்லக்கூடிய பல புராண கதைகள் தலைமுறை தலைமுறையா வாய்மொழியா பரவிட்டு வருது. அரண்டே மக்களோட தனிச்சிறப்பே அவங்களோட மொழி தாங்க. பல்வேறு அரண்டே வட்டார மொழிகள் இன்னைக்குமே பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம வார்த்தைகள் இல்லாம கைகளோட அசைவுகள் மூலமா கருத்துக்களை பரிமாறக்கூடிய சைகை மொழியுமே இவங்க கிட்ட மிகவும் வளர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்லலாம். இவங்களோட கலாச்சாரத்துல பாடல்கள், நடனங்கள் மற்றும் சடங்குகள் முக்கிய இடம் வகிக்குதுங்க. ஒவ்வொரு நடனமும் ஒரு கதையை சொல்லுது. ஒவ்வொரு பாடலும் முன்னோர்களோட நினைவுகளையும் இயற்கையோட பெருமையையும் எடுத்துரைக்குதுங்க. இந்த பாரம்பரிய கலைகள் இன்னைக்குமே பாதுகாக்கப்பட்டுட்டு தான் வருது. அரண்டே மக்களோட வாழ்க்கைய உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவங்கல்ல புகழ்பெற்ற ஓவியர் ஆல்பர்ட் நமஜிரா குறிப்பிடத்தக்கவரா இருக்காரு. ஆஸ்திரேலியாவோட பாலைவன நிலப்பரப்புகளையும் மலைகளையும் தன்னோட ஓவியங்கள்ல உயிர்ப்போடு வரைஞ்சு உலகம் முழுசுமே புகழ் பெற்றவர் தான் இவரு. இன்னைக்கு காலத்துல அரண்டே மக்களோட வாழ்வாதாரத்துல சுற்றுலா முக்கிய பங்கு வகிக்குதுங்க. உலகம் முழுசுல இருந்தும் வரக்கூடிய பயணிகள் அவங்களோட கலாச்சாரம், கலை, இசை மற்றும் பாரம்பரிய வாழ்க்கை முறைய தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டுறாங்க. நேர்களே, ஒவ்வொரு பழங்குடியின சமூகமும் மனிதகுலத்தோட விலைமதிப்பற்ற கலாச்சார செல்வமா இருக்கு. அவங்களோட மொழி, கலை, வாழ்க்கை முறை மற்றும் இயற்கையை மதிக்கக்கூடிய பண்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிறதும் மதிக்கிறதும் ரொம்ப அவசியமான விஷயமா இருக்குங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில. ஆனா இன்றைய நிகழ்ச்சியில இல்ல, நாளை நிகழ்ச்சியில. நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787701078 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்ப நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா வைவ நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேங்க. அப்படி இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு கரெக்டாக ஒரு வருடத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. அப்போ அவருக்கு வந்து 17 வயசு, இன்றைக்கி வந்து ஒரு 18 வயசு இருக்கலாம். இந்த 18 வயசில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? அம்மா இன்றைக்கி என்ன சமையல், இல்லாட்டி நண்பர்கள் கூட புது புது கேம்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இல்லை 12th முடிச்சுட்டு என்ன காலேஜ் சேரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ஜெர்மனியில் இருக்கிற ஒரு 17 வயசு இளைஞர், இப்போ 18 வயசு இருக்கும், அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, ஒரு வருடத்திற்கு முன்னாடி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கிறார். அப்படி என்ன நாகராஜ் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட வீடு வாசல் அவருடைய உடைமைகள் எல்லாத்தையும் வித்துட்டு 24 மணி நேரமும் ரயிலையே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. என்னது நாகராஜ் புரியல? ஆமாங்க, நீங்கள் கேட்டது நிஜமான ஒரு விஷயம்தான். இன்றைக்கி நம்ம ஷோவில் அதை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். அந்த இளைஞரோட பேர் லசே ஸ்டாலே. அவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேங்க. நம்ம பல பேருக்கு லாங் ரைடு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். பைக் எடுத்துக்கிட்டு லடாக் போகிறது, காரில் ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு போகிறது.

இதெல்லாம் ஒரு கனவுகளாக இருக்கும். ஆனால் ரயில் பயணம் இருக்கே அது ஒரு தனி சுகம் அப்படின்னு சொல்லலாங்க. ஜன்னலோர சீட்டில் உட்கார்ந்து அந்த காற்று நம்மளுடைய ஃபேஸில் படுற மாதிரி அப்படியே வெளியே இருக்கிற இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு போகிறது உண்மையிலேயே வந்து ஒரு தனி ஃபீலுங்க. நம்ம ஊரில் ஒரு ரெண்டு நாள் ரயில் பயணம் அப்படின்னாலே எப்படா ஊர் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் டயர்டாக இருப்போம், எப்படா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்போம். ஆனால் ஜெர்மனியை சேர்ந்த லஸ்ஸே ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, கடந்த 2022 வருஷத்துலேருந்து, அதாவது அவருடைய 15 வயசுலேருந்து ரயில்லையே வாழ்ந்துட்டுருக்கார். ரயிலே அவருடைய வீடாக மாற்றிக்கிட்டார். தினசரி அவருடைய இலக்கு குறைஞ்சது 600 கிலோமீட்டர் பயணம். இது வரைக்கும் அவர், அதாவது இந்த கதை ஒரு வருடத்திற்கு முன்னாடி நடந்தது இல்லைங்களா, அப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 500,000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறார். தொடர்ந்து அவரோட கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாடலில் கேட்டுருங்க.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

ஸோ நான் எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஜெர்மனியைச் சேர்ந்த ஒரு இளைஞருங்க. அவருக்கு வந்து இன்றைக்கி ஒரு 18 இருக்கலாம். அவர் வந்து அவரோட 15 ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். அதாவது வீடு, அதுக்கப்புறம் அவருக்கு இருந்த அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் வித்துட்டு 24 ட்ரெயின்லேயே வந்து வாழ்ந்துட்டுருக்காருங்க. இது பாசிபிளா நாகராஜ் அப்படின்னா, அவர் அது மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்காரு. இது ஒரு உண்மை கதை தான். லஸ்ஸே ஸ்டோலே அப்படின்றது தான் அவருடைய பேருங்க. தினசரி ஒரு 600 ட்ரெயின்லேயே பயணம் பண்ணுறார். இது வரைக்கும் அவர் கடந்த தூரம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 500,000 எல்லை. அதாவது அவருடைய நாடு ஜெர்மனி இல்லைங்களா, ஆனால் ஒட்டுமொத்த ஐரோப்பா நாடுகள் முழுவதுமாக அவர் வந்து சுற்றிகிட்ருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கிட்டத்தட்ட 500,000 அப்படின்னா பூமியவே நிறைய முறை சுற்றி வந்துடலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ தூரமான ஒரு விஷயம். இவர் எப்படி இப்படி வாழ்கிறாரு? வீடு அப்படின்னு அவருக்கு இருக்கா? சாப்பாடு, துணி துவைக்கிறதுக்கு, இதெல்லாம் எப்படி என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். லெஸ்ஸேவோட மொத்த வாழ்க்கையுமே அவரோட முதுகில் இருக்கிற ஒரு பேக் தான் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா சில செட் உடைகள், அதே மாதிரி லேப்டாப், ஹெட்ஃபோன், தூங்கிறதுக்கு ஒரு சின்ன போர்வை. அப்படியே ரயிலில் போவார். எங்கேயாவது ஸ்டேஷனில் டைம் கிடைக்கும்போது அங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூம் வந்து பயன்படுத்திப்பார். அங்கே இருக்கிற இடங்கள்லேயே உடைகள்லாம் துவைச்சிப்பார். அப்படியே அதை காய வச்சு எடுத்துக்கிட்டு ட்ரெயினில் திரும்பவும் ஏறிடுவார். அவர் என்ன, நாங்கள் ரஜி சும்மா அப்படி சுற்றிட்டு இருக்காரா, ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரயிலில் போய்கிட்டே அவருடைய லேப்டாப் மூலமா சில வேலைகளையும் பார்க்குறாரு. இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவர் வந்து ட்ரெயின் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு ட்ரெயின்லேயே. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆச்சரியமான ஒரு கதையை கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. பாட்டு கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏ மச்சான், என்னடா பார்த்து ரொம்ப நாள் ஆகுது.
2: டேய், நேத்து தானே பார்த்தேன்.
1: ஓ அப்படியா,
2: சரி வா ஏன் காஃபி குடிக்க போலாம்.
1: இல்ல மச்சான், காஃபி உடம்புக்கு நல்லது இல்லடா.
2: எப்படிடா எல்லாரும் தானே குடிக்கிறாங்க.
1: மச்சான் உனக்கு தெரியாதா, காஃபில 2 E இருக்குடா, அதனாலதான்.

0: வாக்கா, நானும் வரேங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நடை பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேசன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போல, வா போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்கெல்லாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேலாம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ரயே பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, ரயிலே வீடா மாத்தி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தருடைய ஒரு கதையை தாங்க இன்றைக்கி நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அவருடைய பேர் லசே ஸ்டோலி, ஜெர்மனியை சேர்ந்தவர். 17 வயசில் அந்த மாதிரி கிட்டத்தட்ட 500,000 கிலோமீட்டர் வந்து ட்ரெயின்லேயே கடந்துருக்கிறார். அவர் வந்து தூங்கிறது, சாப்பிட்றது, ஒர்க் பண்ணுறது எல்லாமே ட்ரெயினில் தாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 600 கிலோமீட்டர் ரயில் பயணம், கிட்டத்தட்ட 500,000 கிலோமீட்டர் ரீச் பண்ணியிருக்கிறாரு. இப்போ நினச்சி பாருங்க, நம்மளோட வீட்டில், அம்மா நான் வந்து இனிமேல் வீட்டை விட்டுக்கு ட்ரெயின்லேயே வாழ போகிறேன், வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? டேய், முதல்ல போயிட்டு படிடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க 17 வயசில். ஆனால் இவருக்கு அவருடைய பேரண்ட்ஸ் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது இவர் போயிட்டு இந்த மாதிரி நான் ரயிலே வந்து இருக்கலான்ட்ருக்கேன், வீட்டுக்கெலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவருடைய அந்த ஆசையை புரிஞ்சுக்கிட்டு முழு சப்போர்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ரயில் பயணங்களுக்காக வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 800,000 ரூபாய் வரைக்கும் செலவாகுது ஒரு வருஷத்துக்கு. அந்த முழு செலவையும் அவங்களுடைய பெற்றோரே வந்து பார்த்துருக்குறாங்கங்க. பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய துணையாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க பையன் வந்து சும்மா வந்து ஊர் சுற்றுல ஏதோ ஒன்று ஒரு பெரிய விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு, எதிர்காலத்துக்கான ஒரு முதலீட்டை தேடி ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினச்சி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவரும் வந்து சும்மா மட்டும் ரயிலில் வந்து சுற்றலைங்க. அவர் லேப்டாப்பில் வந்து எப்பயுமே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எப்படி நம்ம வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒர்க் ஃப்ரம் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. நினச்சி பாருங்கள், வீட்டுக்கே போல் ரயிலே வாழ முடியுமா அப்படின்னு நினச்சி பாருங்கள். உண்மையிலே வந்து இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். அதே மாதிரி இந்த கதையை பற்றி ஏதாவது ஃபீட்பேக் இருந்தது அப்படின்னா, நம்ம நிலை எனக்கு அப்படியே நீங்கள் வந்து அனுப்பலாம், உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள். பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: அண்ணா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஜெர்மனியைச் சேர்ந்த லஸ்ஸே ஸ்டோலே. ஒரு நாளைக்கு 600 கிலோமீட்டர் ரயிலில் மட்டுமே பயணம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர், கிட்டத்தட்ட 500,000+ கிலோமீட்டரை ரயிலே கடந்திருக்காருங்க. ஒரு வருடத்திற்கு 800,000 ரூபாய் இதுக்கு செலவாகுதுங்க. அதை வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ரயிலையே சுற்றுறதுக்கு 800,000 செலவு பண்ணணுமா, வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நினைப்பாங்க, அவர்கிட்டையும் கேட்பாங்க. ஆனால் அவர் வந்து சும்மா வேடிக்கை பார்த்துட்டு மட்டும் போகாமல் ஒவ்வொரு பயணத்துலேயும் ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் வந்து பண்ணிகிட்டு இருக்கார். அதாவது ஒரு சாஃப்ட்வேர் மூலமா அவர் பயணிக்கிற இடங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை டேட்டாவாக சேகரிக்கிறார். அதே மாதிரி கூட பயணிக்கிற சக பயணிகளோட ரயில் அனுபவங்கள், அவங்களோட நிறைகள் குறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி ரயில்வே துறையில் என்னென்ன வசதிகள் குறைவாக இருக்குது, என்னென்ன இருந்தால் நல்லாயிருக்கும், பயணத்தை எப்படி இன்னும் சொகுசாகவும் சூப்பராகவும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்ருக்காரு. இப்போ இந்த அனுபவங்களை வச்சு எதிர்காலத்தில் ரயில்வே துறையில் ஒரு முக்கிய பொறுப்பில், அதாவது ரயில்களை இயக்கிறது, பயண முறைகளை மேம்படுத்துறது போன்ற பதவிகளில் இவருக்கு வந்து வேலைக்கு சேரணும் அப்படின்றது ஒரு லட்சியம்னு கூட சொல்லலாங்க. அது மட்டுமே இல்லாமல் ஐரோப்பாவோட சுற்றுலா தலங்களை பற்றின ஒரு முழு விவரங்களையும் சேகரித்து ஒரு சொந்த சுற்றுலா தொழிலை வந்து தொடங்கணும் அப்படின்றதும் இவருடைய பிளானாக இருக்குங்க. அதனால் அவர் வந்து பாருங்கள், ஒரு ஆசையும் கூட இது மாதிரி ரயில்லையே வந்து வாழணும் அப்படின்னு. அதுவும் 15 வயசுலேருந்து அந்த ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி வந்து ஒரு 18 வயசு இருக்கும். 15 வயசுலேருந்து 17 வயசு வரைக்குமே 500,000 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணியிருக்கிறார். வீட்டுக்கெல்லாம் வந்து போகவே இல்லைங்க, ரயில்லையே வாழ்ந்துருக்கிறார். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை யாராலும் நினச்சி பார்க்க முடியுமா? சும்மா வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணலாம். அப்படி ஒரு நாள் நம்ம ரயிலில் பயணம் பண்ணால் கூட ரொம்ப டயர்டாயிருவோம், அடுத்து எப்படா வீட்டுக்கு போயிட்டு தூங்கலாம் அப்படின்னு தான் வந்து தோணும். ரயில் பயணமும் ஓரளவுக்கு அப்படியே டயர்டனஸ்லாம் வந்து கொடுக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி அவர் வந்து அப்படி ஒரு சாதனையை பண்ணியிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு லஸ்ஸே ஸ்டோலே அவரோட ஒரு பயண கதையை தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். பொதுவாக நேயர்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும், இப்படி ரயில்லையே அவர் வந்து பயணம் பண்ணுறாருங்களே, எப்படி வந்து தூங்குவார், எப்படி குளிப்பார், எப்படி மொபைல் சார்ஜ் போடுவார் அப்படின்லாம் ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற ட்ரெயினில், அதாவது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ட்ரெயினில் அந்த ஒரு ஸ்பெசிலிட்டிஸ்லாம் வந்து இல்லை, பயங்கர ரஷ்ஷாக வந்து இருக்கும். அதாவது அந்த ஷீட் பிடிக்கிறதே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும், அதாவது புக் பண்ணல அப்படின்னா. ஆனால் நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஜெர்மனிலையும் ஐரோப்பா நாடுகள்லேயும் முக்கிய ரயில்வே ஸ்டேஷன்களில் எல்பி டிபி லவுஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு, ரயில்வே லவுஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொகுசு அறைகள் வந்து இருக்கும். லஸ்ஸே தினமும் காலையில் ஏதாவது ஒரு பெரிய சிட்டி ஸ்டேஷனில் இறங்கி அங்கே இருக்கிற அந்த லவுஞ்சில் அவர் வந்து குளித்து ரெடி ஆகிடுவாருங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பயணிகளுக்கு காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும், அதை லஸ்ஸே வந்து பயன்படுத்திப்பார். அதுக்கப்புறம் பகலில் ரிசர்ச் பண்ணிவிட்டு நைட் டைமில் இருக்கிற

ஃப்ளைட் ட்ரெயின் அப்படின்னு வந்துருக்கும், எக்ஸ்பிரஸ் ரயில்களில் தேர்ந்தெடுத்து அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் கிளாஸ் சீட்டில் வந்து சொகுசாக படுத்து தூங்கிடுவார். அப்போ கூட ரயிலே தான் அவர் வந்து தூங்குவார் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ரயில் தான் அவருடைய ஒரு தூங்கக்கூடிய ஒரு இடமாகவும் வந்து இருந்திருக்கு. தினமும் 600 கிலோமீட்டர் பயணம் பண்ணுறது சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க. அதே மாதிரி ஜெர்மனியில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, என்ன அப்படின்னா சூப்பர் பாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு அவங்க ஊரில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ரயில்களில் எவ்வளவு வேணாலும் அன்லிமிட்டடாக பயணம் பண்ணலாம், அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து இவருக்கு ரொம்ப வசதியாக போணுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கண்டிப்பாக இவருடைய இந்த கதையை கேட்டு நேயர்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. அப்படி ஆச்சரியப்பட்டிருந்தீங்க அப்படின்னா நம்ம நிலையை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் விசித்திரமான ஆசைகள், விசித்திரமான அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு கனவு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கனவுகள் இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.